0: பிரித்தானி தீவில் உள்ளது. பிரதமர் லாரன்ஸ் வாங் உலகம் மேலும் பாதுகாப்பற்ற போட்டியும் பிளவும் அதிகமாகிவிட்ட இடமாக மாறிவிட்டது என்று கூறியிருக்கிறார். உலகத்தை கணிப்பது மேலும் சிரமமாகிவிட்டதாக அவர் சொன்னார். பாதுகாப்பு உளவுத்துறை பிரிவின் 60 ஆண்டு நிறைவை குறிக்கும் இரவு விருந்து நிகழ்ச்சியில் பிரதமர் பேசினார். இதற்கு முன் உலகை கணிப்பது இவ்வளவு சிரமமாக இருந்ததில்லை. இப்போது உறவுகள் எப்படி மாறுகின்றன என்பதை உற்று கவனிக்க வேண்டியிருக்கிறது என்றார் அவர். பாதுகாப்பு, பொருளாதாரம், தொழில்நுட்பம் ஆகியவற்றுக்கு இடையிலான கோடுகள் மங்கி வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். உலக மாற்றங்களை அரசாங்கம் புரிந்து கொள்ள பாதுகாப்பு உளவுத்துறை பிரிவு உதவ வேண்டும் என்றார் அவர். அதன் பணி மேலும் முக்கியத்துவம் பெறுவதாக பிரதமர் சொன்னார். நிகழ்ச்சியில் முன்னைய இன்றைய அதிகாரிகள் அங்கீகரிக்கப்பட்டனர். மூத்த அமைச்சர் கா சண்முகம், தற்காப்பு அமைச்சர் சான்சுன் சிங் ஆகியோரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சிங்கப்பூரில் இளையர்களுக்காக இளையர்களை நடத்தும் நிகழ்ச்சிகளோடு இன்று தொடங்குகிறது தமிழ் இளையர் விழா. வளர்த்தமிழ் இயக்கம் 6வது முறையாக ஏற்பாடு செய்கிறது. கருப்பொருள் ஈடுபாடு, புதிய அமைப்புகள் கைகோர்க்கின்றன. வளர்த்தமிழ் இயக்கத்தின் தலைவர் நசீர் கனி.
1: 2021 தொடங்கப்பட்ட தமிழ் இளையர் விழா சிறந்த முறையில் நடைபெறவிருக்கின்றது. இளையர்கள் இளையர்களுக்கான நிகழ்ச்சிகளை படைக்க இருக்கின்றார்கள். மொத்தம் 11 நிகழ்ச்சிகள் இந்த கூட்டு முயற்சி பல புதிய அமைப்புகளுடன் இணைந்து நடத்த இருக்கின்றோம். குறிப்பாக AI என்ற செயற்கை நுண்ணறிவு, அனிமேஷன், மின்னிலக்க தொழில்நுட்பங்களை சார்ந்த நிகழ்ச்சிகளை இளையர்கள் புதிய யுக்திகளை கையாண்டு படைக்க இருக்கின்றார்கள்.
0: இன்று தொடங்கும் விழா வரும் 13ஆம் தேதி நிறைவடையும். நேபாளத்தை பெருவெள்ளம் தாக்கிய 10 நாளுக்கு பிறகு உயிரோடு இருப்பவர்களை மீட்க முடியும் என்ற புதிய நம்பிக்கை பிறந்திருக்கிறது. 2 பேர் நேற்று மீட்கப்பட்டனர். 9 நாளாய் நீர்மின் நிலைய சுரங்கத்தில் சிக்கியிருந்த 30 வயது சஞ்சய் ஷா, 45 வயது கபீர் மகாஜன் இருவரும் சுரங்கத்தில் 40 மீட்டர் ஆழத்தில் இருந்தனர். அவர்களை காப்பாற்றிய பிறகு உயிரோடு இருப்பவர்களை தேடும் நடவடிக்கை தொடர்கிறது. நேபாளத்தில் சுமார் 900 ஊழியர்களை காணவில்லை. அவர்களில் சுமார் 500 பேர் சுரங்கங்களில் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. நேபாள பெருவெள்ளம் பேரிடரின் மாண்டவர் எண்ணிக்கை 1300 கடந்திருக்கிறது. மேலும் 5500 பேரை காணவில்லை. அவர்களில் 800 பேர் 34 நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டவர். உலக அளவில் உணவு விலை 4 ஆண்டில் ஆக அதிக உயர்வை எட்டியிருப்பதாக ஐக்கிய நாட்டு நிறுவனம் கூறுகிறது. 2022 பிற்பகுதிக்கு பிறகு கடந்த மாதம் உணவு விலை உச்சத்தை தொட்டதாக உலக அமைப்பு சொல்கிறது. ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் உணவு வேளாண்மை அமைப்பு விவரம் தந்தது. ஐரோப்பாவில் நிலவும் கடும் வெப்பமும் வறட்சியும் விலை உயர்வுக்கு முக்கிய காரணங்கள் என்கிறது அமைப்பு. எல்னினோவின் சீற்றம் கவலை தருகிறது. உக்ரைன் ஈரான் போர்களும் வர்த்தகத்தை குலைக்கின்றன. உணவு விநியோகம் தடுமாறுகிறது. தானிய விலை 3 ஆண்டில் இல்லாத உச்சத்தில் இருக்கிறது. சர்க்கரையும் வானத்தை பார்க்கிறது. இவ்வாண்டு தானிய உற்பத்தி குறையும் என்று மதிப்பிடப்படுகிறது. சுமார் 3.5 மில்லியன் டன் தானிய உற்பத்தி குறையும் என்பது புதிய கணிப்பு. உக்ரைனின் உளவுத்துறை தலைமையகத்தை ரஷ்யா தாக்கியிருக்கிறது. ஆளில்லா வானூர்தி தாக்கியதாக உக்ரைனிய அதிபர் வொலடிமிர் ஜெலன்ஸ்கி சொன்னார். உச்ச பாதுகாப்பு கொண்ட உக்ரைன் உளவுத்துறை தலைமையகத்தை ரஷ்யா தாக்கியிருப்பது இதுவே முதன்முறை. 12 பேர் படுகாயமுற்றதாக தலைநகர் கீவ் மேயர் விட்டாலி கிளிஃப்ஸ்டோ கூறினார். கீவ் நகரம் உச்ச பாதுகாப்பு கொண்டது. அங்கு அரசாங்க கட்டடங்கள் தாக்கப்படுவது மிகவும் அரிது. உளவுத்துறை தலைமையகம் தாக்கப்பட்டது போரில் புதிய நிலைமை என்றும் உரிய பதிலடி உண்டு என்றும் உக்ரைன் சொல்கிறது. கார்பந்து இங்கிலீஷ் பிரீமியர் லீக். இன்று அதிகாலை லியோபூல் இப்ஸ்விச் அணிகள் சந்தித்தன. 2-0 என்ற கோல் கணக்கில் லியோபூல் வென்றது. ஆட்டத்தின் ஆரம்பத்தில் 6வது 9வது நிமிடத்தில் அலெக்சாண்டர் இஷாக் போட்ட கோல்கள் வெற்றியை உறுதி செய்தன. இந்த பருவத்தில் லியோபூல் அணியின் முதல் வெற்றி இது. இதற்கு முன் நியூ காசல், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஆகிய அணிகளுடன் லியோபூல் சமநிலை கண்டது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்து அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

லபர் வந்து படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. ஷான் ரோடனோட இசையில பிரதீப் குமார், சிவாங்கி அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அடுத்தடுத்து உங்களுக்காக வரப்போறது எல்லாமே இதமான பாடல்கள். பழைய பாடலும் இருக்கு.

0: இதமான பாடல்களை கேட்குற இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உணவுன்னு வரும்போது, சாப்பாடுன்னு சொல்லும்போது எவ்வளோ தூரம் போவீங்க, எங்கேருந்து எங்கே வரைக்கும் போய் இந்த சாப்பாடை சாப்பிட்டே ஆகணும், ஒரு பொடி பிடிச்சே ஆகணும் அப்படின்னு செயல்படுவீங்கன்னு கேட்டிருந்தேன். உங்களை பலர் கருத்து சொல்லியிருக்கீங்க. அவங்களில் ஒருத்தர் தான் திருமயம் செந்தில். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழே எழுதி அனுப்பியிருக்காரு. காலை வணக்கம் ரவிஜி, நான் துவாஸிலிருந்து லிட்டில் இந்தியா செல்வேன் பிரியாணி சாப்பிடுவதற்காக அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி நீங்களும் செயல்படலாம். உங்களுடைய சுவாரஸ்யமான அனுபவங்களை பற்றி என்கிட்ட சொல்லுங்கள். சமீபத்தில் சிங்கப்பூரில் நடந்த ரொம்ப வினோதமான ஒரு சம்பவம், இதை கேட்டீங்க நீங்கள் அசந்து போயிடுவீங்க. நான் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் வானொலி பக்கமாகவே இருங்க, சரியா?
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. BKEPIE செல்லும் அந்த வழியில் மண்டாய் சாலைக்கு பிறகு போக்குவரத்து நிலவரம். ஆதரவு
2: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: வார இறுதி ஒலியில் உல்லாசம், தொடர்ந்து இணைந்திருங்க.

0: இது உங்க
1: குடும்பத்தோட கொண்டாடுங்க.
2: நரச்சனத்தி முடி மயக்குதையாள அதில் ஒரு ஊஞ்சல் கட்டி குறுக்க மறுக்க
1: ஒலி 9:06
3: உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும். கேட்டாலே பரவசம்.
2: ஏன்

0: ஜவான் படத்துல இந்த பாடலை கேட்டுங்க. அதுக்கு முன்னால விவேகம் பட பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. அனிருத்தோட இசையில வந்த இரண்டு பாடல்களை கேட்டீங்க. அடுத்ததா இசை ஞானி இளையராஜோட இசையில வந்த இந்த பாடலை கேட்க போறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி சைலஜா பாடிய பாடல் இடம்பெறும் இன்னும் சற்று நேரத்தில். 8:21 ஆகி விட்டது. நான் கேட்டிருந்தேன் உணவுன்னு வந்துருச்சுன்னா சாப்பாடுன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ தூரம் போய் சாப்பிடுவீங்க, எப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நான் கேட்டப்ப நம்ம கௌரி சங்கர் சுவாரஸ்யமான அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாரு. என்ன சொல்கிறாருன்னு கேட்போமா? இப்போது
1: நான் வந்து இந்தியாவில் இருக்கும்போது ஒரு ஹைவேல வந்து ஒரு டெல்லி தாபான்னு ஒரு கடை இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக ஹைவேல லாரி டிரைவர்ஸ்க்காக வச்சுருந்தாங்க. அங்கே நல்லா இருக்குங்கிறதுக்காக வந்து அது ஆல்மோஸ்ட்டாக வந்து ஒரு என் வீட்டிலேருந்து அப்போ ஒரு 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். அப்போ நாங்கள் சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து பைக்கில் அங்கே போய் சாப்பிட்டு வருவோம். ஐ திங்க் ஃபார் மை எக்ஸ்பீரியன்ஸ் 60+60 120 kilometers was the longest I went for food.
0: எப்பா 120 kilometers நீங்க பயணம் செஞ்சிருக்கீங்கன்னா அந்த அளவுக்கு உணவு வாய ஊற வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுல சந்தேகமே எனக்கு இல்லை. அடுத்ததா நம்ம நம்பி அப்படிங்கிற நேர், அதான் அவர் பேர் நம்புறேன், அவர் என்ன சொல்கிறாருன்னா ஜேபிக்கு போய் பிரியாணி சாப்பிடுவாரா அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிவிச்சிருக்காரு. லீலா என்ன சொல்கிறாங்க, நான் ஜூரோங்கில் கூடியிருக்கேன் தம்பி, ஆனால் எனக்கு மீ சோத்தோ சாப்பிடணும்னு சொன்னால் ரொம்ப பிடித்தது, சாங்கி வில்லேஜ்க்கு வரைக்கும் போய் சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. பேர் லீலான்னு போட்டிருக்குது, ஆனால் பாலா ஜூரோங்னு கடைசியில் தெரிவிச்சிருக்கீங்க. எப்படியோ லீலாவாக இருந்தால் என்ன, பாலாவாக இருந்தால் என்ன, மீ சோத்துன்னு வந்துருச்சுன்னா சாங்கி வில்லேஜ்க்கு போகிறதுல அவங்க குறியாக இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. மிக்க நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. தொடர்ந்து எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் சுவாரஸ்யமான அனுபவங்களே உங்களை சில சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கு இடையில் நான் சமீபத்தில் சிங்கப்பூரில் நடந்த ஒரு ரொம்ப வினோதமான அனுபவம், அதே நேரத்தில் நம்மளை சிந்திக்க வைக்கிற ஒரு சம்பவம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். நீங்கள் இணைந்திருங்க என்னோட. இது ஓலை 968 கேட்டாலே பரவசம்.
2: ஓலை 968 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. SLEBKE செல்லும் வழியில் ஈஷு அந்த பகுதிக்கு பிறகும் துவாசி நோக்கி செல்லும் PIE எடம் சாலை அந்த நுழைவாய்க்கு உட்பட்ட பகுதிகளிலும் போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

0: ROE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்சா வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்சா வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்சா காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: வணக்கம், நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
2: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வரேன். அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
1: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
2: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பதை நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
1: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: புதியதொரு பாகம் என்ன நடந்தது? அவ்வளவுதான், டன்னுக்கு கோபம் வந்தது. அந்த வாகனத்தை மீண்டும் முந்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் தனது காரின் வேகத்தை மணிக்கு குறைந்தது 122 கிலோமீட்டர் வரை அதிகரித்தார். பிடக் ரசுவா சாலையில் வாகனங்களுக்கு இடையே மாறி மாறி வேகமாக சென்றார். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீதும் மோத போனார். அதன் பிறகு என்ன நடந்தது? மீ லிசன் செயலிக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவிடப்பட்ட அனைத்து குற்ற வழக்குகளையும் நீங்கள் அங்கே சென்று கேட்கலாம். மீடியா காப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
4: ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க.

இதற்கு மட்டுமில்ல, இந்த ஊருக்கு மட்டுமில்ல, இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

0: 8:38 ஆகிவிட்டது. கலகலப்பு இரண்டு படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க, அதுக்கு முன்னால தனி ஒருவன் படத்துல இருந்து பாடல் வந்துச்சு. ஹிப்ஹாப் தமிழோட இசையில அந்த பாடல்கள் இடம்பெற்றன. நான் ரவிஜி உங்க எல்லாத்தையும் கேட்டிருந்தேன், உணவு வந்துருச்சுன்னா சாப்பாடு வந்துருச்சுன்னா நீங்க எவ்வளவு தூரம் போவீங்க, வந்து உங்க அனுபவத்தை சொல்லுங்க அப்படின்னு. அந்த வரிசையில அடுத்ததா அவங்களுடைய அனுபவத்தை மாலத்தை சொல்லியிருக்காங்க. இவங்க ஜேபியில இருக்கிற குறிப்பிட்ட ஒரு KFC உணவகத்துக்கு போவாங்களா, ஏன்னா அது கடல் பக்கத்துல இருக்கு, அங்க போய் கடலை பார்த்துக்கிட்டே கோழியை சாப்பிடும் போது கிடைக்கிற சுகம் இருக்கே அப்படின்னு அவங்க சொல்றது எனக்கும் புரியுது. இந்த KFC நானும் போயிருக்கேன், உங்களை பலர் போயிருப்பீங்க நம்புறேன். இது வந்து அந்த ஜாலான் இப்ராஹிம் சுல்தான் இருக்கு இல்லையா, அந்த பக்கமா இருக்கிற KFC, அது அப்படியே ஒரு நடுக்கடல்ல இருக்கிற மாதிரி இருக்குங்க. எதுக்கு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை பாக்குற மாதிரி அந்த கடல் வந்து அமைஞ்சிருக்கோம் இல்லையா, அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இடம் தான், சந்தேகமே கிடையாது அதில். அதுக்கப்புறம் அலன்ஜி, இவரு வருஷத்துக்கு 2-3 முறையாவது பினாங்கிற்கு போயிடுவாரா, காரணம் பினாங்கில் இருக்கிற நாசி கண்டார், குறிப்பாக பினாங் சாலை ஜார்ஜ் டவுனில் இருக்கிற அந்த கடையில் போய் நாசி கண்டார், அங்கே ஒரு புடி பிடிச்சாதான் தம்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மலேசியாவிலே சிறந்த நாசி கண்டார் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. ரொம்ப நன்றி அலன்ஜி, உங்க பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அவர் சொல்லியிருக்காரு, மொஹமட் காசிம் சொல்றாரு, நான் கொஞ்சம் வித்தியாசமானவன் தம்பி எப்படின்னு சொல்கிறேன். அவர் இந்த மாதிரி உணவெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த உணவு குறிப்பை போய் எடுத்துக்கிட்டு அவர் வீட்டிலே செஞ்சு சாப்பிடுவாரா, குறிப்பாக இன்னும் ஆரோக்கியமான முறையில் செய்து சாப்பிடுவார் அப்படின்னு கசீம் சொல்லியிருக்காரு. அவருக்கு கைத்தட்டலனா எப்படி, நீங்கள் ரொம்ப தூரம் போகாமல் இருந்தாலும் உங்கள் ஆரோக்கியத்துக்காக ரொம்ப தூரம் போகிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்குது. சரளா சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு உணவகம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. சிங்கப்பூரில் பல மணி நேரம் காத்திருந்து நான் சாப்பிடுவேன், வெயிலோ மழையோ அதை பற்றிலாம் நான் கவலைப்பட்டதே கிடையாது. இந்த உணவகத்தில் அவங்களுக்கு இந்த லேம் ஷேங் பிரியாணி, அதுக்கப்புறம் சமோசா இருக்குல்ல பா, சும்மா அப்படி இருக்குங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கும் வாயூர்து தான். சரி சரி சரி, வேலை முடிஞ்சோன்னே நானும் போயிட்டு இன்னைக்கு வார இறுதியாக இருக்கனால கொஞ்சம் இந்த சீட் மீல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பிட்றேன். சரி, இப்போ நான் எதனால் இந்த கையில் எடுத்தேன், இந்த தலைப்பை உங்கள்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சமீபத்தில் சிங்கப்பூரில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது, ஒரு காணொலி வாயிலாக இதை நான் பார்த்துருந்தேன். அதாவது சீனாவை சேர்ந்த உணவு விநியோகிப்பாளர், டெலிவரி மேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவர் சிங்கப்பூரில் அவருடைய சீருடையை போட்டுட்டு ஒரு கடையில் நின்னார். என்னது இது, வித்தியாசமான சீருடையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அணுகி கேட்டப்போ தெரிஞ்சிருக்கா என்னன்னா, சீனாவிலிருந்து 455 வெள்ளி செலவு செய்து விமானத்தை எடுத்து வந்து இங்கே அவர் கரிப்பாஃபை பெற்று கொண்டாரு. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். என்ன ஆச்சுன்னா, சீனாவில் ஒருத்தர் சிங்கப்பூரில் இருக்கிற கடையில் கரிப்பாஃப் வாங்கியிருக்காங்க, அதனால் சீனாவில் இருக்கிற உணவு விநியோகிப்பாளர் கிட்டத்தட்ட 455 வெள்ளி சிங்கப்பூர் காசு செலவு செய்து விமானம் ஏறி வந்து இங்கே இருக்கிற கடையில் அந்த கரிப்பாஃபை பெற்றுக்கொண்டாங்க. எனக்கு புரியலை, சீனாவில் கிடைக்காத கறிப்பாஃபா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சரி, அவங்க தான் சீனாவிலேருந்து சிங்கப்பூரில் போய் வாங்கிட்டு வான்னு சொன்னால் இவரும் வருவாரான்னு நீங்கள் கேட்கலாம். இப்படி பல கேள்விகள் இருக்கிற இந்த கட்டத்தில் அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, இவ்வளோ தூரம் ஃப்ளைட்டெல்லாம் எடுத்து வந்திருக்கீங்களே, உங்களுக்கு அதிக அளவில் காசு கொடுக்குறாங்களோ இந்த மாதிரி உணவு விநியோகிப்பு செய்கிறதுக்கு அப்படின்னு கேட்டப்ப, அதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. சரி, இவ்வளோ தூரம் வந்திருக்காரு, இந்த உணவுடைய விலை எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 13.50 கறிப்பாஃப்காக 455 வெள்ளி விமானத்தை எடுத்து வந்து அவர் மறுபடியும் சீனாவுக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு ஆள்கிட்ட இந்த கறிப்பாஃபை கொடுத்துருக்காரு. எனக்கு இதை வந்து எப்படி பார்க்கறதுலே தெரியலை. இப்போ அவங்க அங்கேருந்து விடுப்புக்காக இங்கே வந்து சாப்பிட்டா அது வேற, அல்லது இவ அந்த மாதிரி அவருக்காக செஞ்சுருந்தா வேற, ஆனால் அங்கே இருக்கிற ஒரு ஆள் இங்கே இருக்கிற கடையில் கறிப்பாஃபை வாங்குறாங்க, அங்கேருந்து ஒரு ஆள் இங்கே வந்து அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அங்கே போய் கொடுக்குறாங்க. உலகம் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு ஒரு கட்டம் யோசிக்க தோணுது. இன்னொரு கட்டம் பாருங்கள், சாப்பாடு தான் முக்கியம் பிகிலே அப்படின்னு சொன்னால் மட்டும் பத்தாது, அந்த மாதிரி செஞ்சு காட்டுறவங்களும் இந்த உலகத்தில் எக்கச்சக்கமாக இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும்.
1: 9:06 போக்குவரத்து நிலவரம்,
0: 8:43 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல, குறிப்பாக BKE வூட்லண்ட்ஸ் செல்லும் வழியில் வூட்லண்ட் சாலை SLE க்கு உட்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசல் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

0: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
1: M1 வழங்கும் மேக்ஸ்.
0: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
2: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
3: உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம்.

அனைத்துபடி நுழைவுச் சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit & Fun T-Shirt வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை Fit & Fun 2026 Everybody Knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.

0: மூலம் வாயிலாக 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: 968
1: கேட்டாலே பரவசம். மக்கள் அதிகம் விரும்பியதால் பீட்சா ஹாட்டின் 10 வெள்ளி பீட்சா சலுகை மீண்டும் வந்துவிட்டது.
0: சுட சுட ருசியான ஒரு பெரிய அளவு பீட்சா வெறும் 10 வெள்ளிதான். 25 வெள்ளியை நீங்கள் சேமிக்கலாம்.
1: நாவுறவைக்கும் பாபக்யூ சாங்கி சேக், சிக் ஹேம் அண்ட் ஷ்ரூம், ஓதா லக்ஸா என உங்களுக்கு பிடித்த சுவைகளில்.
0: இச்சலுகை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைகளில் மட்டும்தான், குறுகிய காலத்திற்கு மட்டும், தவற விடாதீர்கள். இன்றே கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள்.
1: ஒவ்வொரு முறையும் நீங்கள் 2 பீட்சாக்களை மட்டும் வாங்கலாம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது
0: பீட்சா ஹட்.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
1: 8:58 ஆகிவிட்டது. வாகனங்கள் பழுதாகியுள்ளன. PIE சாங்கி நோக்கி செல்லும் வழியில், KJEக்கு பிறகும் TPE PIE செல்லும் வழியில் செங்காங் வெஸ்ட் சாலைக்கு முன்பும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரெங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படத்துல இந்த பாடலை கேட்டீங்க. ஜிவி பிரகாஷ் குமாரோட இசையில அந்த பாடல சுப்லாஷினி, அறிவு, ஜிவி பிரகாஷ் குமார், தனுஷ்னு ஒரு பட்டாளமே பாடியிருந்தாங்க. 9:03 ஆகிவிட்டது. அடுத்து உங்களுக்காக இந்த பாடல் இடம்பெற போகுது. அற்புதமான எடுத்துக்காட்டுல ஒண்ணுதான் ஆசிரியர்கள். அவங்க நம்ம மேல வைக்கும் செலுத்தும் அன்புக்கும் பாசத்துக்கும், அதே நேரத்தில் நம்ம சிறப்பாக செய்யணும் அப்படின்னு அவங்க எடுக்கிற முயற்சிக்கும் வார்த்தைகளே இல்லை வர்ணிக்க. அப்படிப்பட்ட ஒரு சில ஆசிரியர்களை தான் நாங்கள் ஒலி 9 கௌரவிக்கும் விதமாக பேட்டி கண்டுகிட்டு வரோம். ஆக நேற்று ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நீங்கள் வணக்கம் செய்ய நிகழ்ச்சியில், ஆனந்த வாரம் நிகழ்ச்சியில் சிறப்பு பேட்டிகளை கேட்டிருப்பீங்க. இன்றும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆசிரியை தான் நாம சந்திக்க போறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்க செய்ய வேண்டியதுலாம் ஃபேஸ்புக் லைவ் பக்கமா வந்து அவங்களுக்கு உங்களுடைய அன்பான வார்த்தைகளையும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் வாரி வழங்கணும் அப்படிங்கிறதா எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஒலி 968 ஃபேஸ்புக் பக்கமா நீங்க வரலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பக்கமா லைஃபா நான் உங்களை சந்திக்கிறேன். சரியா, இணைந்திருங்க என்னோட. நான் ரவி ஜி.
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
2: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது ஊட்டன்சி நோக்கி செல்லும் BKE ஊட்டன் சாலை SLEக்கு உட்பட்ட பகுதிகளில். போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்ஸ வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள், அல்லது டென்ஸ வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்ஸ காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
8: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
9: உங்களுக்கு சமைக்க தெரியாதா, அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
10: டேக் ஆனியன், கட் கட் கட் பாப்பீஸ், புட்டின சட்டி, புட்டிருந்த அடுப்பு.
9: சுவையாகவும் சுலபமாகவும் சமைக்கணுமா?
11: காய்கறிய நறுக்கி கழுவ கூடாது, கழுவி நறுக்கணும்.
9: ஆரோக்கியமாகவோ கம கமனு சமைக்கணுமா? சுவாரஸ்ய சமையல் குறிப்புகள் உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
12: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
9: உங்களால் ஒராங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உறக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாகிய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரகம் அப்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.

0: அதேதான் கேட்டாலே பரவசம் மொழி ஒன்பதா ரைட்ல நீங்க இருந்திருக்கீங்க. இப்ப நேரம் 9:13 ஆகி விட்டது. நான் ரவி ஜி, பேஸ்புக் லைவ்ல இருக்க என்னோட இணையறாங்க ஆண்டர்சன் ஸ்ரங்கன் தொடக்க கல்லூரியின் மூத்த தமிழ் ஆசிரியை கமலவாணி. அவங்க சந்திப்போம். வணக்கம் ஆசிரியை.
1: வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம்.
0: முதல்ல உங்களுக்கு ஆசிரியர் தின வாழ்த்துகள்.
1: ரொம்ப நன்றி.
0: நீங்க பல ஆசிரியர் தின நிகழ்ச்சிகளை பார்த்துருப்பீங்க, மாணவர்கள்ட்டிருந்து வாழ்த்துக்களை பெற்றிருப்பீங்க, ஆனா இப்ப இதெல்லாத்துக்கும் மேல அதிபர் விருதை வாங்கியிருக்கீங்க. அண்மையில முதல்ல ஒலி ஒன்பதாரிட்ல இருந்து எங்களுடைய பெருமை கலந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லியே அந்த இடத்துல.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
0: அதிபர் கையால விருது வாங்குறது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான தருணம். அது எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா மகிழ்ச்சியா இருந்தது அப்படிங்கறத தான் நீங்க நிச்சயம் சொல்லுவீங்க, அது எங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப இந்த விருதை வாங்கி கொள்ளும் போது அதிபரோட உரையாடுறதுக்கான வாய்ப்பு ஏதாவது கிடைச்சதா? அவர் ஏதாவது சொன்னாரா? அதுதான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த இடத்துல.
1: கண்டிப்பா அந்த உரையாடல்ல வந்து தமிழ் மொழி புழக்கம் பற்றி அவர் கேட்டாரு. எப்படி மாற்றம் அடைந்திருக்கு, இன்னைக்கு மாணவர்கள் வந்து ஆங்கிலத்தையும் கலந்து பேசுறத வந்து நம்ம எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும்னு. அதுல வந்து அவருக்கு அந்த அது குறித்த ஒரு ஆர்வம், அந்த சிந்தனை இருப்பத நம்மளால பார்க்க முடியுது. அதே சமயம் ஆங்கிலம் அதிகமாக கலந்து தமிழ் பேசுவத வந்து அவர் ஒரு பாதிப்பா பாக்குறதையும் என்னால உணர முடிஞ்சிச்சு.
0: பிரமாதம், இவ்வளோ பெரிய உயரிய பதவியில் ஒரு தமிழர் உட்காந்துருக்காரு, அதுவும் நமக்கு பெருமை சேர்க்கிறான்னு நினைக்கும் போது அதுவும் ஒரு தனி மகிழ்ச்சி தான். சரி, இப்போ உங்களுடைய ஆசிரியர் பயணத்துக்கு வருவோம். நீங்கள் பல ஆண்டு காலமாக இந்த தொழிலில் இருக்கீங்க. ஆரம்பத்தில் இந்த துறைக்கு வருவதற்கான காரணம் என்ன ஆசிரியர்?
1: ஆர்வம் தான். ஒரு தொழில் மேலே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகமான ஒரு விருப்பம். ஏன்னா நான் சிறு வயதா இருக்கும் போதே நானே வந்து கற்பனை பண்ணிருக்கேன், நான் ஒரு ஆசிரியர்னு சொல்லிட்டு போர்ட்ல எழுதுற மாதிரியே யாரோ எனக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க, சொல்லி கொடுக்குறாங்கன்ற அந்த ஒரு கற்பனை கலந்த ஒரு நடிப்ப, அந்த ஒரு ஆர்வம் அப்பையில இருந்து தொடங்கிடுச்சு எனக்கு.
0: நாடக பாவனையில செய்து பார்த்தீங்க?
1: ஆமா ஆமா. அது மாதிரி கையெழுத்து பத்தி பேசும்போது ஆசிரியர்களுக்கு அழகான கையெழுத்துனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு அழகான கையெழுத்து இருந்தது இல்ல, ஆனா நான் வந்து அந்த கையெழுத்தை மாத்தணும்னு சொல்லி எக்ஸசைஸ் புக்ல கருத்தறிதல் பகுதியை முழுசு முழுசா எழுதி எழுதி பார்ப்பேன். அப்படிதான் நான் என்னுடைய கையெழுத்தை மாத்திக்கொண்டேன். அதனால அந்த அது இன்னமும் அந்த எழுத்து, அந்த பாட், அந்த ஆசிரியர், அந்த வளங்கள் என்பது ஒரு ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம்.
0: நிச்சயமா, நீங்க சொல்லும் போது எனக்கு ஏன் ஞாபகம் வருது, சின்ன வயசுல நான் என்ன பண்ணுவேன், அப்பலாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் இந்த சிடி இருக்கும், இப்ப கிடையாது, அதுல பாட்டு போட்டு நானே வந்து அறிவிப்பாளர் மாதிரி அறிவிப்பு செய்வேன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த தொழில் மேல, அந்த துறை மேல நமக்கு ஆர்வமும் அன்பு இருந்ததுனாலதான் அதை செய்ய முடிஞ்சது இல்லையா? சரி,
1: ஆமா, நம்ம சொல்லுவாங்களே, நம்ம வந்து எவ்வளவுக்கு கனவு காண்றோம், அந்த விஷயத்துல கற்பனையா வாழ்றோமோ அது நிஜமா பழிக்கும்னு சொல்றதுக்கு நீங்களும் ஒரு எடுத்துக்காட்டு இல்லையா?
0: ரொம்ப நன்றி ஆசிரியை. இந்த தொழில்ல நான் முன்னாடி எனக்கு தெரியாது, போக போக வளர வளர நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எவ்வளவுதான் சிறப்பா உங்களுடைய பாடத்தை கற்பித்தாலும் அதையும் தாண்டி மாணவர்கள் கிட்ட நீங்க ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும்னா அவங்க மனசுல ஒரு இடம் பிடிக்கணும். அது பல ஆசிரியர்களும் வந்து ரொம்ப நுணுக்கமான முறையில கையாள்வாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தட்டி கொடுப்பாங்க, சிலர் கண்டிப்பாக இருப்பாங்க, எனக்கு இப்படி இருந்திருக்காங்க ஆசிரியர்கள், அப்படி இருந்திருக்காங்க, நான் ரொம்ப சுட்டின்னு வச்சுக்கோங்களேன். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர் மாதிரி நம்மக்கிட்ட சகஜமாக உரையாடுவாங்க. இதில் எந்த அணுகுமுறையை நீங்கள் கையாண்டீங்க, அதுக்கு காரணம் என்ன ஆசை?
1: நான் வந்து கண்டிப்புடன் இருக்கக்கூடிய அன்பு தான் நான் என்னுடைய அணுகுமுறையாக பார்ப்பேன். நான் எந்த வகுப்புக்கு போனாலும் முதல்ல சொல்லிடுவேன், நான் வந்து உங்கள் அம்மா, நீங்கள் என்னோட பிள்ளைங்க, அதனால நான் அந்த கண்டிப்பா காட்டுவேன். ஆனா அதே சமயத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அங்க இருந்து நிறைவேற்றுவதற்கு நான் முதல்ல நிற்பேன். அது வந்து என்னோட பிள்ளைங்க புரிஞ்சுக்குவாங்க. அதனால எங்க போய் சில வாட்டி பேசணும்னால எங்க ஆசிரியர் எங்க அம்மான்னு தான் சொல்லுவாங்க. அதனால அந்த ஒரு தாயினுடைய கண்டிப்பு இருக்கும். அதே சமயம் ஒரு தாயின் தாய் வந்து தன் குழந்தைகள் கிட்ட எப்படி பாசமா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில ஒரு பாதிப்புனா முதல்ல நின்று அவங்களை பாதுகாப்பதும் அவர்களுடைய முன்னேற்றத்துல காட்டக்கூடிய அக்கறையும், அதுதான் என்னுடைய அணுகுமுறை.
0: பிரமாதம். இப்ப நீங்க ஒரு மாணவியா இருந்தப்ப உங்களுக்கு வந்து அறிவியல் மற்றும் தமிழ் மேல அதிக ஆர்வம் இருக்கு. வரலாறு வரலாறு
1: வரலாறு
0: வரலாறு தமிழ் ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்கு கேக்குறதுக்கு. ஏன் குறிப்பிட்டு வரலாறு தெரிஞ்சுக்கலாமா ஸ்ரீ?
1: அது என்னன்னு தெரியல, அந்த கதைகள் எல்லாம் கேட்கும் போது அது எனக்கு மிகப்பெரிய ஆர்வம். நான் வந்து சிறு வயதிலே நூலகத்துல போய் இந்த டைனஸ்டி இந்த மாதிரி ராஜா கதைகளை எல்லாம் எடுத்து அது எவ்வளவு திக்கா இருந்தாலும் உட்கார்ந்து படிப்பேன். அப்ப வந்து அந்த அது அதன் மேல ஒரு ஈர்ப்பு. ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ வரலாறுன்னா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கணும், தேதி ஞாபகம் வச்சிருக்கணும். அது எனக்கு ரொம்ப சகஜமா வரும். அதே சமயம் நான் மெமரைஸ் பண்றதுக்கு சில டெக்னிக்ஸ் எல்லாம் வச்சிருப்பேன். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப உதவி செய்யும். ஸோ அப்புறம் வந்து நான் சொல்லுவேன், இப்ப கூட இலக்கிய மாணவர்கள்ட்ட சொல்லுவேன், ஒரு வரலாற்று மாணவனும் இலக்கிய மாணவனும் தன்னை ஒரு வழக்கறிஞர் மாதிரி எண்ணிக்கணும். அவங்க எழுதும் போது எத்தகைய சான்றுகளை எடுத்து காட்டணும், அதை எப்படி வலிமையா முன் நிறுத்தணும் என்பது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வரலாறுன்னு சொல்லும்போது.
0: ரொம்ப அழகா வரலாறையும் தமிழையும் இணைத்து நீங்க மாணவர்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறது ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கு ஆசிரியர். இதை கேட்கறதுக்கு
1: நன்றி.
0: பொதுவா வந்து தமிழ் வகுப்புகள் அப்படின்னு சொல்லும்போது நான் வெளிப்படையா சொல்றேனே, நான் படிக்கும் போது நான் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் தமிழ் வகுப்புக்கு போவேன். அப்போதான் என்னுடைய எல்லா நண்பர்களையும் சந்திக்க முடியும். ஏன்னா நாங்களா பிரிஞ்சு பிரிஞ்சு இருப்போம் வகுப்புகள், உங்களுக்கு தெரியும். இந்த தமிழ் கிளாஸ் வந்தாதான் எங்களுடைய அடாவடியே ஆரம்பிக்கும். ஆனா அதையும் தாண்டி நீங்க சொன்னது போல எனக்கு நீங்க சொல்ல சொல்ல ஞாபகங்கள் வருது. என்னுடைய வகுப்புலேயே ஆசிரியர் வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி அப்பா மாதிரி அம்மா மாதிரி தான் நடந்துப்பாங்க. அது ஒரு குடும்ப நிகழ்ச்சிக்கு போற மாதிரி இருக்கும் தமிழ் வகுப்புகள். அதுவே வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். சரி, இப்ப வகுப்புகளை தாண்டி ஆசிரியர்கள் பக்கம் நான் வரேன். இந்த தொழிலை வந்து நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொன்னா பல ஆசிரியர்கள் முன் வரணும், குறிப்பா தமிழ் கற்பிக்க முன் வரணும். சில பேருக்கு அந்த ஆர்வம் இயல்பாகவே இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் பயமா இருக்கலாம், அச்சப்படலாம். ஆக வளர்ந்து வரும் ஆசிரியர்களுக்கு அனுபவம் வாய்ந்த ஒரு ஆசிரியர்ங்கிற முறையில நீங்க என்ன குறிப்புகளை கொடுப்பீங்க?
1: எல்லாமே கற்றல் தான். இன்னொன்னு, எந்த துறையா இருந்தாலும் அதுக்குள்ள போகிறதுக்கு ஒரு தைரியமும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு வந்து ஆர்வம் இருக்கணும். அது வந்து நம்ம முன்னெடுத்து சென்று கொண்டே இருக்கணும். நம்மளோட துறையிலும் சில வாட்டி சில பிரச்சனைகள் வரும். நாம வந்து கற்பிக்கும் போது சில தவறுகளை செய்யலாம். ஆனா அதற்கு நம்ம வந்து நம்ம வந்து அவர்கள்கிட்ட அந்த மன்னிப்பை கேட்டுக்கொண்டு அடுத்து அதை எப்படி கொண்டு போகணும்னு பாக்கணும். நான் என்னுடைய மாணவர்கள்ட்ட மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்பேன். ஏதாவது தவறா போயிட்டா உடனே சொல்லுவேன், ஐயோ ரொம்ப சாரி, இல்ல மன்னிச்சிடுங்கன்னு சொல்வேன். என்னுடைய கற்பித்தல் பயணத்திலையும் நான் தவறு செய்திருக்கேன். அப்ப சில ஆசிரியர்கள் அதை எடுத்து கூறியிருக்காங்க. நான் உடனே வந்து அதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டே, ஓகே ஆசிரியர், இப்ப நான் என்ன செய்யணும், இதை எப்படி நான் சரியா கொண்டு போகணும்னு கேட்டுக்கொண்டேன். அந்த ஆர்வமும் ஏதாவது ஒரு தவறு நடந்துட்டா அதற்குரிய அடுத்த முன்னெடுப்பு என்ன என்பதையும் அவங்க சிந்திக்கணும். கற்றல் வந்து தொடர்ந்து கொண்டு இருக்கணும். இது ஆசிரியர் துறையின் மட்டும் இல்லை, எல்லா துறைக்கும். அடுத்து வந்து இன்றைய மாணவர்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுப்பது ஒரு சவால் தான். ஏன்னா அவர்கள் வந்து அதிகமா ஆங்கிலம் பேசக்கூடிய நிலையில தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்க வகுப்புக்கு வரும்போது என்னுடைய வகுப்புல எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும்ன்றத நான் பார்ப்பேன். அப்ப என்னுடைய மாணவர்கள்ல யாராவது அதிகமா ஆங்கிலம் தான் வரும், எனக்கு தமிழ் வராதுன்னு சொல்லும்போது நாங்க இரண்டு மொழியையும் பயன்படுத்துவேன். அதாவது நான் அவர்களுடைய அவங்க கிட்ட சொல்றேன், நீங்க பேசுங்க, நீங்க அங்க ஆங்கிலத்தை கொண்டு வரும்போது நான் வந்து ஒயிட் போர்ட்ல எழுதிட்டு அதை எப்படி தமிழுக்கு மாற்றணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுப்பேன். அப்ப என் மாணவர்கள்ட்ட ஒரு புத்தகமே இருக்கும், ஒரு சின்ன புத்தகம் இருக்கும். அப்ப நிறைய டெர்மினாலஜிஸ் வந்து ஆங்கிலத்தில் இருக்கும்போது அது எப்படி தமிழ்ல சொல்லணும், இல்ல ஒருத்தவங்க வந்து பேசும்போது ஒரு தமிழ் வார்த்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா நான் உடனே கேட்பேன், சரி இதை எப்படி ஆங்கிலத்துல சொல்லிட்டாங்கன்னா இதை எப்படி தமிழ்ல சொல்லலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப பல பாடங்கள்ல என் போர்ட் நிறைந்து இருக்கும் அவ்வளவு சொற்கள். அதனால அவங்களுக்கு அந்த ஆங்கிலம் பேசக்கூடிய மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை கொடுத்து அவங்களை அப்படியே தமிழின் பக்கம் கொண்டு வந்து அவங்களுக்கு தமிழ் பேசுறதுக்கு பயம் இல்ல ஆசிரியை. நான் கேட்பேன், ஓரளவுக்கு அவங்கள எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு வரும்போது வகுப்புல முக்கால் வசி பேர் கை தூக்குவாங்க, எனக்கு ஓரல் பயம், ஓரல் பயம். தமிழ் பேசக்கூடிய மாணவர்களும் கூட அப்ப அவங்களுக்கு நிறைய அதெல்லாம் எடுத்து சொல்லி அதை எப்படி எதிர்கொள்றதுன்னு சொல்லி கொடுத்தோன்னே ஓரல் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோன்னு கேட்பேன், இப்ப எப்படி இருக்கு, எங்களுக்கு தைரியமா செய்ய முடிஞ்சிச்சு ஆசிரியை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஏதோ ஒரு வகையில தமிழும் எங்களால பேச முடியும், அதை எழுத முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கறேன். அப்ப இறுதி கட்டத்துல அவங்க தமிழ் பக்கம் வந்துடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமா. அதுதான்
0: நிச்சயமா நீங்க சொல்லும் போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. உங்க வகுப்புல படிச்சிருந்தா இன்னும் பல தகவல்கள் எனக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நல்லா புரியுது. அப்படிப்பட்ட ஒரு மாணவி தான் நினைக்கிற ராணி அவர்கள் அற்புதமான ஆசிரியை அப்படின்னு உங்களை பாராட்டி இருக்காங்க, வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க.
1: ரொம்ப நன்றி.
0: உங்களுடைய முன்னாள் மாணவியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ? முன்னாள்
1: மாணவர்கள் சந்திப்பாங்க. இதுல சில பேர் கோபமும் கொள்வாங்க, ஆசிரியை நாங்க உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கோம், நீங்க வந்து எங்களை மீட் பண்ணவே மாட்டீங்கன்னு அந்த ஒரு உரிமையோட இருக்கும்ல அந்த கோபம், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பல மாணவர்கள் 2 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து எங்களுடைய தமிழ்மொழி விருப்ப பாடத்திட்ட மாணவர்களும் அப்புறம் எங்களோட சிசிஐ மாணவர்களும் தமிழ் நாடகம் மற்றும் நடனம் என்ற மாணவர்களும் சேர்ந்து அக்னி என்ற நிகழ்ச்சியை படைப்பாங்க. அது வந்து தமிழ்மொழி மாதத்தின் போது நடத்தப்படும். அப்ப அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்னன்னா, ஏறக்குறைய ஒரு 50-60 முன்னாள் மாணவர்கள் வந்து நிப்பாங்க உதவிக்கு. அது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நாங்க சொல்லுவோம் ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா அவ்வளோ பேர் வந்து நிப்பாங்க, அதாவது அந்த நிகழ்ச்சியினுடைய ரிஹர்சல்ஸ்ல இருந்து சில பேர் வந்துருவாங்க, நடனத்துக்கு உதவி செய்ய, நாடகத்துக்கு உதவி செய்ய, அப்புறம் எம்சி. என்னோட மாணவர்கள் முழுக்குமே என்கிட்ட வந்து என்ன தைரியப்படுத்தும், ஆசிரியே பயப்படாதீங்க எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு. அதை பார்க்கும்போது நாங்க 3 ஆசிரியர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துவோம்னா, திருமதி தெக்வணி, குமாரி கலைவாணி, நாங்க வந்து ரொம்ப ஆச்சரியமா பாக்குறது வந்து எப்படி ஒரு 2 ஆண்டுக்கு ஒரு முறை இவ்வளவு பெரிய கூட்டமா வந்து நிக்கிறாங்க. அதே சமயம் நாங்க எப்ப கூப்பிட்டாலும் வரீங்களா வந்து உதவி செய்றீங்களா, டிபேட்ஸ்க்கு உதவணும், இல்ல வந்து இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தினா ஆசிரியை சொல்லுங்க நாங்க வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா எத்தனையோ ஆண்டுகள் கடந்து இருக்கக்கூடிய மாணவர்கள், 2019 நாங்க 2 காலேஜும் மர்ஜ் பண்ணோம், அப்பிலிருந்து இப்ப வரைக்கும் மாணவர்கள் வந்து நிற்பார்கள். அப்புறம் என் கிட்ட படித்த மாணவர்கள், ஸ்ரீரங்கம் தொடக்க கல்லூரியில படித்த மாணவர்கள் அவங்களும் வந்து நிற்பாங்க. முக்கியமா சையத் அஷ்ரத்துல்லா, எனக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதணும்னா சொல்லுவேன், சாயர் வந்துருன்னு, எனக்கு கொஞ்சம் நடுக்கமா இருக்குன்னு. இப்ப ஆசிரியர் நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க, நான் வந்துடுறேன் ஆசிரியர். 2 பேரும் உட்காந்து ஒரே சிந்தனை ஓட்டம், அந்த நாடகத்தை எப்படி கொண்டு போகணும், ஒரு வில்லு பாட்டு கதா கலச்சேபத்தை எப்படி கொண்டு போகணும்னு ரொம்ப ரசிச்சு எழுதுவோம். அதோட என்னோட மாணவர்களுக்கு வந்து கதா கலச்சேபத்தை எப்படி நடிக்கிறதுன்னு சாயர் வந்து ஒவ்வொரு அக்னியிலையும் எனக்கு வந்து உதவி செய்வாரு.
0: பிரமாதம். இப்போ இந்த அதிபருக்கான விருது உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, இது உங்களுடைய வெற்றி மட்டுமே இல்லை, தமிழ் ஆசிரியர்களுக்கான ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படின்னு சொல்லலாம். இது எவ்வளவு முக்கியமான ஒரு அங்கீகாரம் தமிழ் ஆசிரியர்களுக்கு நீங்க நினைக்கிறீங்க?
1: என்ன வந்து சென்ற ஆண்டும் வந்து என்னோட பள்ளி தலைவர்கள், கல்லூரி தலைவர்கள் வந்து நியமித்தார்கள். அப்ப வந்து சென்ற ஆண்டு எனக்கு கிடைக்கல. ஆனா நம்ம ரொம்ப நினைவு கூர்ந்து பார்த்தோம்னா, போன வருஷம் வந்து தமிழாசிரியை திருமதி உஷா வந்து இந்த விருதை வென்றார்கள். அது வந்து மிகப்பெரிய ஒரு பெருமை தான் நம்மளோட தமிழாசிரியர்களுக்கு. அப்ப நான் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அப்ப நான் என் கணவர்கிட்ட கேட்டேன், இந்த விருது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம், இது கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு, எனக்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு நான் கேட்டேன். இந்த வருடம் ஜனவரி மாதம் என்னுடைய கல்லூரி தலைவர்கள் என்கிட்ட சொன்னாங்க, உங்களை நாங்க மறுபடியும் நியமிக்கிறோம்னு. நீங்க கேட்டீங்கல்ல இது எவ்வளவு பெரிய அங்கீகாரம்னு, அதோட பெரிய அங்கீகாரம் நம்மளுடைய கல்லூரி பள்ளி தலைவர்கள் வந்து நம்ம வந்து நீங்க இதற்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லி அதை நியமிக்கிறாங்களே தொடர்ந்து, அது ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம். ஏன்னா என்னோட

0: தொடரலாம். நீங்க வந்து தலைமை ஆசிரியராகவோ இல்ல ஒரு நிறுவனத்தின் ஒரு பெரிய நிலைக்கு பின்னாடி உங்களை நியமிக்கக்கூடிய ஒரு நிலை வரலாம். எந்த ஒரு நிலையிலும் யாரும் வந்து தடுக்க மாட்டார்கள், இவர்கள் இந்த மொழி ஆசிரியர்கள் அப்படின்னு. அதனால தமிழாசிரியர்களுக்கும் இந்த மாதிரியான அதிபர் விருது கிடைக்குதுன்னு சொல்லும் போது அது நமக்கு கொடுக்கப்படுகின்ற அங்கீகாரம், அதை நாம் வந்து ஏற்றுக்கொள்வதற்கு நம்மளை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது எல்லாராலையும் முடியும். அது
1: பிரமாதமா சொல்லியிருந்தீங்க ஆசிரியர். ஏன்னா நானும் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், சிலர் சொல்லுவாங்க தமிழ் ஆசிரியர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இவ்வளோ தூரம் தான் போக முடியும், நம்ம இவ்வளோ தான் செய்ய முடியும்னு. நீங்கள் சொன்னது போல சில பள்ளிகளில் தலைமை ஆசிரியராக கூட இருக்கிறாங்க தமிழ் ஆசிரியர்கள்.
0: அங்கேருந்து
1: வந்து இப்போ அதிபர் விருது வரைக்கும் வந்திருக்குன்னா இதுக்கு மேலே ஒரு சான்று தேவையே இல்லை. மாணவர்கள் இளையர்கள் அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்தடுத்து தமிழ் ஆசிரியர்கள் வந்தால் தான் நமது மொழி வாழும் மொழியாக இருக்குங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த இடத்துல.
0: ஆமா கண்டிப்பா. ஆமா இன்னைக்கு நம்ம நிறைய பேர் வந்து இன்னைக்கு தமிழை எடுத்து ஆர்வமா படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமா இருக்காங்க. முயற்சியை தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கும் தமிழாசிரியர் ஆகக்கூடிய அந்த நிலை இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா அந்த துறைக்குள்ள வருவீங்க. பல விஷயங்களை நம்ம பிள்ளைகளுக்காக செய்ய முடியும்.
1: நிச்சயமா. உங்களுடைய மாணவியின் பெற்றோர் அப்படின்னு நம்புறேன், சீமா சா.
0: ஆமா
1: டான்ஸ் டீச்சர் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்க நடந்து கற்பிக்க போல?
0: ஆமா நடனமும் கற்றுப்பேன். நான் வந்து அப்சரஸ் ஆர்ட்ஸ்ல திருமதி நீலா சத்யலிங்கத்தின் மாணவியா இருந்தேன் பல ஆண்டுகள். ஆமா ஒரு 78 என்னுடைய 7 வயதுல என்னுடைய அம்மா வந்து அந்த வகுப்புக்கு என்னை கூட்டிட்டு போனாங்க. ஏன்னா நான் சும்மாவே பாட்டு கிட்ட ஆடிக்கிட்டே இருப்பேன். எங்க அம்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசை அவங்களோட பிள்ளைகள் எல்லாம் ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கொள்ளணும்னு. அப்ப என்னை கொண்டு போய் அப்போது அப்சரஸ் வந்து அப்சரஸ் இல்லை கமலா கிளப்ல வந்து நாங்க ஆரம்பிச்சோம். திருமதி நீலா சத்யலிங்கம் என்னுடைய குருவுடன் நான் அந்த பயணம் வந்து அப்போதுல இருந்து தொடங்கியது. நிறைய வந்து அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கொண்டேன். இந்த பொறுமை என்பது என்னுடைய நடன ஆசிரியர் எனக்கு கொடுத்த ஒரு வரம் தான், ஒரு ஆசீர்வாதம் தான். ஏன்னா அவங்க என்னைக்குமே ஏசி நாங்க பார்த்ததே இல்லை. நாங்க எப்படி ஆடினாலும் டலிங் இப்படி பண்ணு, டலிங் அப்படி பண்ணுன்னா சொல்லுவாங்க. அந்த பொறுமை வந்து அப்படியே நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது நான் எங்களுக்குள்ள வந்திருக்கு. அதனால நான் வந்து அவங்களுடைய மாணவரா இருந்தேன். அதன் பிறகு அவங்களுக்கு கீழே நான் வந்து ஆசிரியராக வகுப்பெடுத்தேன். சீமா என்னுடைய நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்த போது என்னுடைய தொடக்க மாணவின்னு சொல்லலாம். சீமா என்னுடைய மாணவி. இப்ப அவங்களே அங்க வந்து ஒரு குருவா இருக்கிறாங்க.
1: ஆசிரியை, நீங்கள் இவ்வளவு ஆண்டு காலம் இத்தனை மாணவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கியிருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக பல சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அர்ப்பணிப்புகளை செஞ்சு இருக்கணும். அது உங்கள் நேரமாக இருக்கலாம். அந்த அர்ப்பணிப்புகளை பற்றி நீங்கள் சொல்லணுமே இந்த இடத்துல, ஏன்னா அதுவும் ஒரு பகுதி இல்லையா உங்கள் வாழ்க்கையில்.
0: கண்டிப்பாக நேரம் என்பது தான். ஆனா நான் என்னோட குடும்பத்துக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். ஏன்னா நான் என்னுடைய நேரத்தை முழுக்க வந்து ஆசிரியர் ஆகுறதுல அதிகமா செலவு பண்ணும்போது என்னுடைய கணவரும் பிள்ளைங்களும் அதை புரிந்து கொண்டார்கள். என்னுடைய கணவரும் ஆசிரியராக இருந்தார். சோ அவருக்கு வந்து இந்த தொழிலுடைய நிலைகள்லாம் நல்லா புரியக்கூடிய ஒருத்தர். அதனால என்னோட பிள்ளைகள் கூட நிறைய சமயம் வந்து ஆசிரியர்கள் எப்படி பள்ளியில சொல்லி கொடுக்குறோமோ அதே மாதிரி வீட்டுக்கு வந்து சொல்லி கொடுப்பது மிக குறைவு. ஆனா என்னுடைய ரெண்டு மகன்களும் இந்த நேரத்துல நான் அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். அவனுங்க ரொம்ப புரிஞ்சுக்கிட்டானுங்க. நான் அவனுங்களுக்கு உட்காந்து தமிழ் சொல்லி கொடுத்ததே இல்லை, கொஞ்சம் டிப்ஸ் கொடுப்பேன். மற்றபடி அவங்க தமிழ் ரெண்டு பேருமே தமிழ்ல ரொம்ப சிறப்பா செஞ்சாங்கன்னா அது அவங்களுடைய தமிழ் ஆசிரியர்கள் தான் அதற்கு காரணம். முக்கியமா வந்து நேரம் தான். மற்றபடி வந்து இந்த துறையில வந்துட்டா எல்லா ஆசிரியர்களுக்கும் இது ஒரு ஏதோ ஒரு நேரத்துல களைப்பா இருந்தாலும் இத சொல்லி குறையா இதுதான் என்னோட தொழிலுடைய குறைன்னு பார்த்து கொண்டு யாரும் வந்து வகுப்புக்கு செல்ல மாட்டாங்க. ஏன்னா வகுப்புக்குள்ள நீங்க எப்போதுமே ஒன்னு தெரிஞ்சுக்கணும், வகுப்புக்கு வெளியே வந்து ஆசிரியர்கள் வேறு ஒரு முகம். சில சமயம் அந்த களைப்பு இருக்கும், சில விஷயங்கள்ல அந்த கோபம் இருக்கும். ஏன்னா நாங்களும் மனிதர்கள் தான். ஆனா வகுப்புக்குள்ள போயிட்டோம்னா அத்தனையும் மறந்துட்டு இன்னைக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறோம், அது மாணவர்கள்ட்ட எப்படி போய் சேரப்போகிறது என்பது அந்த சேஞ்ச் இருக்குல்ல,

0: ரொம்ப ஒரு பெரிய, அதான் அன்னியன் மாதிரி,
1: அது ஒரு
0: ஆனா
1: தனி
0: ரொம்ப
1: உலகம்
0: ஒரு சிறப்பான ஒரு
1: இல்ல,
0: சேஞ்ச். ஆமா,
1: அது
0: அது
1: ஒரு
0: ஒரு
1: தனி
0: தனி
1: உலகம்,
0: உலகம்,
1: அது ஒரு
0: எங்களோட
1: உலகம்.
0: ஆமா, எங்களோட வலி எல்லாமே சில சமயம் ரொம்ப பெரிய தலைவலியா இருக்கும். அதெல்லாம் கூட அந்த வகுப்புக்குள்ள போனோன்னு எங்கடா போச்சுன்னு தெரியாது. ஏன்னா மாணவர்களோட அந்த கலந்துரையாடல், அவங்களுக்கு போய் அது ஒவ்வொரு விஷயத்தையும் போய் சேர்க்கறதுல நம்மளுடைய கவனம், இது எல்லாமே நம்மளை மாற்றிவிடும். அது
1: கல்யாணி பாலகிருஷ்ணனும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க.
0: ரொம்ப நன்றி.
1: உங்களுக்கு தெரிந்தவர் நினைக்கிறேன்,
0: இல்ல நிறைய பேர் உள்ள வந்து வாழ்த்து சொல்றாங்க. உங்க அத்தனை பேருக்கும் நன்றி. என்னுடைய மாணவர்களா இருந்தீங்கனாலும் ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லாமல் மற்றவர்களாக இருக்கும்போதும் எனக்கு வாழ்த்து சொல்வது நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன்.
1: ஆசிரியை, உங்களுடைய அற்புதமான பயணம் அது இன்னும் தொடர்தான் போகுது, அதில் எந்த வித சந்தேகமும் எங்களுக்கு கிடையாது. அடுத்தடுத்து நீங்கள் எதை நோக்கி போகணும்னு ஆசைப்படுறீங்க? நான் அதிபர் விருது வரைக்கும் வந்துட்டீங்க, அடுத்து ஏதாவது இலக்கு வச்சிருக்கீங்களா?
0: கண்டிப்பா, இந்த தொழில்நுட்பம் ரொம்ப மாறிக்கிட்டே இருக்குல்ல, அதுல நான் இன்னும் சிறப்பா இருக்கணும், அதுதான் என்னோட இப்படி முதல் இலக்கு. ஏன்னா இன்னைக்கு உள்ள மாணவர்களுக்கு அவங்க கிட்ட ஒரு பாடத்தை கொண்டு சேர்க்கும் போது எல்லா இடத்திலும் தொழில்நுட்பம் வர வேண்டும் என்பது அவசியம் இல்லை. இதுதான் எங்களுக்கும் சொல்லப்படுகின்றது. ஆனால் தேவையான இடத்துல அவங்களுக்கான கவனத்தையும் அவங்களுக்கான ஒரு ஆர்வத்தையும் ஏற்படுத்துவதற்கு இந்த தொழில்நுட்பம் கண்டிப்பா உதவி செய்யும். அதுல இன்னும் சிறப்பா விளங்கணும்னு நான் நினைக்கிறேன். அதை தவிர்த்து என்னுடைய கல்லூரி முதல்வர்களுக்கு ஒரு பெரிய கனவு இருக்கு. நான் எங்க போய் கடைசியில எந்த நிலையில இருக்கணும்னு, அந்த நிலைக்கு என்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது இன்னும் நான் வந்து அந்த நிலைக்கு இன்னும் தயாரா இருக்கிறேனான்னு சொல்லும்போது, நான் இப்போ இருக்கிற நிலையிலிருந்து இன்னும் எப்படி என்னுடைய மாணவர்கள், ஏன்னா எனக்கு மிக முக்கியம் வந்து என்னுடைய மாணவர்கள் தான், அவங்களுக்கு எப்படி போய் இந்த கற்பித்தல போய் சேர்க்கிறது. ஏன்னா சில சமயம் சிரமமா இருக்கும். சில மாணவர்கள்கிட்ட நான் கோபப்பட்டிருக்கேன், ஏண்டா நம்ம வந்து இவ்வளவு சொல்லும் போது ஏன் வந்து இந்த அணுகுமுறையை எடுக்க மாட்டாங்க. நான் வந்து ஒரு ஒரு ஸ்லோகனே வச்சிருக்கேன், டாக் அண்ட் யூ வில் பி என்லைட்டன்ட், ஆங்கிலத்துல சொல்வாங்க. அது மாதிரி நீங்க பேச ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பல தயக்கங்கள் நீங்கும், நீங்க பல விஷயத்த கத்துக்குவீங்க. அதனால எங்க மாணவர்கிட்ட நான் சொல்லுவேன், இந்த கிளாஸ் வந்து போரிங்கா இருக்க கூடாது, நான் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன்னா நல்லா இருக்காது. நீங்க எல்லாரும் கலந்து பேசணும், நிறைய விஷயங்களை கத்துக்கணும். அது தவறா இருக்குன்னு நான் இப்ப உணர்வேன்னா நீ பேசும்போதுதான். எடுத்த விட மாணவர்களை நம்ம அடிக்கடி சந்திக்கும் போது அவங்க பேச்சுலதான் அவங்களோட நிலை என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். அதை நான் ரொம்ப வலியுறுத்துவேன். ஆனா சில மாணவர்கள் பேசவே மாட்டார்கள். அது வந்து எனக்கு அது ரொம்ப பாதிப்பா இருக்குமா அப்படின்றது. ஆனால் தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு பேசுவேன். ஆனால் இன்னைக்கு இப்ப நீங்க கேட்டீங்கன்னா, எல்லா ஆசிரியர்களுக்கும் இப்ப இருக்கக்கூடிய சிந்தனை வந்து எப்படி எப்படி இந்த ஆண்டினுடைய மாணவர்களை அடுத்த ஒரு உச்சத்துக்கு கொண்டு போகணும்னு, அதை நோக்கி போகும்போது நான் எங்களுடைய பாடம், எங்களுடைய கற்பித்தல் அணுகுமுறை, இது அத்தனையும் நாங்க கவனம் செலுத்துறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசிரியரும் புது புது விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள். அந்த கற்றல் அவர்களுடைய மாணவர்களுக்கு போய் சேரும்படியாக செயல்படுகிறார்கள். இப்ப நீங்க என்ன கேட்டீங்கன்னா, என்ன டார்கெட், என்ன வந்து உங்களோட கோல்னா, இதுதான் ஆசிரியர். இத நான் வந்து நான் என்னுடைய தமிழ் முரசு பேட்டியிலும் நான் சொல்லியிருப்பேன். நாம செய்யக்கூடிய ஒரு விஷயத்த வந்து எல்லாருக்கும் வந்து அறிய சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. நம்ம அமைதியை அதை செய்து கொண்டு இருக்கும் போதும் யாரோ பார்க்கிறார்கள், மற்றவர்கள் உணர்கிறார்கள், அந்த மாற்றம் அங்கு நடக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்.
1: அதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. ஆசிரியை, நீங்க மாணவர்களை பேச விடணும்னு சொல்லும் போது எனக்கு டக்குன்னு ஏன் ஞாபகம் வந்துருச்சு, நான் மட்டும் உங்க வகுப்புல இருந்தேன்னா நீங்க வாயை பொத்துனா கூட நான் நிறுத்த மாட்டேன், அந்த அளவுக்கு பேசிக்கிட்டே இருப்பேன்.
0: எனக்கு அந்த மாதிரி மாணவர் வேணும்.
1: இங்க கோமதி அன்பழகன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, பெரியம்மா பெரியப்பாவுக்கு நீங்க பெருமை சேர்த்திருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா உங்களுக்கு அவங்கள தெரியும் இல்லையா?
0: ஆமா, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நேரத்துல நான் என்னோட பெற்றோர்களுக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா எனக்குள்ள அந்த தமிழ் ஆர்வத்தை விதைத்தது அவங்க தான். ஏன்னா அப்பெல்லாம் வந்து எங்களுக்கு தமிழ் மட்டும்தான் வீட்டுல பேசுவாங்க. செய்தித்தாள்னா தமிழ் முரசுதான், வானொலினா இப்ப ஒலின்னு சொல்றோம், அன்று இருந்து தமிழ் வானொலி. அத 9 மணி வரைக்கும் தான் இருக்கும் நைட்டு. காலையில, ஆமா காலையில ஆன் பண்ணாங்கன்னா, நாங்க வந்து எஸ்பி சியா அந்த இதுல இருந்து
1: சிங்கப்பூர் பாக்ரேட்.
0: ஆமா, அப்ப வந்து காலையில அம்மா ரேடியோ ஆன் பண்ணாங்கன்னா அது 9 மணி வரைக்கும் ஓடும், தொடர்ந்து வந்து தமிழ் தான். அப்புறம் அந்த காலத்துல எல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய பிடித்த ஒரு பரிசுன்னு சொன்னா புத்தகங்கள் தான். அப்ப அந்த புக் ஃபேர்க்கெல்லாம் கூட்டிட்டு போய் நிறைய புக் வாங்கிட்டு வருவாங்க. அப்புறம் மாதம் மாதம் அம்புலி மாமா வந்துரும். இப்படி வந்து அதெல்லாம் நான் வந்து ரொம்ப மிஸ் பண்றேன். அம்புலி மாமா அந்த கதைகள்லாம் அதெல்லாம் வந்துடும் வீட்டுக்கு. நான் ஒரு ஆள் அதை எடுத்து ரொம்ப படிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்ப எனக்குள்ள அந்த தமிழை வந்து கொண்டு வந்து சேர்த்ததும், நான் வந்து ஆசிரியர் துறைக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டது என்னுடைய பெற்றோர்கள். என்னுடைய ஆசை அங்க எவ்வளவு இருந்துச்சோ அதே ஆழத்துல என்னுடைய பெற்றோர்களுடைய ஆசையும் இருந்துச்சு. அதனால இந்த நேரத்துல என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும்.
1: அந்த அற்புதமான உள்ளங்களுடைய பெயர்களை நீங்க சொல்லிடலாமே.
0: என்னுடைய அப்பாவோட பேர் வந்து பாலையன், எங்க அம்மாவோட பேர் வந்து மீனாட்சி.
1: இருவருக்கும் இந்த நேரத்துல பெரிய வாழ்த்து சொல்லியாங்கன்னா, அற்புதமான ஒரு ஆசிரியை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு மிக்க நன்றி. உங்ககிட்ட பேசினதுல நேரம் போனதே தெரியல, உங்க வகுப்பு அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமா
0: இருக்கணும் அதுக்கு என்னுடைய மாணவர்கள் தான் சொல்லணும்.
1: நிச்சயமா வாய்ப்பு கிடைக்கும் போது உங்க வகுப்புக்கும் வரணுங்கிற ஆசை எனக்கும் வந்துருச்சு ஆசிரியை.
0: வாங்க வாங்க, கண்டிப்பா
1: கண்டிப்பா வரேன். இந்த காலை வேளையில உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களை உரையானதுக்கு மிக்க நன்றி. நீங்க சொன்னது போல பல இலக்குகளை நோக்கி போறீங்க. உங்க அடுத்தடுத்த இலக்குகள் வெற்றி பெற அதன் வாயிலா உங்களை மீண்டும் சந்திக்க ஒளி ஒன்று தாரிட்டு ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கோம். மீண்டும் இங்கிருந்து எங்களுடைய வாழ்த்துகள். எங்க எல்லாருக்கும் பெருமை சேர்த்த உங்களுக்கு மிக்க நன்றி.
0: இந்த தருணத்துல நான் இந்த சமூக ஊடகங்கள் எல்லாருக்கும் நான் வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு ஆசிரியர் வந்து, அதுவும் தமிழ் ஆசிரியர் வந்து ஒரு ஒரு சிறந்த ஒரு நிலையை அடையும் போது அதை அவங்களோட வெற்றியா எடுத்துக்கொண்டு அதை வந்து மற்றவர்களுக்கு தெரிவிக்கும் போது ரொம்ப நன்றி. உங்களுக்கும் இந்த ஒரு பேட்டியில கலந்து கொண்டு என்னுடைய மனத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்களை சொல்வதற்கும் ஒரு வாய்ப்பு அளித்த ஒளி 96.68 என்னுடைய மிகப்பெரிய நன்றி.
1: நேர்களே, ஆசிரியை அவங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை அவங்களுடைய வெற்றி பாதையை பற்றி நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்க மட்டுமே பொறுப்பு இல்லை, தமிழ் சிங்கப்பூரில் வாழும் மொழியாக இருக்கணும்னு சொன்னால் அது நம்ம எல்லாருடைய கடமையும் கூட. அதுதான் இந்த பேட்டியின் வாயிலாக நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறோம். கமலவாணி அவர்கள் அதிபர் விருது வென்றிருக்காங்க, தொடர்ந்து அவங்களுக்கு உங்களுடைய அன்பான வார்த்தைகளையும் வாழ்த்துக்களையும் வாரி வழங்கிக்கிட்டே வாங்க இந்த ஃபேஸ்புக் காணொலிக்கு கீழே. தொடர்ந்து நாம இணைந்திருப்போம் ஒலி 9:08. மீண்டும் கவலமானி உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி ஆசிரியை.
0: நன்றி நன்றி நன்றி.
1: ஆக ஃபேஸ்புக் வாயிலாக நான் இப்போ விடைபெற நேரம் வந்தாச்சு. தொடர்ந்து ஒளி 9:08 உங்களுக்காக நிகழ்ச்சிகள் இடம்பெற்று கொண்டு இருக்கிறது. அந்த பக்கமாக வந்து நீங்கள் பல சுவாரஸ்யமான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். நேரம் இப்பொழுது 9:41 ஆகிவிட்டது.
2: ஒளி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. துவாசை நோக்கி செல்லும் PIECTESLA exit அங்கே. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: வார இறுதி ஒலியில் உல்லாசம், தொடர்ந்து இணைந்திருங்க.

0: சில பாடலை கேட்டீங்க. ஹரியரன் சித்ரா பாடல் வழங்கியிருந்தாங்க. அருணாச்சலம் பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது.
0: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
4: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
0: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு இருந்த 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
4: நல்லதுதான். இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
0: தேவையே இல்ல. நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
5: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/special-payment.
6: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
7: M1 வழங்கும் மேக்ஸ்.
6: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
8: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
9: வார

0: 9:53 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. துவாசி நோக்கி செல்லும் அங்கேயும் போக்குவரவு அதிகமாக உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
2: ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து

காலை மணி 10 மீடியாகாப் ஒளி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். ஐக்கிய நாட்டு நிறுவனம் உலகத்தை உண்மையாக காட்டும் புதிய வரைபடத்தை பயன்படுத்த முடிவெடுத்திருக்கிறது. மொத்தம் 164 நாடுகள் அதை ஆதரித்து வாக்களித்தன. அமெரிக்கா மட்டுமே அதை எதிர்த்தது. 400 ஆண்டாக தவறான உலக வரைபடம் பயன்படுத்தப்படுவதாக ஆப்பிரிக்க நாடுகள் கூறின. அந்த தவற்றை சரி செய்யும்படி கேட்டுக்கொண்டன. தற்போது பயன்படுத்தப்படும் உலக வரைபடம் 1569 உருவாக்கப்பட்டது. அதில் பூமத்திய ரேகையிலிருந்து தூரத்தில் இருக்கும் நாடுகள் பெரிதாக தெரிகின்றன. கிரீன்லாந்து ஆப்பிரிக்க அளவுக்கு இருக்கிறது. ஆனால் உண்மையில் ஆப்பிரிக்கா கிரீன்லாந்தை விட 14 மடங்கு பெரியது. உலக வரைபடம் ஐரோப்பாவை பெரிதாக காட்டி மற்றவர்களை சின்னதாக காட்டுகிறது என்பதை ஐக்கிய நாட்டு தீர்மானம் ஏற்றுக்கொண்டது. உலக அளவில் உணவு விலை 4 ஆண்டில் ஆக அதிக உயர்வை எட்டியிருப்பதாக ஐக்கிய நாட்டு நிறுவனம் கூறுகிறது. 2022 பிற்பகுதிக்கு பிறகு கடந்த மாதம் உணவு விலை உச்சத்தை தொட்டதாக உலக அமைப்பு சொல்கிறது. ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் உணவு வேளாண்மை அமைப்பு விவரம் தந்தது. ஐரோப்பாவில் நிலவும் கடும் வெப்பமும் வறட்சியும் விலை உயர்வுக்கு முக்கிய காரணங்கள் என்கிறது அமைப்பு. எல்னினோவின் சீற்றம் கவலை தருகிறது. உக்ரைன் ஈரான் போர்களும் வர்த்தகத்தை குலைக்கின்றன. இவ்வாண்டு தானிய உற்பத்தி குறையும் என்று மதிப்பிடப்படுகிறது. சுமார் 3.5 மில்லியன் டன் தானிய உற்பத்தி குறையும் என்பது புதிய கணிப்பு. சிங்கப்பூரில் புகைமூட்ட நிலவரம் சற்று மேம்பட்டிருக்கிறது. அதிகாலை 6 மணிக்கு 3 வட்டாரங்களில் மத்திய வட்டாரம், கிழக்கு, மேற்கு ஆகியவற்றில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 100 கடந்திருந்தது. 8 மணிக்கு தேசிய சுற்றுப்புற அமைப்பு தந்த நிலவரப்படி மத்திய வட்டாரத்தில் மட்டுமே குறியீடு 100 மீறியிருக்கிறது. மத்தியில் தற்போது குறியீடு 117. கிழக்கிலும் மேற்கிலும் குறியீடு 100 சற்று கீழே இறங்கியுள்ளது. மேற்கில் 99, கிழக்கில் 98. வடக்கிலும் தெற்கிலும் காற்று தரம் தொடர்ந்து மிதமாகவே உள்ளது. வடக்கில் 84, தெற்கில் 87. சிங்கப்பூரில் நேற்று காலை 7 மணிக்கு காற்று தூய்மை கேட்டு குறியீடு முதன்முறையாக 100 கடந்தது. இதற்கு முன் 2023 அக்டோபர் 8 சிங்கப்பூர் அந்த அளவுக்கு புகைமூட்டத்தை பார்த்தது. பிரதமர் லாரன்ஸ் ஓங் உலகம் மேலும் பாதுகாப்பற்ற, போட்டியும் பிளவும் அதிகமாகிவிட்ட இடமாக மாறிவிட்டது என்று கூறியிருக்கிறார். உலகத்தை கணிப்பது மேலும் சிரமமாகிவிட்டதாக அவர் சொன்னார். பாதுகாப்பு உளவுத்துறை பிரிவின் 60 நிறைவை குறிக்கும் இரவு விருந்து நிகழ்ச்சியில் பிரதமர் பேசினார். இதற்கு முன் உலகை கணிப்பது இவ்வளவு சிரமமாக இருந்ததில்லை. இப்போது உறவுகள் எப்படி மாறுகின்றன என்பதை உற்று கவனிக்க வேண்டியிருக்கிறது என்றார் அவர். உலக மாற்றங்களை அரசாங்கம் புரிந்து கொள்ள பாதுகாப்பு உளவுத்துறை பிரிவு உதவ வேண்டும் என்றார் அவர். அதன் பணி மேலும் முக்கியத்துவம் பெறுவதாக பிரதமர் குறிப்பிட்டார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் நடப்பது போர் அல்ல என்று கூறியிருக்கிறார். அது ஒரு பெரிய பொருட்டல்ல என்றார் அவர். இதற்கு முன் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் ஈரான் பிணக்கு போர் அல்ல என்று கூறியிருந்தார். அதை அதிபர் ட்ரம்ப் ஆதரித்தார். பிணக்கு எப்போது முடியும் என்ற கேள்விக்கு திரு ஜேடி வான்ஸ் பதில் சொல்லவில்லை. அதிபர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் ட்ரம்ப் ஈரானுடன் நடக்கும் போரை கடுமையாக கருத வேண்டியதில்லை என்றார். போருக்கு இதுவரை அமெரிக்கா 37 பில்லியன் டாலருக்கு மேல் செலவிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. 18 அமெரிக்க வீரர்கள் மாண்டனர். அது பற்றி குறிப்பிட்ட அதிபர் ட்ரம்ப் வியட்நாம் போரில் 100,000 அமெரிக்க வீரர்கள் மாண்டதாக சொன்னார். சிஎன்என் தொலைக்காட்சி அதிபர் சொல்வதை மறுத்தது. வியட்நாம் போரில் 58,000 வீரர்கள் மாண்டதாக அமெரிக்க தேசிய ஆவண காப்பகம் சொல்கிறது என்கிறது சிஎன்என். அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையே பதற்றம் அதிகரிக்கிறது. அமெரிக்க நிதித்துறை கனடாவுடன் ஒத்துழைப்பதை நிறுத்தி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. கனடா அரசாங்கத்துடன் பணியாற்ற வேண்டாம் என்று ஏகபோக உரிமைச் சட்டப்பிரிவுக்கு நீதித்துறை உத்தரவிட்டிருப்பதாக வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்கிறது. மின்னஞ்சலை பார்த்ததாக அது கூறுகிறது. ராய்ட்டர்ஸ் கேட்டபோது அமெரிக்க நீதித்துறை அதை மறுத்தது. அப்படி எந்த உத்தரவும் தரப்படவில்லை என்று நீதித்துறை சொல்கிறது. கருத்து கேட்டபோது அமெரிக்க கனடிய அரசுகள் அது பற்றி உடனடியாக கருத்துரைக்கவில்லை. அமெரிக்காவும் கனடாவும் நெடுங்கால நட்பு நாடுகள். கடந்த ஆண்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்புக்கு வந்த பிறகு கசப்பு வந்திருக்கிறது.
இலங்கை அரசாங்கம் மனித உரிமையை பாதுகாக்க கூடுதல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐக்கிய நாட்டு நிறுவனம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. மனித உரிமை தலைவர் வால்கட்டர் நீண்டகாலமாக தண்டனையிலிருந்து தப்பும் போக்கை தடுக்க நடவடிக்கை தேவை என்றார். அடுத்த வாரம் ஜெனீவாவில் ஐக்கிய நாட்டு மனித உரிமை மன்றத்தின் 63rd கூட்டம் நடக்கிறது. அதையொட்டி புதிய அறிக்கை வந்திருக்கிறது. ஈராண்டுக்கு முன் பதவியேற்ற அதிபர் அனுரகுமார திசநாயக்க அரசாங்கம் இனவாதத்தை ஒடுக்கவும் தேச ஒற்றுமையை வளர்க்கவும் பாடுபடுவதாக அறிக்கை பாராட்டியது. நேபாளத்தை பெருவெள்ளம் தாக்கிய 10 பிறகு உயிரோடு இருப்பவர்களை மீட்க முடியும் என்ற புதிய நம்பிக்கை பிறந்திருக்கிறது. 2 நேற்று மீட்கப்பட்டனர். 9 நீர்மின் நிலையச் சுரங்கத்தில் சிக்கியிருந்த 30 சஞ்சய் ஷா, 45 கபீர் மகாஜன் இருவரும் சுரங்கத்தில் 40 ஆழத்தில் இருந்தனர். அவர்களை காப்பாற்றிய பிறகு உயிரோடு இருப்பவர்களை தேடும் நடவடிக்கை தொடர்கிறது. நேபாளத்தில் சுமார் 900 ஊழியர்களை காணவில்லை. அவர்களில் சுமார் 500 சுரங்கங்களில் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் Denza வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது Denza வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சலுகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சலுகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது Denza காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: வணக்கம், நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
2: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வரேன். அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
1: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
2: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பதை நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க Skills Future உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
1: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People First, Learning Always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

0: அதேதான் லியோ படத்துல இந்த பாடல கேட்டீங்க. உங்களுக்காகவே அனிருத்தோட சில பாட்டு வந்துச்சு. தளபதி விஜய், அசல், கோலார் மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. ஒலி 9:06 நிகழ்ச்சிகளை நான் ரவிஜி வழங்கிட்டு இருக்கேன். இப்போ நான் மட்டும் இல்ல, என் கூட இணைகிறாரு சாட்டர்டே சிங்கக்குட்டி ஹிஸ்கேல்.
1: வணக்கம் நேர்களே, என் பேர் ஹிஸ்கேல். நான் இப்போ ரவிஜி கூட ஒலி 9:06 கவுண்டில இருக்கிறேன்.
0: வாவ், என் கூட இனிமே என் கூட மட்டும் இல்லை, வாரம் வாரம் யாரெல்லாம் வந்து சனிக்கிழமையில் நிகழ்ச்சி வழங்குறாங்களோ அவங்க கூட 10 மணிக்கு ஒரு குட்டி சுட்டி வந்துருவாங்க நிகழ்ச்சியை ஒன்றா இணைந்து வழங்க. இவங்க எங்கேருந்து வராங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய ஒளி வளரும் படைப்பாளர் பயிலரங்கு இருக்கு இல்லையா, அதில் வந்த மாணவர்கள், சிறப்பாக செய்யும் மாணவர்கள், அதன் வாயிலாக ஆர்வத்தை தெரிவித்த மாணவர்கள் நிச்சயம் வாரம் வாரம் இங்கே எங்கள் கூட நிகழ்ச்சி வழங்க வந்துருவாங்க. சரி, இந்த வாரம் ஹிஸ்கில் அப்படின்னு சொல்லும்போது நாம உங்களை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணுமே, சொல்லுங்களேன்.
1: ஆமா, நான் என் பேர் ஹிஸ்கில், நான் ஜூரங் வெஸ்ட் தொடக்க பள்ளியில் படிக்கிறேன், 6ஆம் வகுப்பு. இந்த வருஷம் எனக்கு வந்து பிஎஸ்எல் இருக்குது, அதுக்கு நல்லா விடாமுயற்சியோடு அது நல்லா செஞ்சு ஒரு நல்லா மதிப்பெண்கள் கழிச்சு நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பள்ளிக்கு போகலான்ட்டு ஆசைப்படுகிறேன்.
0: பிரமாதம். ஹிஸ்கிலுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? பிடித்த நடிகர்கள், பிடித்த உணவு, பிடித்த குழுவா இருக்கலாம், அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: எனக்கு வந்து கால்பந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து எல்லாம் என் வயசு சிறுவர்களும் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து அந்த கால்பந்தில் வந்து பார்சிலோனா என்ற கூறு எனக்கு பிடிக்கும்.
0: லமீனியா மால், நீங்க
1: லமீனியா மால் இல்ல, லக்ஷ்மியா மால்.
0: சுட்டி பையன் எப்படி பேசுறான் பாருங்க. இந்த பையன் பேசுறது மட்டும் இல்ல, அவர் எப்படி பேசுறாரு அப்படிங்கறத பாக்குறதையும் நீங்க நல்லா கண் கூட வந்து அனுபவித்து பார்த்து வாழ்த்துக்களை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா டிக்டாக் லைவ் பக்கமாக நீங்கள் வரலாம். காரணம், இப்போ நானும் ஹிஸ்கிலும் ஒலி 9:06 டிக்டாக் லைஃப்பில் இருக்கோம். ஏற்கனவே வந்து பையன் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்காருன்னு அங்கிள் ஸ்டேன் சொல்லியிருக்காரு.
1: நன்றி அங்கிள் ஸ்டேன்.
0: மீடியோக்கா ஒலி 9:06 FM. வாங்க, சின்ன பையன் எவ்வளோ சரளமாக தன்னம்பிக்கையோடு பேசுகிறாரு. வந்து நீங்கள் வாழ்த்து சொன்னால் தானே அடுத்தடுத்த தலைமுறையினுக்கு உற்சாகமாக இருக்கும். அந்த பக்கமாக வாங்க, லைக்ஸை கொடுங்க, வாழ்த்துக்களை வாரி வழங்குங்க. சரி, ஹிஸ்கில் அவருக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டாரு. இப்போ நாம அவர் வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னால ஹிஸ்கிலுக்கு பிடித்த நடிகருடைய பாட்டு 2 பாடல்கள் கேட்க போறோம் இல்லையா? எந்தெந்த பாட்டு காத்துட்டு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு?
1: அலக்கலவா, அதுக்கப்புறம்
0: அதுக்கப்புறம்
1: அடுங்காத அசுரன். இந்த
0: 2 பாடல்களை கேட்போமா?
1: கேட்போம்.
0: ஓலி 9:06
1: கேட்டாலே பரவசம்.

0: ராயன் படத்துல இருந்து பாடல கேட்டுங்க, ஓம் படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் வந்துச்சு. இரண்டுமே நம்ம இஸ்கேலுக்கு ரொம்ப பிடித்த பாடல்கள். ஏன்னா அவர் ஒரு பயங்கரமான தனுஷ் ஃபேன்.
1: எனக்கு தனுஷ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் தனுஷ் வந்து ஒரு நல்லா சிறப்பான காமெடி படம்லாம் செய்வாரு. ஆனால் அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ராயனும் ஓமும் காமெடி படம் இல்லையே?
1: அது காமெடி படம் இல்லை, ஆனால் நிறைய காமெடி படம்லாம் இருக்கு லைக்.
0: அது ரொம்ப பிடிக்கும்.
1: அது ரொம்ப பிடிக்கும்.
0: அதை நான் பயந்துட்டேன், இந்த படத்தை பார்த்து சிரிச்சுட்டு இருந்தீங்களா அப்படின்ட்டு. சரி ஹிஸ்கில், நம்ம முதல் அங்கத்துக்கு வந்துட்டோம். இந்த முதல் அங்கத்தோட பேர் வந்து வேற லெவல்ஸ் ஆகும். வேற லெவல்ஸ் ஆகுல என்ன நடக்கும்?
1: வேற லெவல் சகுல வந்து என்னோட இந்த வாரத்தில் என்ன நினச்சுன்னு சொல்லுவேன்.
0: சரி, கடந்த வாரம் நீங்கள் என்னெல்லாம் செய்யுதுங்க சொல்லுங்களேன்.
1: இந்த வாரம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான வாரம். ஏன் தெரியுமா?
0: ஏன்
1: இந்த செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் ஃபர்ஸ்ட் என்ன நினச்சி தெரியுமா?
0: செப்டம்பர் மாதம் பிறந்தது. அது மட்டும் இல்லை.
1: அது மட்டும் இல்லை, செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பிறந்த நாள்.
2: Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you, happy birthday day day to you.
0: பிறந்த நாளோட நீங்க தொடங்கினீங்க உங்க வாரத்தை.
1: ஆமா, என் வாரத்தை பிறந்த நாளோட தொடங்கினேன். அன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் நிறைய பரிசுகள் தந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு வந்து ரூபிஸ் கியூப் தந்தாங்க. நான் பேசிக்லி ஒரு ரூபிஸ் கியூப் பைத்தியம் ஆயிட்டேன். அம்மா ஒரு ரூபிஸ் கியூப் தந்தாங்க, என் நண்பர்களும் ஒரு ரூபிஸ் கியூப் தந்தாங்க. எனக்கு இன்னொரு நண்பன் வந்து ரொம்ப யோசனையோடு எனக்கு ஒரு பரிசு தந்தான்.
0: என்ன பரிசு? எந்த பரிசு?
1: அவனுக்கு வந்து எனக்கு 30 வெள்ளி தந்தான். அவனுக்காக ஒரு பரிசு வாங்க சொன்னான்.
0: முதலீடு?
1: ஆமா ஆமா, ஒரு இன்வெஸ்ட்மென்ட் மாதிரி நான் பத்திரமா வைப்பேன்ட்டு.
0: இப்பவே பையன் வந்து நல்ல முதலீடுலாம் செய்யறாரு. யார் அந்த நண்பர்? பக்கத்துல வச்சுக்கோங்க.
1: ஆசிரியர் தின கொண்டாட்டம் பள்ளியில, எல்லா பள்ளியிலயும் நடக்கும். நான் அந்த கொண்டாட்டம் வந்து என் நண்பனோட வகுப்புக்கு சென்று படிச்சேன். ஆசிரியருக்கு என்ன நன்றி சொல்லணும், ஆசிரியருக்கு ஏன் மதிக்கணும், அப்புறம் சில விளையாட்டுகள்லாம் விளையாடணும். அப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து நேற்று வந்து ஒரு ஸ்கூல் ஹாலிடேனா, அந்த ஆசிரியர் தினத்துக்கு கொண்டாட்டுக்கு ஒரு ஸ்கூல் ஹாலிடே,
0: விடுப்பு மாதிரி.
1: விடுப்பு மாதிரி. அப்புறம் இந்த சனிக்கிழமை நான் இப்போ உங்க பக்கத்துல உட்காந்து நான் இப்போ ரேடியோ கவுண்டில இருக்கேன்.
0: ஆமா, ரொம்ப பிரமாதமா இருக்குதுல்ல. இவ்வளவு சின்ன வயதுல நல்லா பேசுறீங்க, பாக்குறதுக்கே மகிழ்ச்சியா இருக்கு. சரி, ஆசிரியர் தினம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பிடித்த ஆசிரியர்கள் யாரு, என்ன காரணம் சொல்லுங்க?
1: ஆசிரியர் தினம் வந்து லைக் ஆசிரியருக்காக ஒரு கொண்டாட்டம். ஆசிரியர் நம்ம நல்லா கற்றுக் கொடுக்குறாங்க, அதனால தான் அவங்களுக்கு ஒரு கொண்டாட்டம். அவங்க நன்றி ஆசிரியர் அப்படிலாம் சொல்றது. எனக்கு பிடிச்ச ஆசிரியர் வந்து என்னோட ஆங்கிலம் ஆசிரியர், என்னோட தமிழ் ஆசிரியம்.
0: பேர் என்ன அவங்களுக்கு?
1: என் ஆங்கில ஆசிரியர் வந்து மேடம் ஃபஹானா, என் தமிழ் ஆசிரியர் வந்து மேடம் லலிதா.
0: ஏன் பிடிக்கும் அவங்கள?
1: அவங்க வந்து வகுப்பா அப்போ அவங்க வந்து ரொம்ப உற்சாகத்துடன் சந்தோஷமா நம்மளை கத்துக் கொடுப்பாங்க. என்னோட ஆங்கில ஆசிரியர் வந்து நிறைய பரிசுகளும் தருவாங்க. நம்ம நல்லா செஞ்சா
0: பரிசு கொடுத்தா பிடிக்கும்.
1: பரிசு கொடுத்தா பிடிக்கும்ட்டு இல்லை, ஆனா நம்மளுக்கு வந்து லைக் நம்மளுக்கு நல்லா செஞ்சா ஒரு மோட்டிவேஷன் மாதிரி தருதா பரிசு தந்தா. அப்புறம் என்னோட தமிழ் ஆசிரியர் வந்து அவங்களோட வகுப்பாப்போ நிறைய நிகழ்ச்சி நடக்கும். இந்த மாதிரி விளக்கி விளக்கி சொல்லுவாங்க இது எப்படி சொல் செய்யறது. அப்புறம் தேர்வோட நேரத்துக்கு வந்துச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க நீ இப்படி ப்ரிப்பேர் பண்ணா இப்படி வந்துடும்ட்டு.
0: எல்லா
1: மாணவர்களுக்கும் அவங்க ஒரு எல்லா மாணவர்களுக்கும் அவங்க தகுதியான ஒரு லைக் ஒரு பொறுப்பும் தருவாங்க. லைக் இப்படி செஞ்சா நீங்க இப்படி செய்யலான்ட்டு சொல்லுங்களே.
0: பிரமாதம் பிரமாதம். சரி, உங்க ஆசிரியர்கள் பத்தி நீங்க சொல்ல சொல்ல போய்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு அற்புதமான ஆசிரியர்கள் உங்க கிடைச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சரி, ஹிஸ்கில் என் கூட இருக்காரு, அவரை நீங்க பார்க்கணும், வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளணும், இந்த பையனுக்கு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நீங்க வழங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மீடியா காபோலி 960 FM எங்களுடைய டிக்டாக் பக்கமா நீங்க வரலாம். அங்க நாங்க லைவா இருக்கோம். ஹிஸ்கிலுக்கு வந்து உங்க வாழ்த்துக்களை சொல்லுங்க. இணைந்திருங்க என்னோட. இது ஒலி 9.68
1: பரவசம்.
0: அதே
3: ஒலி 9.68 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. நேர்மை பொழுது 10:27 ஆகிவிட்டது. கவனமாக உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பாக SLEBKE செல்லும் அந்த வழியில் ஈஷுன், அதற்கு பிறகு விபத்து. இதன் காரணத்தினால் TPE வரையிலும் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. 2-3 தடங்களை தவிர்க்குமாறு ஆலோசனை கூறப்பட்டுள்ளது. SLEBKE செல்லும் வழியில் ஈஷுனுக்கு பிறகு 4 தடத்தில் வாகனம் பழுதாகியுள்ளது. துவாஸ் செக் பாயிண்ட் அருகே போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது. குறிப்பாக துவாஸை நோக்கி செல்லும் AYE, துவாஸ் செக் பாயிண்ட், துவாஸ் வெஸ்ட் சாலை இவ்விடங்களில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம் பழைய

0: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஆல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி வடதுருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
1: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
2: நம்ம சத்தம் அவன் இக்கர வரும் அக்கரகில நெஞ்ச அவன
0: சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும் வார இறுதி.
3: ஆட்டு தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
4: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
5: ஏ ஜிங்கிறத தங்கா அவ பந்தய போரா, ஏ ஜிங்கிறத தங்கா நான் சிங்கிள் சொரா.
0: வார இறுதி ஒலியில் உல்லாசம்.

0: சாயா பியங்கரிசியில் இரண்டு பாடல்கள் கேட்டீங்க.
1: ஒலி 9:06 சாட்டர்டே சிங்க குட்டி இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கோம்
0: ரவிஜி.
1: ஹிஸ்கில் சரி,
0: அடுத்த சங்கம் வந்து குட்டி ஸ்டோரி. ஒரு சியோலுக்கு ஏத்த மாதிரி ஒரு கதை சொல்லுவேன்.
1: ஓகே, அந்த செய்யுளுக்கு ஏத்த மாதிரி ஒரு கதை. சொல்லுங்க கதையை கேப்போம்.
0: இந்த கதை வந்து நிஜமா என்னோட நிஜமான கதை, என்கிட்ட நடந்துச்சு. நான் பள்ளியில 3 வகுப்பு படிக்க பார்த்த நான் வந்து ஒரு சட்டம் பிள்ளை ஆயிட்டேன்.
1: சரி,
0: அதாவது ஒரு ப்ரீஃபெக்ட். நான் என்னோட சட்டம் பிள்ளை பொறுப்புகள்லாம் நல்லா தான் செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து 5 வகுப்புல வந்து என்னை வந்து ஒரு தலைமை சட்டம் பிள்ளையா என்னை வந்து ஒரு நேர்முக தேர்வுக்கு கூப்பிட்டாங்க.
1: சரி,
0: அந்த நேர்முக தேர்வில் நான் கண்டிப்பா ஒரு தலைமை சட்டம் பிள்ளை ஆவேன்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து மேடையில வந்து நான் தான் நான் சொல்வேன், நம்மளுடைய உறுதிமொழிய நான் தான் சொல்வேன். எனக்கு கண்டிப்பா வரும்ட்டு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. நான் அந்த நேர்முக தேர்வுக்கு சென்று ஆசிரியர் வந்து முடிவு சொல்லும் போது எனக்கு கிடைக்கல. அந்த தருணத்துல வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் சோகமாகவும் இருந்துச்சு. ஆனாலும் அதை வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து நான் வந்து வேற இடங்களை வந்து முன்னேறி நான் நிறைய போட்டிகளாக சென்றேன். பேச்சு போட்டிகளுக்கு, கணக்கு போட்டிகளுக்கு நான் நிறைய போட்டிகளை சென்றேன். அங்கே சென்று வந்து எனக்கு நிறைய பரிசுகளும் கச்சிச்சு. ஸோ இந்த கதையில இருந்து நம்ம என்ன செயல் சொல்லனா, முயற்சி திருவினை ஆக்கும்.
1: இதுதான் அந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கிற செய்யுள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நீங்க விடாமுயற்சியோட செயல்பட்டீங்க. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு தான் கிடைக்காது அப்படின்னு தூண்டு போயிடுவாங்க. அப்படி தூண்டு போறோம்னு நினைக்கிற மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்வீங்க?
0: இப்படி நினைக்கிற மாணவர்களுக்கு நான் என்ன சொல்வேன்னா, விடாமுயற்சியோட செஞ்சா தான் நீங்க வந்து வாழ்க்கையில முன்னேற முடியும். நீங்க வந்து ஒரு சோகமாக ஒரு விஷயம் நடந்துச்சு நினைச்சிட்டு நீங்க விடாமுயற்சியோட மற்ற வேலைகளாம் செய்ய முன்னேறி செய்யலன்னா வாழ்க்கையில வந்து நீங்க அந்த நிலை மேலேயே இருப்பீங்க.
1: பாருங்க, பிரமாதமா பேசுற நம்ம குட்டி பையன் ஹிஸ்கில், அவரை நீங்க பார்க்கணும், வாழ்த்துக்களை வாரி வழங்கணும்னு சொன்னா டிக்டாக் லைஃப்க்கு வரணும். உங்களை பலர் ஏற்கனவே அங்க இருக்கீங்க, கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கீங்க. என்னென்ன சொல்றேன்னு தெரிஞ்சுப்போமா?
0: தெரிஞ்சுப்போம்.
1: இப்ப நம்ம ஷீலா ராஜ் சொல்லியிருக்காங்க, பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு.
0: நன்றி.
1: பிளேஃபுல் அப்படின்னு போட்டிருக்குது. அவரும் வந்து சார்மிங் பாய் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லியிருக்காரு, கியூட் அப்படின்னு வந்திருக்குது. இதுக்கெல்லாம் நடுவில் எனக்கு ஸ்டேன் அப்படிங்கிற நேர் இருக்கார் இல்லையா, அவர் சொன்னதான் ரொம்ப பிடிச்சிருக்குது. அவர் நீங்கள் பார்க்குறதுக்கு என் தம்பி மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காரு.
0: ஆமாம், ரெண்டு மூஞ்சி கண்ணாடி போட்டு
1: நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயோ ஒரு 20-25 வயசு வித்தியாசம் இருக்குதுங்கிறத கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம வழங்கிட்டு இருக்கோம்.

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுமே, அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடு.

0: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கை, நான் ஜீனி 2.0.
1: எதுக்கு
2: வெள்ளி
1: வரை காலை 6 மணிக்கு
2: தான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
1: ரவிஜி
2: சஜினி,
0: வணக்கம் சிங்கை,
2: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
3: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
4: M1 வழங்கும் மேக்ஸ்.
3: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
5: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கப் கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப்,

0: விடி நுழைவுச் சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun T-Shirt வழங்கப்படும். Fit and Fun 2026 Everybody Knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: இந்த ஊருக்கு மட்டுமில்ல, இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

0: நீங்கள் தமன் இசையில் இரண்டு பாடல்கள் கேட்டீங்க. பிரின்ஸ் படத்திலிருந்து பாடல் இடம்பெற்றது. அதுக்கு முன்னால் வாரிசு படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க.
1: ஒலி 9:06
0: சாட்டர்டே சிங்க குட்டீஸ்
1: இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கோம்.
0: ரவி ஜி,
1: ஹிஸ்கேல், இந்த பிரின்ஸ் படத்தை பாக்குறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது தானே?
0: ஆமா, கிடைச்சது. ஆனா அதுக்கு பின்னாடி வர ஒரு சிறப்பான கதை இருக்கு.
1: என்னாச்சு?
0: இந்த பிரின்ஸ் படம் பார்க்க வந்து என் அம்மா அப்பாவும் வேணான்ட்டு சொன்னாங்க. ஏன்னா இந்த மாதிரி சைல்டிஷான காமெடியான மூவி பார்க்க பிடிக்கலான்ட்டு அவங்க சொன்னாங்க. ஆனா அவங்கள இழுத்து ஃபோர்ஸ் பண்ணி இந்த டிவிக்கு போயிட்டு இந்த படத்தை பார்த்தோம்.
1: எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா?
0: இந்த படம் ரொம்ப காமெடியாவும் இருந்துச்சு, லைக் ஆனா ஒரு கதையும் இருந்துச்சு இந்த படத்துல.
1: என்ன கதை அது? என்ன கரு?
0: அந்த கதை எனக்கு கொஞ்சம் மறந்துருச்சு, கதை இருந்தது எனக்கு நினைப்புக்கல.
1: சரி, இப்போ வானொலியில நீங்க படைச்ச அனுபவம் ஏன்னா அப்படி இப்படின்னு பாத்து பாருங்க. 11 மணி ஆக போகுது, முடிய போகுதுல, நேரம் முடிந்தே தெரியல தானே? எப்படி இருந்துச்சு இந்த அனுபவம் உங்களுக்கு?
0: இந்த அனுபவம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ரவிஜியோட கலந்து பேசுறதுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் இந்த குவாண்டிட்டிய பார்த்தா ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு.
1: ஏன்
0: முதல் தடவை வந்து உள்ள வரப்போது நான் திகைப்புடன் இது பார்த்தேன். நிறைய வண்ணங்கள் வந்து நிறைய ஏர்லாம் இருக்கு, பாடுகள்லாம் இருக்கு, அப்புறம் டேபிள் வந்து நிறைய பட்டன்ஸ் கூடலாம் இருக்கு. இது பார்த்து நான் கொஞ்சம் நினைச்சேன் நான் தப்பான குவாண்டிக்குள்ள வந்துட்டேனா, இது வந்து வானொலி குவாண்டியா இல்ல இது வந்து டிவியோட குவாண்டியான்ட்டு நினைச்சேன். அப்போ ரவிஜி சொன்னாங்க இது வந்து மைக்கோட இது இது வால்யூமு. அப்போ தான் எனக்கு தெரியும் இதெல்லாம் என்ன என்ன பட்டன்ஸ்லாம் எனக்கு தெரியும்.
1: இதுக்கும் தாண்டி நம்ம டிக்டாக் லைஃப்ல வேற இருக்கோம்.
0: ஆமாம், டிக்டாக் லைஃப்பில் நானும் பார்த்தேன் நிறையா நல்லா காமெண்ட்லாம் இருக்குது. அந்த அங்கிள் சேனும் நினச்சி பார்த்து நானும் ரவிஜியும் அதே மாதிரி இருக்கோன்ட்டு சொன்னாங்க. அது நினச்சி பார்த்தா எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரவிஜியும் ரொம்ப யங்காக இருக்காரு பார்க்க.
1: என்ன பையன், எனக்கு எனக்கு ஐசிக்கிறதுலே குறியாக இருக்கா, ஐ லைக் இட். இல்லை இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கு. உங்களை மாதிரியே பல மாணவர்களும் வந்து இங்கே உட்காந்து நிகழ்ச்சி படைக்கணும், ஒளியில் பட்டன்லாம் அமுத்தணும், டிக்டாக் லைஃப்பில் வரணும்னு ஆசை படுவாங்களே, அவங்களுக்கு என்ன சொல்வீங்க?
0: நான் வந்து அவங்க வந்து தமிழ்ல பேசுறது ரொம்ப ஆர்வமா இருக்கணும்னு சொல்றேன். நான் தமிழ்ல பேசுறதுதான் இப்போ நான் வானொலியில பேசுறேன், தமிழ்ல தான் பேசுறேன், ஆங்கிலத்தெல்லாம் பேசல. அதுக்கப்புறம் நீங்க வந்து மேல படிக்கணும்னா நீங்க ஒலி பயிலரங்களுக்கு சென்று நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். என்ன சொல்லுங்கன்ட்டு
1: அதுல வந்து மாணவர் தானே நீங்க?
0: ஆமா,
1: பிரமாதம். சரி, ஹிஸ்கிலுக்கு ஒரு வீட்டு பாடம் நான் கொடுக்க போகிறேன். ஏன் தெரியுமா? இது அவர் ஒரு முறை மட்டும் படைக்க போகிற நிகழ்ச்சி கிடையாது. அடுத்த மாதமும் என் கூட ஹிஸ்கில் மறுபடியும் வந்து நிகழ்ச்சி படைப்பாரு தானே? ஆ, அப்போ ஹிஸ்கிலுக்கான ஒரு வீட்டு பாடம் தயாராக இருக்கீங்களா? அடுத்த மாதம் நான் உங்களை கேட்பேன்.
0: அடுத்த மாதம்
1: மூன்று தகவல் நீங்கள் எனக்கு சொல்லணும் வந்தோடனே.
0: மூன்று தகவல்.
1: சிங்கப்பூரை பற்றிய ஒரு தகவல்.
0: ஓகே.
1: இரண்டாவது, லமீன் அம்மாள் பத்திய ஒரு தகவல்.
0: லமீன் அம்மாள் அது யாரு?
1: லக்ஷ்மி அம்மா.
0: லக்ஷ்மி அம்மா.
1: மூன்றாவது, தனுஷ் பற்றிய ஒரு தகவல்.
0: ஓகே,
1: இந்த மூணுமே உங்களுக்கு பிடித்ததானே?
0: பிடித்தது, எல்லாமே பிடித்தது. சிங்கப்பூர் கண்டிப்பா பிடிக்கும், ஆனா லமீன் அம்மாள் யாருன்னு தெரியாது, லக்ஷ்மி அம்மாள் தான் தெரியும்.
1: உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லுங்க, வீட்டு பாடமா? சரியா?
0: ஓகே.
1: இப்போ உங்களுக்கு அடுத்த வாரம் பிஎஸ்எல்இ தேர்வுகள் ஆரம்பிக்க போகுது.
0: ஆமா, அல்ல அடுத்த வாரத்துக்கு
1: வாய்மொழி தேர்வின் போது ஒரு படத்தை பார்த்து அதை நீங்க வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குமா?
0: ஆங்கில தேர்வுக்கு வந்து அப்படித்தான், ஒரு படத்தை பார்த்து நீங்க பேசணும். ஆனா தமிழ் தேர்வுக்கு வந்து ஒரு ஒலிக்காட்சி பார்த்து நீங்க பேசணும்.
1: பிரமாதம். அந்த மாதிரி நான் என்னுடைய வாய்மொழி தேர்வுல என்ன செஞ்சேன் அப்படிங்கறத சொல்றேன், உங்களுக்கு உதவியா இருந்தா நீங்க பயன்படுத்திக்கலாம். தயாரா இருக்கீங்களா? சரி, ரொம்ப சுலபம். இப்போ ஒரு படத்தை பார்த்தோ அல்லது வந்து ஒரு காட்சியை பார்த்தோ பேசும்போது அந்த படத்துல என்ன இருக்குங்கிறத மட்டும் சொல்லக்கூடாது, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதையை உருவாக்குங்க. உதாரணத்திற்கு இப்போ நான் ஒரு படத்தை என்கிட்ட காட்டுவாங்க, ஒரு பூங்கா இருக்கும், நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், இடது பக்கத்தில் இவர் உட்காந்துருக்காரு, வலது பக்கத்தில் அவர் உட்காந்துருக்காரு, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இடது பக்கத்தில் உட்காந்துருக்கிற இவர் கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு, அதனால தான் அவர் கவலையாக இருக்கார். அவர் எதுக்கு உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா? ரெண்டு பேர், அந்த ரெண்டு பேரும் தம்பதியும் இப்போ தான் கல்யாணம் ஆனாங்க. கல்யாணம் ஆன பிறகு பிடிஓ வாங்கலாமா இல்லை வேறு ஏதாவது தர விடுவாங்களாமான்னு யோசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒவ்வொரு சின்னத்துக்கும் ஒரு கதையை நானே உண்டாக்கி அப்படியே சொல்லிடுவேன்.
0: ஆனால் பழத்துல வந்து நிறைய பேர் இருந்துச்சுன்னா நீங்க எல்லாமே சொல்ல டைம் இருக்காது.
1: அதுதானே விஷயமே, அவங்க போதும் போதும்னு சொல்ற வரைக்கும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன்.
0: அதுவும் கரெக்டா.
1: நான் விட மாட்டேன், எனக்கு பேச சொல்லியா கொடுக்கணும். சொல்லுங்க.
0: இல்ல நீங்க வந்து தான் நல்லா பேசுறீங்களே.
1: தெரிஞ்சது தானே. ஆக இதெல்லாம் நீங்க ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு நல்லா சிறப்பா செய்யணும். சரியா?
0: சரி.
1: ஆக நீங்க அடுத்த மாசம் வரும்போது பேசலி பத்தியும் கேப்பேன்.
0: நான் பேசல கண்டிப்பா நல்லா செய்வேன்ட்டு நான் உங்ககிட்ட தகவல் சொல்லுவேன்.
1: பிரமாதம். நீர்களே, ஹிஸ்கில் போன்ற அற்புதமான மாணவர்கள் இளையர்கள் சிறப்பாக செய்யணும்னு சொன்னா அவங்களுக்கு தட்டி கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. நீங்க டிக்டாக் லைவ் பக்கமா இன்று வரல அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, அடுத்த முறை அடுத்த வாரம் மற்ற மாணவர்கள் வரும்போதும் நீங்க லைஃபா வாங்க, வந்து உங்க அன்பையும் ஆதரவையும் அதன் வாயிலா வாரி வழங்குங்க. சரி ஹிஸ்கில், விடைபெறுவோமா? ஒன்னா சேர்ந்து உங்களுக்காக 1, 2, 3 சாட்டர்டே
0: சிங்க குட்டிஸ்.
1: இந்த நிகழ்ச்சியை வழங்கியது
0: ரவிஜி
1: ஹிஸ்கில்.

0: டே தம்பி, அந்த ஐஸ் வாட்டர் எடுத்து கொடு.
1: இந்த பூமிக்கு முதல் வணக்கம், ரசிக மகாஜனங்களுக்கும் வணக்கங்கள். சமயம் ஏழாக சாயந்திரம் நீராக குளிர்ந்த காத்தே சிலித்து சிறகடிக்குதே. ஒரு பக்கம் மனசுல தாசு மாமா, மறுபக்கம் நேர்மையுள்ள இளவரசம் மேல ஒரு ஆசைதாமா. எந்த ரமோலா டான்சிங் பார்ட்டி என்றும் அழியாதது.
0: இன்னும் இனுக்க வைக்கலாமா?
2: ஏ ரமோலா, இந்த பிள்ளைக்கும் சேலை கட்டி உள்ளான்ல,

0: என்ன அப்படி பாக்குறீங்க? அவன் அவன் சோகத்துக்கு அவன் தான் இருக்கிறாய்டு. எழுதுங்க, மடிச்சு போட்டுருங்க.
1: கொஞ்சம் மடக்கி தட்டு.

0: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்ஸ வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்ஸ வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்ஸ காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: பாலாடுகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
2: கேட்க கேட்க ஆனந்தம்.

0: சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான்.
1: பாலமுரளிகிருஷ்ணா அவர்கள் பாடிய பாடல் கேட்டீங்க. கவி குயில் வட்டிலிருந்து பாட்டு வந்துச்சு, இசை ஞானி இளையராஜாவோட இசையில. 11:06 ஆகிவிட்டது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஹிஸ்கில் அப்படிங்கிற மாணவர் வந்து ஒலியின் அறிவிப்பு அறைய கலகலப்பா மாத்திட்டு போயிட்டாரு. அவருடைய இளமையும் துள்ளலும் மகிழ்ச்சியும் இப்போ அறிவிப்பார முழுவதும் நிறைஞ்சிருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஹிஸ்கியலுக்கு தொடர்ந்து வாட்ஸ்அப் வாயிலாக வாழ்த்துக்களை வாரி வழங்கின அனைவருக்கும் மிக்க நன்றி. டிக்டாக் லைவ் வாயிலாகவும் வந்து நீங்கள் வாழ்த்துக்களை சொல்லியிருந்தீங்க, அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நான் கூட பயந்துக்கிட்டே இருந்தேன், ஏன்னா சின்ன பையன், நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா இது அவரை பாதிக்கலாம் இல்லையா. நம்ம ஒரு சில வார்த்தைகள் சில நேரத்தில் தெரியாதனமாக சொல்லுவோம், அது தமாஷா சொல்கிற மாதிரி சொல்லுவோம், ஆனால் சின்ன பையன் மனசு எப்படி பாதிக்கப்படும் நமக்கு தெரியாது இல்லை. பயந்துட்டு தான் இருந்தேன் டிக்டாக் லைஃப்பில், ஆனால் நீங்களாம் பிரமாதமான ஆட்கள் அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிச்சிட்டிங்க. டிக்டாக் லைஃப் வாயில் வந்து வாழ்த்துக்களை வாரி வழங்கின அனைவருக்கும் மிக்க நன்றி. இப்போ உங்களுக்காக 70களில் வந்த பாடல்கள் 12 மணி வரைக்கும் வரப்போகுது. ஆமாம், காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்தேன்னா 12 மணி வரைக்கும் நிகழ்ச்சிகளை வழங்க போகிறேன். இனிமேல் சனிக்கிழமைகளில் 5 மணி நேரம் நாங்கள் படைப்பாளர்கள் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்குவோம். இந்த வாரம் நான் வந்திருக்கேன், அடுத்த வாரம் யார் வருவாங்க, அடுத்தடுத்த வாரங்களில் என்ன எதிர்பார்க்கலாம் எல்லாத்தையும் விரிவாக சொல்கிறேன். வானொலி பக்கம் பாருங்க. இப்போ உங்களுக்காக இரு நிலவுகள் படத்திலிருந்து இதமான பாடல்கள்.

0: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
1: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
0: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
2: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம்.
3: ஒலியில நான் நவீன்,
0: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
1: பஸ் பயணம்.
0: இப்போது டிக்டாக்
2: மற்றும் இன்ஸ்டாகிராம்
0: இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
1: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.

0: பத்ரகாளி வரிசிலிருந்த அந்த பாடலை கேட்டீங்க. இசை ஞானி இளையராஜோட இசையில கே ஜே ஜேசுதாஸ் பி சசிலா பாடிய இதமான பாடல் வந்தது. காலை வேளையில இப்படிப்பட்ட பாடல்கள் கேட்கும் போது மனசு லேசாகுதுங்க. அப்படிப்பட்ட பாடல்களை தான் அடுத்தடுத்து உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். வெண்ணிற ஆடை படத்துல இருந்து பாடல் கேட்க போறோம்.
1: என்னோடு கண்ணன் ஏன் பேசவில்லை, பொன்மானை போலே ஏன் ஆடவில்லை.
0: ஆய்பாசம் படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது.
2: கண்ணனின் சன்னதியில் எந்த கண்மணி புன்னகையில்
0: ஒரு கொடியில் இரு மலர்கள் படத்துல இருந்தும் பாடல் இடம்பெற போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல. இன்று செப்டம்பர் 5ஆம் தேதி சுவாரஸ்யமான பல நாட்கள் அனுசரிக்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு தினம் தான் உலக சமோசா தினம். பா, இப்படி வா உயிரை வைக்கும் ஒரு தகவலை சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இப்ப சமோசான்னு சொன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, காலங்காத்தாலே சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து இந்த மதிய வேளையில டீ அருந்திக்கிட்டு ஒரு சமோசா சாப்பிடுவோமே அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் இரவு நேரத்துல தூங்க போறதுக்கு முன்னால ஒரு ஸ்நாக் மாதிரி சமோசா சாப்பிடுவோம், என்ன தப்பு அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய முக்கியமான தகவல், சமோசா பொறிச்சு எடுக்கப்படுது. எவ்வளோ எண்ணெய் இருக்குது தெரியுமா? சொல்ல போனால் சமோசாவில் கிட்டத்தட்ட 400 கேலரிஸ், இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை 4-5க்கு 400 கேலரிஸ் கிடையாது, ஒரு சமோசாவில் கூட 400 கேலரிஸ் இருக்கலாம் அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. இந்த சமோசாவை சாப்பிட்றதுனால என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் இந்த சமோசாவை சாப்பிடணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதை இன்னும் இப்படி சிறப்பாக சாப்பிடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. இப்போ இந்த சமோசாவில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிக ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உள்ள நீங்கள் சேர்க்கும் போது காய்கறிகளையும் சேர்த்துக்குங்க, அது ஒன்று. இரண்டாவது, டீப் ஃப்ரை வகையான பொரித்தல், அதை நீங்கள் மேற்கொள்ளாமல் ஏர் ஃப்ரை வகையான பொரித்தலை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமான முறையில் குறைவான எண்ணெயோட அந்த சமோசாவை நீங்கள் சாப்பிடலாம். உலக சமோசா தினம், நல்லா வச்சு சாப்பிட போகிறேன் அப்படின்னு மட்டும் போயிடாதீங்க. எதை வேணாலும் சாப்பிடுங்க, ஆனால் அது உங்களுக்கு ஆரோக்கியமான முறையில் இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுங்க. ஏன் தெரியுமா, இப்போது நம்ம வீடு எடுத்துக்கோங்களேன், நம்ம வீட்டுக்குள்ளே வேண்டாத பொருள், அழுக்கான பொருள், பழுதான பொருள்களெல்லாம் வைப்போமா? ஏன், ஏன்னா நம்ம வீடு நமக்கு சொர்க்கம் மாதிரி. வீட்டையே நம்ம இப்படி பார்த்துக்கும் போது நம்முடைய ஆத்மாவின் வீடு நமது உடல், அதை நம்ம எப்படி பார்த்துக்கணும் யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு செயல்படுங்க, ஆரோக்கியமா இருங்க, ஏன்னா அதுதான் ஆனந்தமான வாழ்க்கைக்கு அஸ்திவாரம்.
3: போக்குவரத்து நிலவரம்
0: விபத்து நேர்ந்துள்ளது. CTEAYE நோக்கி செல்லும் வழியில் ஆங்மோக்கிய அவனி 3 நுழைவாயில் அங்கே செல்லும் வாகன மூடிகளுக்கு கவனம் தேவை.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி கோல்டு, பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
6: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

கேட்டால் ஒரங் ஊத்தன் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உரக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாகிய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரிக்கா ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.

0: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
1: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

11:32 ஆகிவிட்டது. ஒலி 9:00 நீங்க 70களில் வந்த பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆக அடுத்தடுத்து உங்களுக்காக தாய்க்கு ஒரு பிள்ளை படத்திலிருந்து பாட்டு வரப்போகுது, சீர்வரிசை படத்திலிருந்தும் பாடல் வரப்போகுது. இந்த பாடல்களை கேட்டுட்டு இருக்கிற இதே நேரத்தில் நீங்க ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே உங்களுக்காக October 4 மீடியாகாப் வழங்கும் நிகழ்ச்சி தான் Fit and Fun. Everybody knows. இந்த நிகழ்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா October 4 காலையில் 7:30 நீங்கள் நடக்க போகிறீங்க. எங்கே ஆரம்பிக்கிறீங்க? ஆங்கர்வில் வில்லேஜ் அங்கே ஆரம்பித்து காம்பஸ் 1 வரைக்கும் நீங்கள் நடக்க போகிறீங்க. ஆரோக்கியமான இந்த நடையில் உங்கள் கூட இணைந்து உங்களுக்கு உற்சாகம் கொடுக்க காத்துட்ருக்காரு ஒலி 9:68 படைப்பாளர் முகமது ரஃபி. ஆக அவரோட இணைந்து 5 கிலோமீட்டர் நடந்து அதுக்கப்புறம் எவ்ரிபாடி நோஸ் ஃபே அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும்னு சொன்னால் 10 வெள்ளிக்கான நுழைவுச்சீட்டுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதை எப்படி வாங்குறது? ரொம்ப சுலபம். fitandfun.sg இந்த பக்கத்துக்கு போய் அந்த நுழைவுச்சீட்டுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. October 4 ரஃபி உங்கள் எல்லாரையும் சந்திக்க ஆர்வமாக காத்துட்ருக்காரு. நீங்கள் முடிவெடுங்க, ஆரோக்கியமாக மாற்றுங்க உங்களுடைய வாழ்க்கை முறையை. சரியா, இப்போ வாங்க தொடர்ந்து 70களில் வந்த இதமான பாடல்களை நாம் கேட்போம். இது ஒலியில் உல்லாசம்.

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 ஸ்ரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: ஸ்டார்ஹப், we got you.

0: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: ஃபைட்லாம் இல்லங்க, ஆனா நல்ல கேள்வி இருக்கு.
1: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
4: கல்லுல ஊத்தும் போது ஸ்வைன்னு கேக்குங்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
3: என்னது ஸ்வைன்னு கேக்குமா?
0: குடிநுழைவு
5: சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
6: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
7: நடக்கும்
6: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: பட்டிக்காட்டு ராஜா அவர்ல இருந்த அந்த பாடலை நீங்க கேட்டீங்க. அடுத்து உங்களுக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜிராம் குரல்ல இரண்டு பாடல்கள் இடம்பெற போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல. பாடலை கேட்க போறோம்.
1: ஒரே நிலாவில் பார்த்தது
0: படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் எடுப்பறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. இதுல வெளியில போகணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை நம்ம எல்லாருக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு. ஆனா இப்ப காற்று தூய்மை கேட்டு குறியிட நாம கவனத்துல கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஹேசா அதன் காரணத்தினால வெளியில போறது எப்படி திட்டமிட்டு தான் நீங்க செயல்படுறோம். குறிப்பா இப்போ இந்த PSI அளவு வந்து 100 கீழே இருந்ததுன்னா நீங்க வெளிப்புற நடவடிக்கைகளை பார்த்து மேற்கொள்ளலாம். அதுவே 100 மேல போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நீங்க வெளியில போய் உடற்பயிற்சிகள் செய்யறத ரொம்ப குறைச்சிக்கணும் அப்படின்றாங்க. அதுவே 200 மேல PSI போயிடுச்சு அப்படின்னு சொன்னா வெளிப்புற உடற்பயிற்சி நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துங்க முற்றிலும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் 300 மேல ஒருவேளை அது தாண்டிடுச்சுன்னு சொன்னா நீங்க வெளியில போறதையே குறைச்சிக்கணும் அப்படின்றாங்க. அதுவும் வயதானவர்கள், நோய்வாய்ப்படக்கூடியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், இப்படிப்பட்டவங்க அந்த PSI அளவு கூடிட்டே போகும்போது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு மேல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லப்பட்டது அறிக்கையில நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு PSI அளவுகளை எப்படி வந்து கவனிக்கிறதுன்னு தெரியும், பார்த்து பத்திரமா பார்த்து நடந்துக்குங்க. ஏன்னா வார இறுதியில் வெளியில் போகணுங்கிற ஆர்வம் நம்ம எல்லாருக்கும் இருக்குது, எனக்கு கூட இருக்குது. ஆனால் திடீர்னு நமக்கு உடல் நலம் இல்லாமல் போயிடுச்சுன்னா அது முழுவதும் நம்மளை பாதிக்கலாம். அதனால் பார்த்து செயல்படுங்க சரியா.

11:58 ஆகிவிட்டது. 7 மணிக்கு ஆரம்பித்த என்னுடைய பயணம் இப்ப 12 மணிக்கு முடிய போகுது. அடுத்து உங்களுக்காக செய்திகள் வருது. அதுக்கப்புறம் 1 மணி நேரத்திற்கு எஸ் ஜானகி பாடிய பாடல்களை கேட்க போறீங்க. 1 மணிக்கு மேல உங்களுக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்கள் இடைவிடாத பாடல்களாக இடம்பெறும். 2-4 மணிக்கு பிற இந்திய பாடல்களை நீங்க கேட்கலாம். மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் யுவன் சங்கர் ராஜாவுடைய சில வெளிவந்த படங்களில் இடம்பெற்ற பாடல்கள் உங்களுக்காக ஒரு தொகுப்பா இடம்பெறும். 5 மணிக்கு மீண்டும் நேரடியா படைப்பாளர் நிகழ்ச்சிகளை வழங்க வந்துருவாங்க. யார் வராங்க, எப்படி உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்க நீங்க வானொலி பக்கம் பாருங்க. விடைபெற்றுக் கொள்வது நான் ரவி ஜி. உங்க எல்லாரையும் திங்கக்கிழமை காலையில் 6 மணிக்கு வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். பாய்.

0: ஒலியில் உல்லாசம்
1: தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08
0: கேட்டாலே பரவசம்.
1: வணக்கம், நண்பகல் மணி 12, மீடியாகாப் ஒலி 9:08. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூரில் புகைமூட்ட நிலவரம் சற்று மேம்பட்டிருக்கிறது. காலை 11 மணி நிலவரப்படி மத்திய வட்டாரத்தில் மட்டுமே காற்று தரம் ஆரோக்கியமற்றதாக இருக்கிறது. மத்தியில் தரக்குறியீடு 114. கிழக்கிலும் மேற்கிலும் காற்றின் தரம் மேம்பட்டிருக்கிறது. மேற்கில் 96, கிழக்கில் 94. வடக்கிலும் தெற்கிலும் காற்று தரம் தொடர்ந்து மிதமாகவே உள்ளது. வடக்கில் 82, தெற்கில் 86. சிங்கப்பூரில் நேற்று காலை 7 மணிக்கு காற்று தூய்மை கேட்டு குறியீடு முதன்முறையாக 100 கடந்தது. இதற்கு முன் 2023 அக்டோபர் 8 சிங்கப்பூர் ஆரோக்கியமற்ற காற்று தரத்தை கண்டது. இந்தோனேசியா காட்டுத்தீயை அணைக்க தொடர்ந்து போராடி வருகிறது. தற்போது 53 விமானங்கள் ஆகாயத்திலிருந்து தண்ணீரை பாய்ச்சுவதிலும் செயற்கை மழையை தூண்டும் முயற்சியிலும் ஈடுபட்டு வருகின்றன. போர்னியோ, சுமத்ரா ஆகிய தீவுகளில் 6 மாநிலங்களில் தீ பற்றி எரிகிறது. 70,000 ஹெக்டருக்கு மேல் தீக்கிரையாகிவிட்டது. போர்னியோ தீவின் கிழக்கு பகுதியில் இந்தோனேசியாவின் புதிய தலைநகரான நுசாந்தரா கட்டப்பட்டு வருகிறது. இதுவரை அந்த பகுதி பாதிக்கப்படவில்லை, ஆனால் இப்போது அங்கும் காட்டுத்தீ பரவுகிறது. எல்னினோ 10 காணாத பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாக இந்தோனேசிய பேரிடர் தடுப்பு அமைப்பு கூறுகிறது. மலேசியாவின் சரவாக் மாநிலத்தில் காற்று தரம் மேம்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அது இன்னமும் ஆபத்தான நிலையிலேயே உள்ளது. நேற்று 500 கடந்த காற்று தூய்மை கேட்டு குறியீடு இன்று காலை 400 கீழே இறங்கியது. போர்னியோ தீவின் காடுகள் பற்றி எரியும் இந்தோனேசியாவின் களிமந்தானுக்கு பக்கத்தில் இருக்கிறது மலேசியாவின் சரவாக் மாநிலம். தலைநகர் குச்சிங் உள்ளிட்ட பல இடங்களில் தரக்குறியீடு 270 மேல் இருக்கிறது. தீபகற்ப மலேசியாவிலும் சில இடங்களில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. ஜொஹூர் மாநிலத்தில் 8 இடங்களில் ஆரோக்கியமற்ற நிலை தொடர்கிறது. பிரதமர் லாரன்சோங் உலகம் மேலும் பாதுகாப்பற்ற போட்டியும் பிளவும் அதிகமாகிவிட்ட இடமாக மாறிவிட்டதாக கூறியிருக்கிறார். உலகத்தை கணிப்பது மேலும் சிரமமாகிவிட்டதாக அவர் சொன்னார். பாதுகாப்பு உளவுத்துறை பிரிவின் 60 நிறைவை குறிக்கும் இரவு விருந்து நிகழ்ச்சியில் பிரதமர் பேசினார். இதற்கு முன் உலகை கணிப்பது இவ்வளவு சிரமமாக இருந்ததில்லை. இப்போது உறவுகள் எப்படி மாறுகின்றன என்பதை உற்று கவனிக்க வேண்டியிருக்கிறது என்றார் அவர். உலக மாற்றங்களை அரசாங்கம் புரிந்து கொள்ள பாதுகாப்பு உளவுத்துறை பிரிவு உதவ வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். அதன் பணி மேலும் முக்கியத்துவம் பெறுவதாக பிரதமர் சொன்னார். ஐக்கிய நாட்டு நிறுவனம் உலகத்தை உண்மையாக காட்டும் புதிய வரைபடத்தை பயன்படுத்த முடிவெடுத்திருக்கிறது. மொத்தம் 164 நாடுகள் அதை ஆதரித்து வாக்களித்தன. அமெரிக்கா மட்டுமே எதிர்த்தது. 400 தவறான உலக வரைபடம் பயன்படுத்தப்படுவதாக ஆப்பிரிக்க நாடுகள் கூறின. அந்த தவற்றை சரி செய்யும்படி கேட்டுக்கொண்டன. தற்போது பயன்படுத்தப்படும் உலக வரைபடம் 1569 உருவாக்கப்பட்டது. அதில் பூமத்திய ரேகையிலிருந்து தூரத்தில் இருக்கும் நாடுகள் பெரிதாக தெரிகின்றன. கிரீன்லாந்து ஆப்பிரிக்கா அளவுக்கு இருக்கிறது. ஆனால் உண்மையில் ஆப்பிரிக்கா கிரீன்லாந்தை விட 14 பெரியது. உலக வரைபடம் ஐரோப்பாவை பெரிதாக காட்டி மற்றவரை சின்னதாக காட்டுகிறது என்பதை ஐக்கிய நாட்டு தீர்மானம் ஏற்றுக்கொண்டது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் நடப்பது போர் அல்ல என்று கூறியிருக்கிறார். அது ஒரு பெரிய பொருட்டல்ல என்றார் அவர். இதற்கு முன் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் ஈரான் பிணக்கு அது போர் அல்ல என்று கூறியிருந்தார். அதை அதிபர் ட்ரம்ப் ஆதரித்தார். பிணக்கு எப்போது முடியும் என்ற கேள்விக்கு திரு ஜேடி வான்ஸ் பதில் சொல்லவில்லை. அதிபர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் ட்ரம்ப் ஈரானுடன் நடக்கும் போரை கடுமையாக கருத வேண்டியதில்லை என்றார். போருக்கு இதுவரை அமெரிக்கா $37 பில்லியனுக்கு மேல் செலவிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. 18 அமெரிக்க வீரர்கள் மாண்டனர். அதிபர் ட்ரம்ப் இடைத்தவணை தேர்தலில் குடியரசுக் கட்சிக்கு உதவ $500 மில்லியன் வரை செலவிடப் போவதாக கூறியிருக்கிறார். அவரது மெகா இங்க் அரசியல் நடவடிக்கை அமைப்பு அந்த பணத்தை செலவிடும் என்றார் அவர். இடைத்தவணை தேர்தல் நவம்பர் 3 நடைபெறவிருக்கிறது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பெரும்பான்மையை தக்கவைக்க குடியரசுக் கட்சி போட்டியிடுகிறது. இலங்கை அரசாங்கம் மனித உரிமையை பாதுகாக்க கூடுதல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐக்கிய நாட்டு நிறுவனம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. மனித உரிமை தலைவர் ஆல்கட்டா நீண்ட காலமாக தண்டனையிலிருந்து தப்பும் போக்கை தடுக்க நடவடிக்கை தேவை என்றார். அடுத்த வாரம் ஜெனீவாவில் ஐக்கிய நாட்டு மனித உரிமை மன்றத்தின் 63rd கூட்டம் நடக்கிறது. அதையொட்டி புதிய அறிக்கை வந்திருக்கிறது. ஈராண்டுக்கு முன் பதவியேற்ற அதிபர் அனுரகுமார திசநாயக்க அரசாங்கம் இனவாதத்தை ஒடுக்கவும் தேச ஒற்றுமையை வளர்க்கவும் பாடுபடுவதாக அறிக்கை பாராட்டியது. பங்களாதேஷில் தட்டம்மையால் மாண்ட பிள்ளைகளின் எண்ணிக்கை 1000 நெருங்குகிறது. பங்களாதேஷ் தட்டம்மை நோய் பரவலை சமாளிக்க முடியாமல் திண்டாடுகிறது. பல மருத்துவமனைகள் கூட்ட நெரிசலால் அல்லாடுகின்றன. தினமும் நோய்க்கான அறிகுறிகளோடு 1000 அதிகமான பிள்ளைகள் அனுமதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. மார்ச் மாதம் தட்டம்மை பரவ தொடங்கியது. இதுவரை 180,000 பிள்ளைகளுக்கு மேல் தட்டம்மை இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சு கூறுகிறது. பங்களாதேஷில் 2024 அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களால் தடுப்பூசி திட்டத்தில் தடங்கள் ஏற்பட்டது. இப்போது தடுப்பூசி இயக்கத்தை மீண்டும் தீவிரப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
5: காலம் மாறுது, மனசு மாறுது, சுத்தி இருக்கிற இடங்கள் எல்லாம் மாறுது. ஏன் மனிதர்களே மாறுறாங்க,
6: எல்லாமே மாறுது.
7: அப்ப வானொலி
6: நாங்களும் மாறுறோம்.
8: இன்றென்றும் நம் நினைவுகளில் பாடும் இலா SP பாலசுப்ரமணியம்.
9: ஒரு பார்வை பார்க்கும் போது
10: தின்னக கான கோயில் S. ஜானகி.
11: இசையமைப்பாளர் இளையராஜாவின் பாடல்கள்.
12: என் தேவியே உன் பேச்சிலே ஏதோ இசை கேட்கிறேன்.
13: செப்டம்பர் முதல் உங்க வார இறுதி வித்தியாசமா இருக்க போகுது.
14: மாற்றம் ஒன்றுதானே மாறாதது.
11: இன்றென்றும் நம் அனைவரின் நினைவுகளிலும் தென்னக கான கோயில் S. ஜானகி.
15: மறைந்தும் வாழும் அந்த கான கோயிலின் பாடல்களை
11: ஒவ்வொரு சனிக்கிழமையும் நண்பகல் 12 மணிக்கு கேட்க மறவாதீர்கள்.
16: சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம்.
17: சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம்.
18: ஓகே சார்.
16: சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி

0: ஒரு தேநீர் போட்டு தரவா?
1: உங்களுக்கு எப்படி இருக்கு?
2: Come on baby, let's go on the bullet. On the vela padikala duet.
1: உங்க மாதிரி இருக்கு. ஒரியோட கொண்டாடுங்க.

0: மறைந்தும் வாழ்கிறார்
1: எப்பவுமே பக்கத்துல தானே இருப்போம். நாங்க விட்டு இருந்ததே இல்ல. முழுசா திருடி விட்டேன்.
0: செந்தூர பூவாய் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எஸ் ஜானகி.

0: சாம்சங் கேலக்ஸி ஜி கை தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கை தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கை தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்ஸ வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்ஸ வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்ஸ காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: வீட்ல தாத்தா சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்காரு.
5: தாத்தா ஏன் சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்காரு?
4: கொஞ்சம் கேமராவுக்கு கீழே பார்க்கும்போது பாட்டி வரவேற்பு அறையில ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க. பேர் எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு காட்சிய CCTV அவர் பாப்பாருன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. பாட்டி ரத்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு கிடக்குறாங்க. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறாரு. உடனே ஆம்புலன்ஸ்க்கு அழைக்கிறாரு. நடந்ததை சொல்றாரு அவங்க கிட்ட. இந்த மாதிரி வீட்டுல என் பாட்டி வந்து ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க.
6: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீல் லிசனுக்கு செல்லுங்கள்.

0: காலம் மாறுது, மனசு மாறுது, சுத்தி இருக்கிற இடங்கள் எல்லாம் மாறுது. ஏன் மனிதர்களே மாறுறாங்க,
1: எல்லாமே மாறுது.
2: அப்ப வானொலி
3: நாங்களும் மாறுறோம்.
4: இன்றென்றும் நம் நினைவுகளில் பாடும் விழா எஸ்பி பாலசுப்ரமணியம்.
5: ஒரு பார்வை பார்க்கும்
2: தின்னக கானக்கோயில் எஸ் ஜானகி.
6: இசையமைப்பாளர் இளையராஜாவின் பாடல்கள்.
7: செப்டம்பர் முதல் உங்க வார இறுதி வித்தியாசமா இருக்க போகுது.
8: மாற்றம் ஒன்று தானே மாறாதது.
4: இன்றென்றும் நம் நினைவுகளில் பாடும் விழா எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது.
1: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
0: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
1: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு இருந்த 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
0: நல்லதுதான். இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
1: தேவையே இல்ல. நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
2: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/specialpayment.
0: வந்துருச்சு. பீசா ஹாட்டின் புத்தம் புதிய சீசி 7 கொரிய சுவை காலி கோழி பீட்சா இதோ வந்துருச்சு. வெறும் 13.95 காசு மட்டும்தான். சுவையான சோய் கார்லிக் சாஸ், சாறு நிறைந்த ருசியான கோழி, நான் ஒரு வைக்கும் பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 வரை மட்டும்தான்.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 காலை 7:30 உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம்.

செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun T-Shirt வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை Fit and Fun 2026 Everybody Knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி. இது ஒரு வித்தியாசமான வார இறுதி. வார இறுதி.

0: இன்றென்றும் நம் நினைவுகளில் பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம்.
1: இளைய நிலா பொழிகிறது இதயம் வரை.

0: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்காய்டோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏர் பயண நுழைவுச்சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் படத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பனியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த சக்குராவை பாருங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-9679.
1: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
2: M1 வழங்கும் மேக்ஸ்.
1: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடுவோம்.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: புதியதொரு பாகம் என்ன நடந்தது? அவ்வளவுதான். டன்னுக்கு கோபம் வந்தது. அந்த வாகனத்தை மீண்டும் முந்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் தனது காரின் வேகத்தை மணிக்கு குறைந்தது 122 கிலோமீட்டர் வரை அதிகரித்தார். பிட்டக்ரஜுவா சாலையில் வாகனங்களுக்கு இடையே மாறி மாறி வேகமாக சென்றார். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீதும் மோத போனார். அதன் பிறகு என்ன நடந்தது? மீ லிசன் செயலிக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவிடப்பட்ட அனைத்து குற்ற வழக்குகளையும் நீங்கள் அங்கே சென்று கேட்கலாம். மீடியா காப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 Serangoon Road, சிங்கப்பூர். நீங்கள் கேட்டுக்கொண்டு

0: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
4: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
3: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம்.
5: நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
6: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாட

0: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்ஸ வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்ஸ வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்ஸ காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: 8 singles looking for love.
2: We're here to find love.
1: Get a little help from the person they trust most.
2: You've brought the one person that knows you best, and they're here to finally find you love.
1: Their love life is in the hands of their wingman.
3: We have to make it happen.
4: I want to go on a date.
1: Their biggest cheerleader and their harshest critic.
2: Your wingman will go head to head in a series of challenges.
1: The wingman wins a challenge, the single gets the date.
5: A chance to get a bit closer with her.
1: To spice up the stakes, the winning couple will walk away with $20,000 and $10,000 for the best wingman. But when loyalty gets tested and hearts are on the line, will it be happily ever after?
6: Whatever happens, I do want you in my life forever.
1: Or betrayal and heartache.
7: I got played. I literally want to throw up right now.
8: Girl, you gotta fix yourself.
9: Who knows what's coming next?
1: Catch Wingman. Available on MeWatch and Mediacorp Entertainment on YouTube from 10 September. Find out more at mewatch.sg/wingman.
10: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
11: நீங்கள் கேட்கும் இந்தி பாடல்கள் யூ ஆர் லிசனிங் டு ஹிந்தி நம்பர்ஸ் ஆன் ஓன்லி 968.

0: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்சா வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்சா வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சலுகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சலுகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்சா காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2,200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: ஸ்டார்ஹப், we got you.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மலையாள பாடல்கள்.

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
2: M1 வழங்கும் மேக்ஸ்.
1: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100 மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடுவோம்.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மலையாள பாடல்கள்.

0: சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும்.
1: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும்
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: ஸ்டார்ஹப், we got you.
5: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
6: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
5: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
6: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
5: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கே.
6: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-67-23. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஆல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி வடதுருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
1: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
2: M1 வழங்கும் மேக்ஸ்.
1: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
3: வாழ்க்கையில
4: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
3: தான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
4: ரவிஜி,
3: சஜினி,
4: வணக்கம் சிங்கை,
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.

0: அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.
1: உங்களால் ஒராங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உரக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குயினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரிக்கா ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.
2: இந்த ஊருக்கு மட்டுமில்ல, இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

0: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்சர் வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்சர் வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்சர் காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: உங்களுக்கு சமைக்க தெரியாதா அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
3: டேக் ஆனியன் கட் கட் கட் பாட்டிஸ்
2: உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை இவ்வங்கத்திற்கு ஆதரவு
4: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
5: ரத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
6: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
7: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
2: தோசை
6: என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
8: கல்லுல ஊத்தும் போது ஸ்வைன்னு கேக்குங்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
2: நிகழ்ச்சியில
5: நல்ல நல்ல

உங்களுக்காக நிகழ்ச்சிகளை படைப்பதற்கு நான் கிருஷ்மிதா சிவராம் ஓடோடி வந்துட்டேன். காதுக்கு இதமான நிறைய பாடல்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம். எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு சில பாடல்கள்னா வந்துகிட்டு இருந்தது. அதை கேட்பதற்கே முக்கியமா சனிக்கிழமை அன்று வேலை இல்லாம இது போன்ற பாடல்கள்னா கேட்பதற்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதே சந்தோஷத்துல நம்ம இப்பொழுது நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். 5 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா தொகுத்து வழங்க போறேன். அடடா, என்ன இது, புதிய ஒரு நேரமா இருக்குதே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமா, அடிக்கடி காலையில ஒலி நிகழ்ச்சிகளை படைப்பேன், ஆனா இப்பொழுது மாலை 5 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் படைக்க போறேன். அதற்கு நான் ஆவலா இருக்கேன். ஏன்னா நிறைய சுவாரஸ்யமான புதிய புதிய ஒரு சில விஷயங்கள்னா நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை எல்லாத்தையும் நம்ம சேர்ந்து நம்ம பார்க்க போறோம், கேட்க போறோம். அதற்கு நீங்க வானொலி பக்கமாவே இணைந்திருங்க நேயர்களே. ஏன்னா இன்னும் சற்று நேரத்துல உங்களுக்காக 90களில் வெளிவந்த ஒரு சில பாடல்கள் வரவிருக்கின்றன. அதை கேட்பதற்கு நான் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன், நீங்களும் ஆவலா காத்துக்கிட்டு இருப்பீங்க நம்புறேன். இது ஒலி 9:68 கேட்டாலே பரவசம்.

0: விபத்து நிலவரம்.
1: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. துவாசை நோக்கி செல்லும் PIE விட்லி சாலை நுழைவாயிலுக்கு அருகே விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. மேலும் சாங்கியை நோக்கி செல்லும் PIE லார்னி சாலை, அதற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. இரண்டாம் தடத்தை தவிர்க்கவும். மேலும் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. சிடிஐ நோக்கி செல்லும் SLE லேண்டோ அவென்யூ, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. வாகன மூட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.

0: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க. செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.

0: பத்து நிலவரம்.
1: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. சாங்கியை நோக்கி செல்லும் PIE லோர்னி சாலை, அதற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. இரண்டாம் தடத்தை தவிர்க்கவும். மேலும் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE மண்டாய் சாலை வெளியேற்றத்திற்கு அருகே சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. வாகன மூட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்டு. பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
4: வணக்கம் அங்கிள் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. எங்க இருக்கீங்க? இத்தனை நாள் எங்க இருந்தீங்க? சரி, உங்க பிள்ளைங்களா எப்படி இருக்காங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அவங்களையும். உங்களை பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கே. சரி, கவலைப்படாதீங்க, நான் தான் வந்துட்டேன்ல, உங்களுக்கு நான் உதவி செய்யறேன்.
5: வயதான நேரத்துல இப்படி ஒருத்தர் வந்து சொல்லும் போது உங்களுக்கு கேட்பதற்கு நன்றாக தான் இருக்கும். இந்த வலைப்பதிவை கேட்க இப்போதே மீ லிசன் பாட்காஸ்டுக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது, சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவு இப்போது உங்களுக்காக மீ லிசன் பாட்காஸ்ட்.
1: ஒலி 9:00 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. 90களில் வெளிவந்த ஒரு சில பாடல்கள் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதே நேரத்துல இன்னும் ஒரு சில புதுமையான பாடல்கள்னா உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. அதற்கு முன்னாடி தமிழ் சார்ந்த ஒரு சில தகவல்களை பற்றி உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால ஒரு திருக்குறளை நம்ம அப்படியே பார்க்கலாம். திருக்குறள் 511. இந்த தனிப்பட்ட ஒரு திருக்குறள் என்ன சொல்லு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நன்மை எது தீமை எது என ஆராய்ந்து அறிந்து நற்செயலில் மட்டுமே நாட்டங்கொண்டவர்கள் எப்பணியினை ஆற்றிடவும் தகுதி பெற்றவர்கள் அப்படின்ற ஒரு திருக்குறள். குறள் 511. திருவள்ளுவர் அவர்கள் இதை எப்படி எழுதியிருக்காங்கன்னா, நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆழ படும். இந்த உலகத்துல நேயர்களே, கண்டிப்பா நம்மள சுத்தி நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். முக்கியமா சமுதாயத்துல நல்ல நண்பர்கள் கெட்ட நண்பர்கள் இது போன்ற நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா எது சரி எது தவறு என்று நமக்குன்னு ஒரு பகுத்தறிவு இருக்கணும். நமது நண்பன் தவறு செய்யறான் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம சென்று விட்டோம் அப்படின்னா நமது வாழ்க்கை நெறியான ஒரு முறையில செல்லாது. ஆனா நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அது நம்மளால எளிதில சொல்ல முடியாது. எல்லாரும் எல்லா நேரத்திலயும் நல்லது செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் முற்றிலும் உண்மை இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன். அப்படி இருக்கும் பொழுது முடிந்த அளவுக்கு நம்ம நன்மையையே யோசிக்க வேண்டும். அவ்வாறு நல்ல சிந்தனைய நம்ம மனதில் கொண்டா நம்மள பார்த்து பலரும் நல்ல சிந்தனைகளை அவங்களோட மனதில ஏற்றிக்கொள்வார்கள். ஒரு செயல்ல தீங்கு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சா அந்த இடத்துல இருந்து நம்ம விலகணும். அப்படி இல்லைன்னா நல்லதை எடுத்துரைக்கிற நிலைமையில நம்ம இருக்கணும். நேர்களே, தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்திருங்க. இது ஒலி 9:06 கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா வழங்கி கொண்டிருக்கிறேன். இது ஒலி என்ன லாசம்.

0: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. பிஐ நோக்கி செல்லும் KJE சுவாச்சோகாங் டிரைவ், அதற்கு முன்பு விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
3: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்சா வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்சா வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்சா காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
4: உங்களால் ஒராங் ஊத்தான் போல ஊஞ்சல் ஆட முடியுமா? புலியை விட உரக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரிகா ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.

0: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
1: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
0: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
2: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம்.
3: ஒலியில நான் நவீன்,
0: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
1: பஸ் பயணம்.
0: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
1: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
4: ஒலி வெண்மது ஆரியத்தில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நான் வந்து அண்மையில தமிழ் சார்ந்த ஒரு சில விஷயங்களை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, பெண்ணை வந்து தமிழ்ல, முக்கியமா தமிழ் இலக்கியத்துல, ஒரு பெண்ணை வர்ணிக்கணும் அப்படின்னா மிகவும் அழகாக வெவ்வேறு வார்த்தைகளை வைத்து வர்ணித்து இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெண் ஏதாவது ஒரு விஷயத்துல அதிகமாக விருப்பம் கொண்டானா அவளை நாங்க விருப்பமுடையவள் அப்படின்னு அழைப்போம் இல்லையா. வெயல் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கும் விருப்பமுடையவள் என்ற ஒரு அர்த்தம் இருக்குதான். அதாவது இந்த பெண்ணுக்கு அதிக அளவுல நிறைய விஷயங்களின் மேல் விருப்பம் இருக்குது, நாட்டம் இருக்குது. அவளை வெயில் அப்படின்னு தமிழ் இலக்கியத்துல அழைத்து இருக்காங்க. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு பெண்ணுடைய அழக வர்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக தமிழ் என்ற ஒரு மொழியதான் எல்லாரும் நாடணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். மிகவும் ஒரு அழகான மொழி. அந்த ஒரு மொழிய நான் தினமும் பேசுறேன் அப்படின்னு சொல்வதற்கே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்களும் பெருமைப்படுவீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ந்து உங்களுக்காக ஒரு சில பாடல்கள் வரவிருக்கின்றன.
5: இது ஒலியின் உல்லாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: போக்குவரத்து நிலவரம்.
1: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. பிஐஏ நோக்கி செல்லும் கேஜிஇ சுவா சூ காங் டிரைவ். அதற்கு முன்பு விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது சுவா சூ காங் டிரைவ். அங்கே போக்குவரத்து மிகவும் நெரிசலாக உள்ளது. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட். பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.

0: ஒலிவென்பது ஆரியற்றில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. ஒரு பெண்ணை வர்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் மொழிய நாடிதான் நம்ம செல்லணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒரு பெண்ணை மிகவும் அழகாக நம்மளாலதான் வர்ணிக்க முடியும் அப்படின்றத நான் ஒரு பெருமையாவே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது வெயில் அப்படின்னா விருப்பமுடையவள் அப்படின்னு தமிழ் இலக்கியத்துல நம்ம அழைப்போம் ஒரு பெண்ணை. ரொம்ப ஒரு விஷயத்துல அதிகமான நாட்டம் கொண்டவளை நம்ம வெயல் அப்படின்னு அழைப்போம். இதே வளையல் அணிந்த ஒரு பெண்ணை எப்படி அழைப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா தொடியோள் அப்படின்னு அழைப்போமா தமிழ்ல. மிகவும் அழகாக கை நிறைய வளையல்களை அணியும் ஒரு பெண்ணை தொடியோள் அப்படின்னு நம்ம அழைப்போம். இது போன்ற வார்த்தைகள் நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் கேட்டதே இல்லை. ஆனா இது அனைத்தும் மறைந்த சொற்களாக இருந்தாலும் கூட இன்றும் பல ஆய்வாளர்களால தேடி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சில சொற்கள்ல இந்த சொற்களும் இருக்கின்றன. அப்ப நீங்க யோசிச்சுக்கோங்க நேயர்களே, எவ்வளவு சொற்கள் இன்னும் தமிழ்ல அடங்கி இருக்குது இல்லையா? படித்ததுல எனக்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது ஒரு பெண்ணை எப்படின்னா வர்ணிக்கிறாங்க என்பதை. அதனால உங்ககிட்ட பகிர்ந்து கொண்ட தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்துருங்க. இது ஒலி 9:00.
1: 2021 தொடங்கப்பட்ட தமிழ் இளையர் விழா சிறந்த முறையில் இருக்கிறேன்.

ஆரியட்ல இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இன்னும் சற்று நேரத்துல உங்களுக்காக 6 மணி செய்திகள் வரவிருக்கின்றன. ஆனா அதற்கு முன்பு அடுத்து நீங்க 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்கலாம் என்பது பற்றி நான் மிகவும் சுருக்கமான முறையில உங்ககிட்ட சொல்ல போறேன். மறப்பதில்லை நெஞ்சே என்ற ஒரு புதிய நிகழ்ச்சியை இன்று நாங்க அறிமுகப்படுத்த போறோம். ஆமா, மறப்பதில்லை நெஞ்சே அப்படின்னா என்னமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆவலா காத்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஏன்னா இந்த ஒரு அங்கத்திற்காக நான் மிகவும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். அதற்காக தான் வேலைக்கே ஓடோடி வந்தேன் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான அங்கம். உங்களுடைய பதில்களை, உங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கு நான் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. 6 மணி செய்திக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். இது 9:08 கேட்டாலே.

0: வணக்கம். மாலைமணி 6, மீடியா கோப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது தமிழவேல். இணையத்தில் பதிவான இனவாத கருத்துகள் குறித்து காவல்துறை விசாரித்து வருகிறது. விதிமுறைகளை மீறும் கருத்துக்களை நீக்குமாறு சமூக ஊடக தளங்களிடம் தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சு கேட்டுக்கொள்ளவிருக்கிறது. தேசிய பாதுகாப்புக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் கா சண்முகம் இத்தகைய குறிப்பாக இந்தியர்களுக்கு எதிரான கருத்துக்கள் அதிகரித்துள்ளதாக கூறினார். அண்மைய நேபாள வெள்ளத்தில் காணாமல் போன சிங்கப்பூர்கள் தொடர்பிலும் ஏர் இந்தியாவில் சிங்கப்பூர் ஏர்லைன் செய்த முதலீடு குறித்தும் இனவாத கருத்துக்கள் பதிவாகின. அவை வெட்கக்கேடானவை, மோசமானவை, முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று திரு சண்முகம் கூறினார். ஆனால் பெரும்பான்மை சிங்கப்பூர்கள் அத்தகைய கருத்துக்களை கொண்டிருக்கவில்லை என்று நம்புவதாக அவர் தெரிவித்தார். இனவாத தாக்குதல்கள் சிங்கப்பூரின் சமூக ஒற்றுமையை பாதிக்கக்கூடும் என்று மூத்த அமைச்சர் சண்முகம் எச்சரித்துள்ளார். இன்று இந்தியர்கள், நாளை வேறொரு இனத்தவர் குறிவைக்கப்படலாம் என்றார் அவர். இந்தியர்களுக்கு எதிரான அண்மைய இனவாத கருத்துக்கள் சில வெளிநாடுகளிலிருந்து தூண்டிவிடப்பட்டவை என்றும் அவர் கூறினார். ஏர் இந்தியாவில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் செய்த முதலீடு தொடர்பான அவதூறான கருத்துக்களையும் அவர் சுட்டினார். SIA தலைமை நிர்வாக அதிகாரி இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்பதால் அவர் ஏர் இந்தியாவுக்கு சாதகமாக செயல்படுவார் என்று சிலர் கூறியிருந்தனர். அவர் சிங்கப்பூரில் பிறந்து படித்தவர் என்பதை திரு சண்முகம் சுட்டிக்காட்டினார். உண்மைகளை பார்க்காமல் நிர்வாகம், தெமாசிக், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஆகியவற்றை இணைய கும்பல் தாக்குவதாக அவர் சாடினார். அரசாங்கத்தின் பொதுவான கொள்கை நிறுவனங்களின் தனிப்பட்ட முதலீட்டு முடிவுகளில் தலையிடுவதோ, எப்படி முதலீடு செய்ய வேண்டும் என்று நெருக்கடி கொடுப்பதோ அல்ல என்று திரு சண்முகம் கூறியுள்ளார். அத்தகைய முடிவுகளை நிறுவனத்தின் நிர்வாகமும் இயக்குநர் குழுவுமே எடுக்க வேண்டும் என்றார் அவர். ஏர் இந்தியாவில் SIA மேலும் முதலீடு செய்ய வேண்டுமா என்று பாட்டாளி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கெனத் யோங் கேள்வி எழுப்பினார். ஏர் இந்தியாவில் SIAவுக்கு 25 விழுக்காட்டுக்கும் அதிகமான பங்கு உள்ளது. மேலும் முதலீடு செய்வது நீண்டகால வளர்ச்சிக்கும் லாபத்துக்கும் உதவுமா என்பதை SIA தான் முடிவு செய்ய வேண்டும் என்று திரு சண்முகம் கூறினார். அரசியல் அழுத்தத்தின் அடிப்படையில் முதலீட்டு முடிவுகள் எடுக்கப்பட்டால் வர்த்தக ரீதியான அணுகுமுறை பாதிக்கப்படும் என்றும், இறுதியில் சிங்கப்பூர்களே அதற்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரித்தார். சிங்கப்பூரில் அடுத்த பருவத்துக்கான சளிக்காய்ச்சல் தடுப்பூசிகள் வழக்கத்தை விட 2 வாரங்கள் தாமதமாக கிடைக்கவிருக்கின்றன. அடுத்த மாதத்தின் முற்பாதையில் அரசாங்க தனியார் சுகாதார சேவை வழங்குநர்களுக்கு தடுப்பூசிகள் கிடைத்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுகாதார அமைச்சும் தொற்றுநோய் அமைப்பும் இது குறித்து தகவல் அளித்துள்ளன. ஆக அண்மைய சளிக்காய்ச்சல் தடுப்பூசிகளை தயாரிப்பதில் மருந்து நிறுவனங்களில் ஏற்பட்டுள்ள தாமதம் இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரைக்கேற்ப தற்போதுள்ள பருவத்துக்கு ஏற்றாற்போல் புதிய தடுப்பூசிகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் புகைமூட்ட நிலவரம் சற்று மேம்பட்டிருக்கிறது. மாலை 5 மணி நிலவரப்படி மத்திய வட்டாரத்தில் மட்டுமே காற்றுத்தரம் ஆரோக்கியமற்றதாக இருக்கிறது. அங்கு தரக்குறியீடு 106, மேற்கில் சற்று குறைவாக 92 பதிவானது. மற்ற பகுதிகளில் காற்றுத்தரம் தொடர்ந்து மிதமாகவே உள்ளது. கிழக்கில் 86, வடக்கில் 79, தெற்கில் 82. சிங்கப்பூரில் நேற்று காலை 7 மணிக்கு காற்று தூய்மை கேட்டு குறியீடு முதன்முறையாக 100 கடந்தது. இதற்கு முன் 2023 அக்டோபர் 8 சிங்கப்பூர் ஆரோக்கியமற்ற காற்றுத்தரத்தை கண்டது. சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் இன்று இளையர்களுக்கான உச்சம் எனும் கலைத்திறன் போட்டியை நடத்தியது. 3 முறையாக நடைபெறும் போட்டி பற்றி கூறுகிறார் ஏற்பாட்டு குழுவைச் சேர்ந்த ராயன்.
1: இந்த வருஷம் உச்சம் 2026 இளையர்களால் இளையர்களுக்காக என்ற நோக்கத்தோடு நம்ம செயல்பட்டு வந்திருக்கோம். ஆடல், பாடல், குறும்படம் என்ற 3 பிரிவுகளை நிறைய இளையர்கள் ஆர்வமாக இருக்காங்க. அந்த ஆர்வத்தை வெளிக்கொணர ஒரு சிறந்த மேடையை அமைக்க தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம செஞ்சுருக்கோம். அவங்களுக்கு இந்த வருஷம் 175 இளையர்கள் பதிவு செஞ்சுருந்தாங்க இந்த உச்சம் போட்டியில் கலந்து கொள்ள. அதுலேருந்து 50 போட்டியாளர்களை நம்ம ஒரு லைவ் ஆடிஷன் மூலமாக நம்ம தேர்வு செஞ்சோம். அந்த 50 போட்டியாளர்கள் இன்னைக்கு அரங்கேற போகிறாங்க.
0: இளையரிடையே தன்னம்பிக்கையை வளர்த்து கலைகள் மீதான ஆர்வத்தையும் மதிப்பையும் ஆழப்படுத்த மன்றம் விரும்புகிறது. மலேசியாவில் பொதுத் தேர்தலை முன்கூட்டியே நடத்தும் கோரிக்கையை பரிசீலிக்க தயார் என்று பிரதமர் அன்வர் இப்ராஹிம் கூறியுள்ளார். துணை பிரதமர் அஹமத் ஜஹீத் ஹமீடியும் எதிர்க்கட்சியான பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹடி அவாங்கும் முன்கூட்டியே தேர்தல் நடத்த கோரியுள்ளனர். எனினும் அது குறித்து கவனமாக பரிசீலித்த பிறகே முடிவெடுக்கப்படும் என்று திரு அன்வர் கூறினார். அதன் பின்னர் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான பரிந்துரை மலேசிய மன்னரிடம் முன்வைக்கப்படும் என்றார் அவர். மலேசியாவின் அடுத்த பொதுத் தேர்தல் 2028 பிப்ரவரிக்குள் நடத்தப்பட வேண்டும். நேபாள பெருவெள்ளத்தில் மாண்டோர் எண்ணிக்கை 1200 தாண்டியுள்ளது. நேபாளத்தில் இதுவரை சுமார் 1300 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் 5000 அதிகமானோரை காணவில்லை. சீனாவில் 31 பேர் மாண்டனர். 531 பேரை காணவில்லை. கடந்த மாதம் 26 பனிப்பாறையும் பாறைகளும் சரிந்ததால் சீனா நேபாள எல்லைப்பகுதியில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டது. காணாமல் போன நீர்மின் நிலைய ஊழியர்களில் இருவர் நேற்று உயிருடன் மீட்கப்பட்டனர். அது நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மீட்புக் குழுவினர் இன்று தேடல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 7 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

ஆறு மணி செய்திக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். மாலை 5 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைக்க போறேன். இன்று ஒரு புதிய அங்கத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன ஒரு அங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறப்பதில்லை நெஞ்சே என்ற ஒரு அங்கம். இந்த அங்கத்துல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாடலை நம்ம வாழ்க்கையில கேட்டிருக்கும் பொழுது அந்த ஒரு பாடலை ஒரு சம்பவத்தோடோ வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்ச்சியோடோ நம்ம ஒப்பிட்டு இருப்போம். அது போன்ற மறக்க முடியாத ஒரு சில தருணங்கள்ல எந்தெந்த பாடல்கள் உங்களுக்கு ஞாபகத்திற்கு வரும் என்ற ஒரு அங்கம், என்ற ஒரு மனதை விட்டு பேசும் ஒரு அங்கத்துலதான் நம்ம ஈடுபட போறோம். அந்த வரிசையில சின்ன வயசுல என்னையும் என் தம்பியையும் என்னோட அப்பா தூங்க வைக்கும் பொழுது இந்த ஒரு பாடலை அடிக்கடி எங்க அப்பா பாடிக்கிட்டே இருப்பாரு. எப்பொழுதுதான் இந்த பாடலை நான் கேட்கிறேனோ என்னுடைய அப்பாவும் நானும் என் தம்பியும் தூங்குறது தான் எனக்கு ஞாபகத்திற்கு வரும். மனிதர்களான நாம் பாருங்களேன், ஏதாவது ஒரு பாடலை ஒரு நினைவோட நம்ம ஒப்பிடுறோம் இல்லையா, அந்த அழகே அந்த சுகமே ஒரு தனி சுகம் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அப்படிப்பட்ட தருணங்கள், அப்படிப்பட்ட பாடல்கள், அதை பற்றி தான் நம்ம இந்த அங்கத்துல பேச போறோம். மறப்பதில்லை நெஞ்சே. அண்மையில சித் ஸ்ரீராம் அவர்களுடைய இசை கச்சேரிக்கு நான் சென்றிருந்தேன். அங்க சித் ஸ்ரீராம் அவர்கள் என் அப்பா பாடிய அதே பாடல அவருடைய கச்சேரியில பாடியிருந்தாங்க. தென்பாண்டி சீமையிலே என்ற ஒரு பாடல். அந்த பாடலை கேட்ட உடனே என் கண்ணில இருந்து தண்ணீர் வந்து விட்டது. அப்படிப்பட்ட ஒரு பிடிப்ப இந்த ஒரு பாடல் வைத்திருக்குது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அப்படிப்பட்ட பாடல்கள் என்னென்ன பாடல்கள், அப்படிப்பட்ட தருணங்கள் என்னென்ன தருணங்கள் என்பதை பற்றி நீங்க என்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம் வாங்க. கேட்பதற்கு நான் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். 9 6 8 உங்களுடைய நினைவுகளை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். 9 6 7 8 8 என்ற எண்ணுக்கு உங்களுடைய நினைவுகளையும் உங்களுடைய பாடல்களையும் நீங்க அனுப்பி வைக்கலாம். நேயர்களே, தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்திருங்க. மறப்பதில்லை நெஞ்சே என்ற அங்கத்துல ஈடுபடுங்க. இது 9 6 8 கேட்டாலி பரவசம்.

0: விபத்து நிலவரம்.
1: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. ECPI நோக்கி செல்லும் KPE தாம்பினஸ் சாலை, அதற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. 1 தளத்தை தவிர்க்கவும். மேலும் வாகனங்கள் பழுதாக இருக்கின்றன. BKA நோக்கி செல்லும் KJE உட்லண்ட் சாலை, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. 3 தடத்தை தவிர்க்கவும். மேலும் CTA நோக்கி செல்லும் SLE மண்டாய் அவென்யூ, அதற்கு பிறகும் வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. துவாசை நோக்கி செல்லும் AYE லோவர் டெல்டா சாலை, அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 1 தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.

0: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் Denza வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது Denza வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சலுகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சலுகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது Denza காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: வணக்கம், நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
2: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வரேன். அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
1: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
2: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பதை நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
1: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: அடுத்த பாடல் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல். அதே நேரத்துல நந்தினி அவர்கள் இந்த பாடலை பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேக்கலாம் வாங்க.
4: வணக்கம் குஷ்மிதா, நந்தினி பேசுறேன். ஓகே, எனக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு பாடல் சொன்னோம்னா ஊமை ஒளிகள் வந்து தோல்வி நிலையினை நினைத்தால். அந்த பாட்டு வந்து ரொம்ப எனக்கு மனசோட ஒரு ஒட்டின பாட்டு அது. ஏன்னா நான் இடத வந்து வாழ்க்கையில வந்து ரொம்ப பிரச்சனைகள் தொடர்ந்து ஒரு 3 வருஷம் வந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணினேன். டிப்ரெஷன்ல போய் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த டைம்ல வந்து இந்த பாடலை வந்து எப்போதும் நான் எனக்கு நானே நான் போட்டு கேட்டுக்குவேன். ஸோ அதை கேட்கும்போது எனக்குள்ளேயும் வந்து ஒரு தைரியம் வரும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு. ஸோ இந்த பாட்டு வந்து என் மனசோட ரொம்ப ஒட்டின பாட்டு குஷ்மிதா. இந்த பாட்டை நீங்க உதவி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ குஷ்மிதா.
3: கண்டிப்பாக நந்தினி, இந்த ஒரு பாடலை கேட்டதற்கு மிகவும் நன்றி. ஏன்னா இந்த பாடல் அனைவருக்கும் ஒரு பிடித்த பாடல், அனைவருக்கும் ஊக்கம் அளிக்கும் ஒரு பாடல் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இந்த பாடலை நானே நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். எனக்கு என்ன 22 வயசு தான் ஆகுது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில கண்டிப்பாக கஷ்டங்கள் இருக்கும், தோல்விகள் இருக்கும். ஆனா அதுல இருந்து எவ்வாறு மீண்டு வர வேண்டும் என்பதை இந்த பாடல் நமக்கு மிகவும் அழகாக எடுத்துரைக்கும். அப்படிப்பட்ட பாடல்கள் நிறைய இருக்கின்றன. அப்படிப்பட்ட பாடல்ல இந்த ஒரு பாடலும் ஒன்று. கேட்டதற்கு மிகவும் நன்றி. வாங்க கேட்கலாம். காதுக்கும் மனதிற்கும் ஊக்கம் அளிக்கும் இதமான ஒரு பாடல்.

0: ஒலிபின் பதாரியத்தில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. பலரும் உங்களுடைய நினைவுகளோட சேர்த்து என்னென்ன பாடல்கள் இணையப்பட்டிருக்கு இணைக்கப்பட்டிருக்கு என்பதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா பலரும் இந்த பாடல போடுங்க, இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மட்டும் சொல்றீங்க. அதற்கான அங்கம் இது கிடையாது, மறப்பதில்லை நெஞ்சே. அப்படின்னா இந்த ஒரு தனிப்பட்ட பாடலை நீங்க கேட்கும் பொழுது இந்த ஒரு தருணம், இந்த ஒரு நிகழ்ச்சி, இந்த ஒரு நிகழ்வு உங்களுக்கு ஞாபகத்திற்கு வருது. அப்படிப்பட்ட நினைவுகள் என்ன, அப்படிப்பட்ட பாடல்கள் என்ன, அதை பற்றி தான் நீங்க பகிர்ந்து கொள்ளணும் நேயர்களே. அடுத்து இப்போல இருந்து சந்திரன் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். வாங்க சந்திரன் அவர்களே.
1: மாலை வணக்கம் கிருஷ்மிதாமா, எப்படி இருக்கிறீங்க? உங்க கூட நான் பேசுறது இதான் முதல் வாட்டி. ரொம்ப அருமையா நிகழ்ச்சிய முதல்ல இருந்து படைச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க பயணத்தோட நான் 5 மணில இருந்து இணைஞ்சுகிட்டு இருக்கேன். உங்களோட குரல் பலம், உங்களோட உற்சாகம், நீங்க அந்த நிகழ்ச்சிய தொகுத்து வழங்குற விதம் ரொம்ப அருமையாக இருக்கு கிருஷ்மிதாமா. இன்றைக்கு ஒரு சம்பவம், எப்போது இந்த பாடல் கேட்டா எனக்கு இந்த சம்பவம் தான் வரும். அப்போ 1978 இந்த பாடம் இளமை ஊஞ்சலாடு படத்துல ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்தது. இந்த படத்தை பார்த்துட்டு நாங்க ஈவினிங் ஷோ பார்த்துட்டு 9:30 என்னோட 2 நண்பர்கள் சுரேஷும் மணிவண்ணனும் நான் 3 பேரும் நாங்க ஒரு சைனீஸ் ஷாப்க்கு போயிட்டு we had some light dinner சாப்பிட்டுட்டு பக்கத்துல வந்து சில்ட்ரன் பிளே கிரவுண்ட் இருந்தது, அதுல போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணலான்ட்டு போய் உட்காந்துருந்தோம். அதுல ஊஞ்சல்ல என்னோட நண்பர் சுரேஷ், அவரு ரொம்ப தடியா இருப்பாரு, அவர் ஊஞ்சல்ல உட்காந்திக்கிட்டு ரொம்ப வேகமா ஆடி ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்ததுன்னு சொல்லி வேகமா ஆடிக்கிட்டு ஊஞ்சலோட அறுத்துக்கிட்டு வந்து கீழே விழுந்தாரு. இந்த பாடல் கேட்கும் போதெல்லாம் எனக்கு அந்த சம்பவம் தான் ரொம்ப சிரிப்பா இருந்தது. அந்த பாடல் கேட்கும் போது இன்ன வரைக்கும் நான் தனியா இருந்தாலும் நான் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். என்னோட நண்பர் சுரேஷ் இப்ப எங்க கூட இல்ல, அவரு இறைவனடி சேர்ந்துட்டாரு. இப்ப அவரு கேட்டாரும் அவரும் நிச்சயமா சிரிப்பாரு. நன்றி வணக்கம் சந்திரன். இப்போ
0: மிகவும் நன்றி, மிகவும் நன்றி பகிர்ந்து கொண்டதற்கு சந்திரன் அவர்களே. கண்டிப்பாக சுரேஷ் அவர்கள் நம்ம எல்லாரும் சிரிக்க வச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயத்த, இந்த ஒரு தகவலை பகிர்ந்து கொண்டதற்கு மிகவும் நன்றி. இந்த பாடலை கண்டிப்பாக உங்களுக்கும் சுரேஷ் அவர்களுக்கும் நான் வழங்குறேன். ஒரே நாள் உனை நான், வாங்க கேட்கலாம் எல்லாரும். ஒலிவன் உதாரியத்தில் இணைந்திருக்கிறீங்க, உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: போக்குவரத்து நிலவரம்.
1: விபத்து ஒன்றை நேர்ந்திருக்கிறது. இசிபிஐ நோக்கி செல்லும் கேபிஇ தாம்பினஸ் சாலை, அதற்கு பிறகு விபத்து ஒன்றை நேர்ந்திருக்கிறது. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும். மேலும் வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. இசிபிஐ நோக்கி செல்லும் கேபிஇ பாங்காக் ஈஸ்ட் டிரைவ், அதற்கு முன்பு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
4: அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல்
5: வணக்கம்.
6: நீங்க சுத்தி இங்க தான் வருவீங்க.
7: இரவன் ஆட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
6: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
8: ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோமா?
7: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
6: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
4: கண்ணம் பண்ணு மாதிரி ஆகி அப்படி தேச சாயிரும்.
7: ஒவ்வொரு நாள் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
6: ரஃபி நவீன் வழங்கும்
9: இரவினில் ஆட்டம் இணையில் கொண்டாட்டம். இரவினில் ஆட்டம் இணையில் கொண்டாட்டம்.
1: நேயர்களே, கலை தர்ஷினி, தியா, ரோஷன், தித்யா, ஸ்ரீ, மகேஸ்வரி, சந்தியா, இவங்க எல்லாரும் குடும்பத்தோட இருக்கும் பொழுது இந்த ஒரு பாடல விரும்பி

கேட்பாங்களா இந்த பாடம் அவங்களுக்கு மிகவும் பிடித்திருக்குமா, அந்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. கண்ணத்தில் முத்தமிட்டால் படத்துல இருந்து வந்த பாடல். இந்த பாடம் கண்டிப்பாக பலருக்கும் பிடிச்சிருக்கும். ஏன்னா ஒரு தாய் பாசத்தை வெவ்வேறு விதமாக இயக்குனர் நம்ம கண் முன்னாடி வந்து சேர்த்து இருக்காங்க. தியாகத்தின் உச்சத்தை இந்த படத்துல நம்மளால பார்க்க முடியும். அதனால இந்த படத்தை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா தயவு செய்து இந்த படத்தை மிகவும் விரைவில் பார்த்து விடுங்கள். ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில வந்த படம், மிகவும் அருமையான ஒரு படம், அனைவரையும் சிந்திக்க வைக்கும் ஒரு படம். அந்த படத்துல இருந்து ஒரு பாடல் வரவிருக்கிறது. கேட்டு மகிழுங்கள். இது ஒளி 9:08 கேட்டாலே பரவசம்.

0: போக்குவரத்து நிலவரம்.
1: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. ஈசிபியை நோக்கி செல்லும் KPE தாம்பினஸ் சாலை, அதற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும், மேலும் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. ஈசிபியை நோக்கி செல்லும் KPE வாங்காக் ஈஸ்ட் டிரைவ், அதற்கு முன்பு வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி.
4: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று சீனாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். 1-for-1 சலுகைகளை பெறுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை கொண்டாடுங்கள். அழகான ஏரிக்கரை ஓரத்தில் ஹைட்டியை அனுபவித்து மகிழுங்கள். பாலைவன அழகை ரசித்து மகிழுங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-96-86.
5: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
6: M1 வழங்கும் மேக்ஸ்.
5: முற்றிலும் சரி. M1 Max மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100 மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
7: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
8: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
9: இணைந்திருக்கிறோம்
1: நேயர்களே. ராதாகிருஷ்ணன் நாயுடு அவர்கள் பீஷான்ல இருந்து அவங்க ஒரு குரல் பதிவை அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ராஜுலா என்ற ஒரு கப்பல்ல அவங்க பயணம் செய்துகிட்டு இருந்தாங்க. 1959 6 வயதா இருக்கும் பொழுது, அப்பொழுது ஆசையே அலைப்போலே என்ற ஒரு பாடல கேட்டுக்கிட்டு அவங்க பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஆனா இப்பொழுது அவர்களுக்கு 73 வயது ஆகிறது. இப்படிப்பட்ட தருணங்கள்ல வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சில நினைவுகள் இருக்கும் இல்லையா, அது போன்ற நினைவுகள்ல இது ஒரு முக்கிய நினைவாக ராதாகிருஷ்ணன் நாயுடு அவர்களுக்கு அமைந்திருக்குது. அதனாலதான் இந்த தனிப்பட்ட ஒரு பாடல, இந்த ஒரு தனிப்பட்ட சம்பவத்தோட இணைந்து அவங்க பாடல கேட்டிருக்காங்க. பாடல கேட்டதற்கு மிகவும் நன்றி. இது உங்களுக்காக. திருச்சி லோகநாதன் அவர்கள் பாடிய பாடல் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற படத்துல இருந்து கேட்டு மேலுங்கள். இது 9:06 கேட்டாலே பரபசம்.

0: விபத்து நிலவரம்.
1: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. ஈசிபியை நோக்கி செல்லும் KPE தாம்பினஸ் சாலை, அதற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும், மேலும் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. ஈசிபியை நோக்கி செல்லும் KPE வாங்காக் ஈஸ்ட் டிரைவ், அதற்கு முன்பு வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
1: ஒளி 96.8 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. பலரும் இந்த அங்கத்துல மறக்க முடியாத பல நினைவுகளை பகிர்ந்து கொண்டு வந்தீங்க. மறப்பதில்லை நெஞ்சே என்ற ஒரு அங்கத்துல புதுமையாக இன்று அறிமுகப்படுத்தின ஒரு அங்கம், ஏதாவது ஒரு பாடல கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வோட நம்ம ஒப்பீடு செய்திருப்போம். அப்படி இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட பாடல்கள் என்ன, அப்படிப்பட்ட நினைவுகள் என்ன அப்படின்னு பலரும் உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய இனிப்பான, சோகமான மற்றும் மனதை நெகிழ வைக்கும் பல நினைவுகளை பகிர்ந்து கொண்டீங்க. பல நினைவுகள் இருக்குது, பல பாடல்கள் இருக்குது, ஆனா நேரம் குறைவாக இருக்குது. அதனால என்ன மன்னித்து விடுங்கள். நீங்க கேட்ட அனைத்து பாடல்களையும் என்னால ஒளிபரப்ப முடியல, ஆனா ஒவ்வொருவருக்கும், நிகழ்ச்சியில பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய நினைவுகளை என்னுடன் என்ன நம்பி பகிர்ந்து கொண்டதற்கு மனமார்ந்த நன்றிகள். கவலைப்படாதீங்க, இந்த ஒரு அங்கம் அடுத்த வாரமும் நடக்கும், சனிக்கிழமை அன்று. மறப்பதில்லை நெஞ்சே என்ற ஒரு அங்கம். அதனால இந்த முறை உங்களுடைய நினைவுகளை நான் ஒளிபரப்பலனா என்ன மன்னித்து விடுங்கள். அடுத்த முறை கண்டிப்பாக நான் உங்க நினைவுகளையும் உங்க பாடல்களையும் ஒளிபரப்புறேன். கடைசியாக யுக்தா பி குல்கர் அவர்கள் சென்னையில இருந்து அவங்க குடும்பத்தினருக்காக இந்த ஒரு பாடலை சமர்ப்பிக்கிறாங்களாம். அவங்க குடும்பத்துல இருக்கிற அனைவருக்கும் இந்த பாடலை கேட்டா ஒரு மன நிறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யுக்தா அவர்கள். குரு படத்துல இருந்து வந்த பாடல், ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களுடைய இசையில சின்மை அவர்களும் பாடியிருக்காங்க. ஆறுயிரே மன்னிப்பாயா என்ற பாடல். அதனால யாருடைய பாடலை என்னால ஒளிபரப்ப முடியலையோ இந்த பாடலை வைத்து நானும் மன்னிப்பை கேட்டுக்கொள்றேன். கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அடுத்த முறை உங்களுடைய பாடல் ஒளிபரப்பாகும். ஒளி 96.8 இணைந்திருங்க. 7 மணி செய்திகள் வரவிருக்கின்றன. இது ஒளியின் லாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: வணக்கம். இரவு மணி 7, மீடியகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது தமிழவேல். இணையத்தில் பதிவான இனவாத கருத்துக்கள் குறித்து காவல்துறை விசாரித்து வருகிறது. விதிமுறைகளை மீறும் கருத்துக்களை நீக்குமாறு சமூக ஊடக தளங்களிடம் தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சு கேட்டுக்கொள்ளவிருக்கிறது. தேசிய பாதுகாப்புக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் கா சண்முகம் இத்தகைய குறிப்பாக இந்தியர்களுக்கு எதிரான கருத்துக்கள் அதிகரித்துள்ளதாக கூறினார். அண்மைய நேபாள வெள்ளத்தில் காணாமல் போன சிங்கப்பூர்கள் தொடர்பிலும் ஏர் இந்தியாவில் சிங்கப்பூர் ஏர்லைன் செய்த முதலீடு குறித்தும் இனவாத கருத்துக்கள் பதிவாகின. அவை வெட்கக்கேடானவை, மோசமானவை, முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று திரு சண்முகம் கூறினார். ஆனால் பெரும்பான்மை சிங்கப்பூர்கள் அத்தகைய கருத்துக்களை கொண்டிருக்கவில்லை என்று நம்புவதாக அவர் தெரிவித்தார். இனவாத தாக்குதல்கள் சிங்கப்பூரின் சமூக ஒற்றுமையை பாதிக்கக்கூடும் என்று மூத்த அமைச்சர் சண்முகம் எச்சரித்துள்ளார். இன்று இந்தியர்கள், நாளை வேறொரு இனத்தவர் குறிவைக்கப்படலாம் என்றார் அவர். இந்தியர்களுக்கு எதிரான அண்மைய இனவாத கருத்துக்கள் சில வெளிநாடுகளிலிருந்து தூண்டிவிடப்பட்டவை என்றும் அவர் கூறினார். ஏர் இந்தியாவில் சிங்கப்பூர் ஏர்லைன் செய்த முதலீடு தொடர்பான அவதூறான கருத்துக்களையும் அவர் சுட்டினார். SIA தலைமை நிர்வாக அதிகாரி இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்பதால் அவர் ஏர் இந்தியாவுக்கு சாதகமாக செயல்படுவார் என்று சிலர் கூறியிருந்தனர். அவர் சிங்கப்பூரில் பிறந்து படித்தவர் என்பதை திரு சண்முகம் சுட்டிக்காட்டினார். உண்மைகளை பார்க்காமல் நிர்வாகம், திமாசேக், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஆகியவற்றை இணைய கும்பல் தாக்குவதாக அவர் சாடினார். அரசாங்கத்தின் பொதுவான கொள்கை நிறுவனங்களின் தனிப்பட்ட முதலீட்டு முடிவுகளில் தலையிடுவதோ, எப்படி முதலீடு செய்ய வேண்டும் என்று நெருக்கடி கொடுப்பதோ அல்ல என்று திரு சண்முகம் கூறியுள்ளார். அத்தகைய முடிவுகளை நிறுவனத்தின் நிர்வாகமும் இயக்குநர் குழுவுமே எடுக்க வேண்டும் என்றார் அவர். ஏர் இந்தியாவில் SIA மேலும் முதலீடு செய்ய வேண்டுமா என்று பாட்டாளி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கெனத் யோங் கேள்வி எழுப்பினார். ஏர் இந்தியாவில் SIAவுக்கு 25 விழுக்காட்டுக்கும் அதிகமான பங்கு உள்ளது. மேலும் முதலீடு செய்வது நீண்டகால வளர்ச்சிக்கும் லாபத்துக்கும் உதவுமா என்பதை SIA தான் முடிவு செய்ய வேண்டும் என்று திரு சண்முகம் கூறினார். அரசியல் அழுத்தத்தின் அடிப்படையில் முதலீட்டு முடிவுகள் எடுக்கப்பட்டால் வர்த்தக ரீதியான அணுகுமுறை பாதிக்கப்படும் என்றும், இறுதியில் சிங்கப்பூரர்களே அதற்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரித்தார். சிங்கப்பூரில் புகைமூட்டம் தொடர்பான உடல்நலப் பிரச்சினைகளுக்காக மருந்தகங்களை நாடுவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. சில மருந்தகங்களில் நோயாளிகளின் எண்ணிக்கை சுமார் 20 விழுக்காடு உயர்ந்துள்ளது. இதற்கிடையே சிங்கப்பூரில் அடுத்த பருவத்துக்கான சளிக்காய்ச்சல் தடுப்பூசிகள் வழக்கத்தை விட 2 வாரங்கள் தாமதமாக கிடைக்கவிருக்கின்றன. அடுத்த மாதத்தின் முற்பாதையில் அரசாங்க தனியார் சுகாதார சேவை வழங்குநர்களுக்கு தடுப்பூசிகள் கிடைத்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுகாதார அமைச்சும் தொற்றுநோய் அமைப்பும் இதுகுறித்து தகவல் அளித்துள்ளன. ஆக அண்மைய சளிக்காய்ச்சல் தடுப்பூசிகளை தயாரிப்பதில் மருந்து நிறுவனங்களில் ஏற்பட்டுள்ள தாமதம் இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. 15 ஆண்டுக்கு முன் ஏற்பட்ட விபத்து நரேஷின் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றியமைத்தது. நடக்க முடியாமல் போனது. நம்பிக்கையை கைவிடாமல் ஐஸ்கிரீம் மீதுள்ள ஆர்வத்தை தொழிலாக மாற்றினார் நரேஷ்.
1: இவ்வளவு கஷ்டப்பட்டது, ஒண்ணுமே செய்யாம இருந்த இந்த கஷ்டத்துக்கு பலன் இல்லை. ஸோ அதனால ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு. சின்ன வயசுலேருந்து லைக் பேக்கிங், இந்த டீசர்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியன் குசின், மல்லி குசின், சைனீஸ் குசின், எவ்ரி திங் எல்லாருக்கும் ஒரு ப்ரெஃபரன்ஸ் இருக்கும். பட் டீசர்ட் இஸ் சம்திங் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாரும் சாப்பிடுவாங்க.
0: நரேஷ் கடந்து வந்த பாதை பற்றி மேலும் அறிய இன்றிரவு 8:30 தொலைக்காட்சி செய்தியை பார்க்கலாம். சிங்கப்பூரில் புகைமூட்ட நிலவரம் சற்று மேம்பட்டிருக்கிறது. மாலை 6 நிலவரப்படி மத்திய வட்டாரத்தில் மட்டுமே காற்றுத்தரம் ஆரோக்கியமற்றதாக இருக்கிறது. அங்கு தரக்குறியீடு 104, மேற்கில் சற்று குறைவாக 92 பதிவானது. மற்ற பகுதிகளில் காற்றுத்தரம் தொடர்ந்து மிதமாகவே உள்ளது. கிழக்கில் 85, வடக்கில் 78, தெற்கில் 81. சிங்கப்பூரில் நேற்று காலை 7 காற்று தூய்மை கேட்டு குறியீடு முதன்முறையாக 100 கடந்தது. இதற்கு முன் 2023 அக்டோபர் 8 சிங்கப்பூர் ஆரோக்கியமற்ற காற்று தரத்தை கண்டது. மலேசியாவில் பொது தேர்தலை முன்கூட்டியே நடத்தும் கோரிக்கையை பரிசீலிக்க தயார் என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். துணை பிரதமர் அஹமத் ஜஹித் ஹமீடியும் எதிர்க்கட்சியான பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹாடி அவாங்கும் முன்கூட்டியே தேர்தல் நடத்த கோரியுள்ளனர். எனினும் அது குறித்து கவனமாக பரிசீலித்த பிறகே முடிவெடுக்கப்படும் என்று திரு அன்வார் கூறினார். அதன் பின்னர் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான பரிந்துரை மலேசிய மன்னரிடம் முன்வைக்கப்படும் என்றார் அவர். மலேசியாவின் அடுத்த பொதுத் தேர்தல் 2028 பிப்ரவரிக்குள் நடத்தப்பட வேண்டும். நேபாள பேரிடர் ஏற்பட்டு 10 நாட்களுக்கு பிறகு மேலும் இருவர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். திரிசூலி வட்டாரத்தில் அமைந்திருந்த நீர்மின் ஆலையின் சுரங்கத்திலிருந்து சீன நாட்டவர் ஒருவர் மீட்கப்பட்டார். 225 மீட்டர் ஆழத்தில் அவர் கண்டுபிடிக்கப்பட்டார். நேபாள இராணுவமும் வெளிநாட்டு நிபுணர்களும் இணைந்து அவரை மீட்டனர். மற்றொரு சம்பவத்தில் நுவாக்கோட் மாவட்டத்தில் உள்ள வீட்டிலிருந்து 64 வயது பெண் ஒருவர் மயங்கிய நிலையில் மீட்கப்பட்டார். அவர் ஹெலிகாப்டர் மூலம் இராணுவ முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். காணாமல் போனோரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. நேபாளத்தில் இதுவரை 1300 அதிகமான உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. 5000 அதிகமானோர் காணவில்லை. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை காலை 7 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: பத்து நிலவரம்.
1: வாகனம் ஒன்று புள்ளதாக இருக்கிறது. சாங்கே நோக்கி செல்லும் PIEKP அதற்கு பிறகு வாகனம் ஒன்று புள்ளதாக இருக்கிறது. மேலும் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. துவாசை நோக்கி செல்லும் PIE அங்யோ அவென்யூ அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி தங்க பஷ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
4: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது.
5: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
4: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
5: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
4: நல்லதுதான், இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
5: தேவையே இல்ல, நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
6: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/special-payment.
7: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
8: M1 வழங்கும் மேக்ஸ்.
7: முற்றிலும் சரி, M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடுவோம்.
1: உங்களுக்காக சுவாரஸ்யமான தகவல்கள் காத்துக்கொண்டிருக்கின்றன.

0: பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
3: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
4: இது உங்க ஒலி ஊடக அறிவிப்பு.
5: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
6: வார இறுதி ஒலியில் உள்ள

0: 98 இணைந்திருக்கிறோம் நேயர்களை. அண்மையில நான் ஒரு செய்தியா படிச்சிருந்தேன், ரொம்ப வியப்பான ஒரு செய்தியா இருந்தது, உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு தோணுச்சு. நெருப்பு கோழி இருக்கலையா, அதாவது ஆஸ்திரிச் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம். இந்த நெருப்பு கோழியுடைய கண் அதோடைய மூளையை விட பெருசா இருக்குமா. நம்ம நான் பெற்றோர்கள் கிட்ட திட்டு வாங்கும் பொழுது பேச்சுவாக்குல சொல்லுவாங்க, உன்னோட மூளை என்ன உன்னோட கண்ணை விட சிறுசாவா இருக்குது அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே இந்த நெருப்பு கோழியுடைய மூளை அதோடைய கண்ணை விட சிறிதாக இருக்கிறது. இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நெருப்பு கோழியுடைய ஐலேஷஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம், கண்மையில இருக்கிற முடி அதனுடைய அளவும் மிகவும் நீட்டமா இருக்குமா, மிகவும் அதிக அளவுல இருக்கும். இதற்கு காரணம் அந்த நெருப்பு கோழியுடைய முட்டை கண்ணை பாதுகாப்பதற்காக அது அதிகமாக பெருசா இருக்கும். இந்த ஒரு தகவலை நான் ஆண்மையில படிச்ச நேயர்களை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு தோணுச்சு. அதனால பகிர்ந்து கொண்ட தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. இது போன்ற இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களை நான் பகிர்ந்து கொள்றேன். இது ஒளி 968 கேட்டாலே பரவசம்.
1: ஒளி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனம் ஒன்று பொழுதாக இருக்கிறது, சாங்கே நோக்கி செல்லும் PIKP. அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பொழுதாக இருக்கிறது. மேலும் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன, துவாசை நோக்கி செல்லும் PIE அங்யோ அவென்யூ. அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன, ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி.
4: புதிய சாம்சங் கேலக்சி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: ஸ்டார்ஹப், we got you.
6: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.

0: சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டிருந்தேன். பல்கேரியா நாடு, இந்த நாட்டுல மக்கள் தொகை மற்றும் மக்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகுதான். இன்றைய காலகட்டத்துல இன்றைய வாழ்க்கை முறையில அதிக அளவுல இடம்பெயர்தல், அதாவது மைக்ரேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வாங்க, ஊரு விட்டு ஊரு போகிறது, நாடு விட்டு நாடு போறது, இவ்வாறு இருக்கும் பொழுது கிராமங்கள்ல மக்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருது. அவ்வாறு இருக்கும் பொழுது பல்கேரியா என்ற ஒரு நாட்டுல இருக்கிற மக்களின் எண்ணிக்கை மற்றும் மக்கள் தொகை குறைந்து கொண்டே வருது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பல்கேரியா நாட்டின் அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கைகளை செய்து கொண்டு வராங்க என்பதுதான் இதுல முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கணும். ஒரு நாட்டுல மக்கள் இல்ல அப்படின்னா அந்த நாடு முன்னேறாமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. ஏன்னா நிறைய வளம், அதாவது நிறைய ரிசோர்சஸ் இருந்தாலும் கூட மக்கள் வளம் இல்லாவிட்டால் அந்த நாடு முன்னேற்றத்தை அடையாது. அந்த வகையில ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எது அப்படின்னு சொன்னா அது சிங்கப்பூர் தான். ஏன்னா மேற்கத்திய கலாச்சாரம் சிங்கப்பூர்ல அதிக அளவுல இருக்குது. அதனால நிறைய நாட்டுல இருந்து சிங்கப்பூருக்கு பலரும் புலம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து வராங்க. அவ்வாறு இருக்கும் பொழுது சிங்கப்பூர்ல இருக்கிற மக்கள் வளம் அதிகரித்து கொண்டே வருது. ஆனா இதனால மற்ற நாடுகள்ல இருக்கிற மக்கள் தொகை குறைந்து கொண்டே வருது. இது ஒரு வளர்ந்து வரும் பிரச்சனையாக இருந்தாலும் கூட மக்கள் தொகையை அதிகரிப்பதற்கு பிறப்பு விகிதத்தை நம்ம அதிகரிக்கலாம். அதற்கான நடவடிக்கைகளை பல நாடுகள்ல இருக்கிற அரசாங்கம் செய்து கொண்டு வருது. தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்துருங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நான் பகிர்ந்து கொண்டு வரேன். இது ஒலி 96.8 கேட்டாலே பர வசம்.
1: ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனம் ஒன்று இப்பொழுதாக இருக்கிறது.

0: இங்கே நோக்கி செல்லும் PIEKP அதற்கு பிறகு வாகனம் ஒன்று புள்ளதாக இருக்கிறது. மேலும் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. துவாசை நோக்கி செல்லும் PIE Ngo Avenue அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
3: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்சர் வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்சர் வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்சர் காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
4: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
5: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
4: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
5: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
4: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கே.
5: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK-உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
6: புதியதொரு பாகம் என்ன நடந்தது? அவ்வளவுதான். டன்னுக்கு கோபம் வந்தது. அந்த வாகனத்தை மீண்டும் முந்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் தனது காரின் வேகத்தை மணிக்கு குறைந்தது 122 கிலோமீட்டர் வரை அதிகரித்தார். பிடக் ரஜவா சாலையில் வாகனங்களுக்கு இடையே மாறி மாறி வேகமாக சென்றார். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீதும் மோத போனார். அதன் பிறகு என்ன நடந்தது? மீ லிசன் செயலிக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவிடப்பட்ட அனைத்து குற்ற வழக்குகளையும் நீங்கள் அங்கே சென்று கேட்கலாம். மீடியா காபோலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
7: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
8: நேயர்களே,
0: ஒரு சில பாடல்கள் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்து உங்களுக்காக ஹரிஹரன் மற்றும் சித்ரா அவர்கள் கொண்டு வரும் பாடல்

90களில் வெளிவந்த பாடல். அடுத்தவங்களுக்காக கழுகு படத்துல இருந்த யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில இன்னொரு பாடல் காத்து கொண்டிருக்கிறது. இரண்டுமே எனக்கு பிடித்தமான பாடல். பாடலை கேட்பதற்கு நான் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன், நீங்களும் ஆவலா காத்துக்கிட்டு இருப்பீங்க நம்புறேன். வாங்க கேட்கலாம். இது ஒளி 9:68 கேட்டாலே பரவசு.

0: போக்குவரத்து நிலவரம்.
1: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. துவாசை நோக்கி செல்லும் PIE அங்யோ அவென்யூ, அதற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. இரண்டாம் தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏ பயண நுழைவுச்சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் படத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பனியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த குறாவை பாருங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-9679.
5: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
6: M1 வழங்கும் மேக்ஸ்.
5: முற்றிலும் சரி. M1 Max மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடுவோம்.
1: மாலை 5 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா சிவராம் படைத்தேன். ஆனால் இப்பொழுது நான் விடைபெறும் நேரம் வந்து விட்டது. நேயர்களே, கவலைப்படாதீங்க, மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். ஆனா அதற்கு முன்பு கடைசியாக ஒரே ஒரு விஷயத்த பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு தோணுது. வெற்றி பெறுவது மிகவும் எளிமையானதே. எதை செய்கிறாயோ அதை அறிந்து செய், செய்வதை விரும்பி செய், செய்வதை நம்பிக்கையோடு செய், வெற்றி நிச்சயம். ஆமா நேயர்களே, செய்யறத முழு மனதோட நம்ம செஞ்சாலே போதும், அந்த காரியம் சிறப்படையும். தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. உங்களுக்காக ஹிந்தி பாடல்கள் வரவிருக்கின்றன. இது ஒலி 9.68 கேட்டாலே பரவசம் பா.

0: இந்த வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
1: நரச்சனத்தை மூடி மயக்குதையாள அதில் ஒரு ஊஞ்சல் கட்டி குறுக்க மறுக்க
0: ஒலி 9.68
2: உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும். கேட்டாலே பரவசம்.
1: ஏன்

0: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
3: உங்களுக்கு சமைக்க தெரியாதா அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
4: டேக் ஆனியன் கட் கட் கட் பாப்பீஸ்
3: சமையல் குறிப்புகள் உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
5: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
6: ஆனந்தம் ஆரம்பம்.
7: நிகழ்ச்சியில அப்படி என்ன இருக்கு?
8: மட்டன் சுக்கா
9: இப்படி
10: ஒவ்வொரு நாளும் எங்க நிகழ்ச்சியில புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சியை நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
11: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
10: ஹலீமா
11: நாகப்படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.

0: பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரெங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: ரஃபி நவீன் வார இறுதி ஒலியில் உல்லாசம், தொடர்ந்து இணைந்திருங்க.
4: டுரியன் சாப்பிட உங்களுக்கு பிடிக்குமா?
5: ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரஃபி. ஏன் கேக்குறீங்க?
4: சரி, எவ்வளவு சாப்பிடுங்க? ஒரு நேரத்துக்கு போறீங்க, எவ்வளவு சாப்பிடுங்க?
5: அது நல்ல கேள்வி. தடையே இல்லாம இருந்தா முழு பழத்தையே சாப்பிட எனக்கு வாய்ப்பு கிடைச்சா சாப்பிடுவேன்.
4: இங்க ஒரு கேள்வி இருக்கு, முழு பழங்கிறது சின்னதாவும் இருக்கும் பெருசாவும் இருக்கும்.
5: ஏ பாயிண்ட் பிடிக்கிறீங்களே. சரி, எவ்வளவு பெருசா இருந்தாலுமே சாப்பிட எனக்கு ஆசை இருக்கும். ஆனா என்னன்னா, ஒன்னு ரெண்டு சொல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி லேசா
4: திகட்ட ஆரம்பிக்கும்,
5: அதே சமயத்துல உடல் சூட்டு வந்து கொஞ்சம் கூடுதல் எனக்கு அனுபவிப்பேன்.
4: ஆமா, சூடுதான் அது, சூடு. அது மட்டும் இல்லாம நீங்க உங்களுடைய பிளட் சுகரை வந்து நீங்க பாத்தீங்கன்னா, நினைக்கிறேன் டுரியன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படியே வந்து ஜுக்குன்னு மேல போயிடும். அப்படின்னு
5: ஏறிடும்.
4: என்ன சொன்னா, இது நிறைய கொழுப்பு நிறைந்த பழம் இது. அது மட்டும் இல்லாம இனிப்பும் நிறைந்த பழம். பழ வகைகள் நல்லது அப்படின்னு நினைச்சிங்கனாலும் கூட சில பழங்களை வந்து நீங்க தவிர்த்து தான் ஆகணும். ஆனா அளவோட சாப்பிட்டா பிரச்சனை கிடையாது. இது வந்து சீசனல் சொல்லுவாங்களே, அப்பப்பதான்.
5: அதனாலதான் பார்க்கும்போது அப்படி நாக்கு ஊறும். அதே சமயத்துல வேற வேற டுரியன் வகைகளும் இருக்கு, எல்லாமே சாப்பிட்டு பார்க்கணும், ருசிச்சு பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை.
4: சில பேர் அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு மேங்கோஸ்டீன் சாப்பிடுவாங்க.
5: ஆமா,
4: அப்படி இல்லைன்னா அந்த ஓடு இருக்குல்ல அதுல தண்ணி குடிப்பாங்க.
5: கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா எந்த அளவுக்கு வேலை செய்யணும் தெரியல.
4: தெரியல, எனக்கும் தெரியல.
5: அவனை செஞ்சு பாத்திருக்கேன், அதே மாதிரிதான் இருக்கு. ஆனா சூட்டை தணிக்கிறதுனா ஏன், நம்ம செஞ்சுதான் ஆகணும்.
4: ஆமா, சரி. மௌஷான் வாங், மூசான் கிங் அது இருக்கு, பிளாக் தான் இருக்கு, D24 இருக்கு, அப்புறம் வந்து
5: ரெட் ப்ரான்
4: அப்புறம் கோல்டன் ஃபினிக்ஸ்,
5: இந்த மாதிரி பல டூரியன் வகைகள் இருக்கு.
4: எது ரொம்ப கூட வேலை?
5: எனக்கு தெரிஞ்சு அந்த மூசாங் கிங் கொஞ்சம் வேலை தான்.
4: வேலை
5: பிளாக் தோண வேலை.
4: 200 விற்கிறாங்க.
5: இருக்கு ரஃபி, இருக்கு.
4: நான் அதை பார்த்தேன். அந்த ஒரு பழம் அந்த நேரத்தில் எங்கள் தாத்தா வந்து 10 வெள்ளி 13 வெள்ளிக்கு தான் ஒரு பழமே வாங்குவார். இன்னைக்கு 200 வெள்ளிக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு.
5: 200 வெள்ளிக்கும் இருக்கு, ஏன் 1 வெள்ளிக்கு கூட இருக்கு. இந்த வருஷம் நான் பார்க்கலையா, அதிக அளவில் வந்து விற்பனை செய்ய கொஞ்சம் ஆசைப்பட்டாங்க, முடியாமல் போய் எல்லாமே ஏன்னா இலவசமாக கூட கொடுத்தாங்க சிங்கப்பூரில்.
4: ஆமாம், ஆனால் இருந்தாலும்
5: 200 வெள்ளி அப்படிங்கிறது தெரியல எந்த அளவு நல்லா இருக்கும்.
4: சரி, அந்த ஒரு பழத்தை நான் 200 வெள்ளிக்கு வாங்கினா அது வந்து ஒரு ஆளு ரெண்டு பேர் சாப்பிடற மாதிரி இருக்கும்.
5: சரி,
4: இப்ப ஒரு குடும்பமா போய் உட்காந்து சாப்பிட்டோம்னா நான் வந்து எத்தனை 200 வெள்ளி செலவழிக்கணும்? சில பேர் 1000 வெள்ளி செலவழிச்சிருக்காங்க.
5: சரி, நீங்க அவ்வளவு பழம் வாங்குறீங்க, ஒன்னே கொண்டு வாங்கி எல்லாருமே ஒரே ஒரு சொலை எடுத்து மத்ததெல்லாம் கொஞ்சம் மலிவான பழங்களை வாங்குங்க.
4: ஒரு சொலை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது எடுத்துட்டு பாக்குற, திரும்பி பாக்குற, கையில வந்து அந்த இது வச்சிருக்காங்க, விதை வச்சிருக்காங்க. என்னடா இது, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போட்டுட்டு அது பாட்டுக்கு உள்ள போயிட்டு இருக்கு. ஐயோ, அம்மா,
5: அதான் ஒரு பிரச்சனை. அது இவ்வளவுதான் உள்ள போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆக உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்கதான் ஆசைப்படுறீங்க ரஃபி.
4: ஆமா, அதாவது டுரியன் நீங்க போனீங்கன்னா எவ்வளவு சாப்பிடுவீங்க, அதோடைய அந்த நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க சாப்பிடுறீங்களா, இல்ல ஒரு வாட்டி தானே சாப்பிடுறோம் பரவாயில்ல போய் நல்லா சாப்பிட்டு வரும் அப்படின்னு ஒண்ணுமே நினைக்காம மனசுல இதுவும்
5: சில பேரு. எனக்கு வந்து நான் 2வது வகையில் தான் நான் சேருவேன் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் சீசனல் ஃப்ரூட் அப்பதான் கிடைக்கும், கிடைக்கிற வாய்ப்புல சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். எந்த அந்த பின் விளைவுகள் அப்படின்னு
4: சொல்லுவாங்களே அதெல்லாம்
5: பாக்குறதே கிடையாது, ஆனா அளவோட சாப்பிடுவேன்.
4: அதுதான் எனக்கு தெரியணும். அதாவது அதை இது தெரிஞ்சு சாப்பிடுவீங்களா, இல்ல சும்மா அடிச்சு விடுவீங்களா, அவ்வளவுதான்.

0: டூரியன்ல பல வகைகள் இருக்கு. அதுல உங்களுக்கு எந்த வகை பிடிக்கும், நீங்க சாப்பிடுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு உங்ககிட்ட நம்ம கேட்டிருந்தோம். அது வந்து அடுத்ததாக கலைவாணி ஒரு குறிஞ்சதை அனுப்பியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சில வகையான டூரியன் மட்டும் தான் அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: சரி,
0: ஒரு சில வந்து கொஞ்சம் கசப்பு, லேசா கசப்பா இருக்கும், இன்னொன்னு ரொம்ப இனிப்பா இருக்கும் அப்படின்னு பல வகைகள் இருக்குல்ல ரஃபி. அவங்க கசப்பு கலந்த அந்த இனிப்பு பிட்டர் ஸ்வீட் அப்படின்னு
1: சொல்லுவாங்களே,
0: அந்த மாதிரியான டூரியன் தான் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கலைவாணி.
1: சரி, இன்னொன்னு என்ன, ஜானகி ஒரு குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். அதுக்கு முன்னால என்னோட ஒரு சின்ன ஒரு அனுபவம் இருக்கு. இந்த டூரியன் சாப்பிடும் போது நான் எப்போதுமே வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு உடனே இந்த மேங்கோஸ்டீனும் சாப்பிடுவேன். அது ஒரு காலத்தில், இப்போ கிடையாது. நான் சொல்றது ஒரு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு முன்னால தான் நான் கடைசியா டூரியன் சாப்பிட்டேன். அதே நான் சொல்லிக்கிறேன்.
0: அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடவே இல்லையா?
1: சாப்பிடவே கிடையாது.
0: சரி,
1: ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் இந்த டூரியன் வந்து அதிகமான இனிப்பு கொண்ட ஒரு பழம், அதனாலேயே அதை நான் தவிர்ப்பேன். ஆனா அந்த வாசனை சில வேலைகள்ல நான் அப்படியே சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லணும், ஆனா சாப்பிட மாட்டேன் போய்.
0: அப்படின்னா உங்களுக்கு மோகம் இருக்கு, ஆரோக்கியத்தின் காரணமாக நீங்க சாப்பிடல.
1: ஆமா, எனக்கு பயம்லாம் கிடையாது. அதை சாப்பிட்டா எனக்கு தண்ணி தாங்க எடுக்கும், தண்ணியை குடிக்கணும், இதை தேவையில்லை.
0: ஒன்னே ஒண்ணு சாப்பிட்டா பரவாயில்லையா ரஃபி?
1: ஆமா, ஆனா ஒண்ணு மட்டுமா சாப்பிட முடியும்? சாப்பிட்டா அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்க சொல்லணும்.
0: நான் ஒன்னே ஒண்ணு கொண்டு வர, நீங்க சாப்பிடுங்க ஒரு நாள்.
1: ரைட், ஓகே. ஜானகி என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க.
2: நீங்கள் சொன்னது அத்தனையும் உண்மை, உண்மை நூத்துக்கு நூறு உண்மை. நான் ஜானகி லட்சுமணன். பின் விளைவுகளை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டிய நேரம் அல்ல அது. வரட்டும் என்று சாப்பிட வேண்டியதுதான். நீங்க சொன்னது மாதிரியே கொஞ்சம் சின்ன வயசுல நிறைய எங்க வீட்டுல வாங்கினாங்க, பக்கோல் பக்கோலதான் வாங்குவாங்க. அப்ப நான் என்ன செய்வேன், இங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், பின்னால கையில எடுத்து நிறைய பின்னால ஒளிய வச்சுக்குவேன் கையில, மாத்தி மாத்தி.
1: அதுவும் நீங்க அத வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி நல்ல அந்த சதை இருக்கிறது, அது வந்து நீங்க சாப்பிட நிறுத்த விடாது. அது நீங்க கடிக்க ரொம்ப ஆனந்தமா இருக்கும் உங்களுக்கு அதை சாப்பிட.
0: எங்க நம்ம கடிக்கிறோம், வாயில போட்டாலே மெண்டு நம்ம முழுங்கிடுறோம். ஆமா, அப்படியே சரன்னு உள்ள போகுது. ஆக நீங்க சொன்ன மாதிரிதான், நம்ம வந்து உன்னோட நிறுத்தா நினைச்சாலுமே சரி, இன்னும் ஒண்ணு இன்னும் ஒண்ணு அப்படி சொல்லிக்கிட்டு கடைசியில பழமே முடிஞ்சிடும்.
1: உங்களுக்கு தெரியுமா, நான் இப்ப சொன்ன 15 வருஷத்துக்கு முன்னாலே அதுல ஒரு திருத்தத்தை நான் கொண்டு வர ஆசைப்படுறேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் செண்டோல் பத்தி யோசிச்சேன். ஆமா, 3 வருஷத்துக்கு முன்னால அந்த செண்டோல் மட்டும் அதுல இருந்து எடுத்து.
0: அதுல எந்த பிரச்சனையும் இல்ல ரஃபி. ஆக அளவோட சாப்பிடுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் அனுபவம் இருந்தா அல்லது இன்னும் இருக்குன்னா நம்ம கூட பகிருங்க.

இன்னொன்று மட்டும் இல்ல, இந்த ஊருக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
4: M1 வழங்கும் மேக்ஸ்.
3: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடுவோம்.
5: பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
6: கொஞ்சம் கேமராவுக்கு கீழே பார்க்கும் போது பாட்டி வரவேற்பு அறையில ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க. பேரனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு காட்சியை சிசிடிவில அவர் பாப்பாருன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்ல. பாட்டி ரத்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு கிடக்குறாங்க. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறாரு. உடனே ஆம்புலன்ஸ்க்கு அழைக்கிறாரு. நடந்ததை சொல்றாரு அவங்க கிட்ட. இந்த மாதிரி வீட்டுல என் பாட்டி வந்து ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க.
7: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீலிசனுக்கு செல்லுங்கள்.
8: தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: இன்னைக்கு டூரியான் பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவுதான் சாப்பிடுறது, வாங்கி வாங்கி கொடுக்குறாங்க. அந்த சீசன்ல அந்த பருவம் வரும்போது நான் எப்படினாலும் போய் சாப்பிட்டுருவாங்க. ஆனா எனக்கு வந்து டூரியான் சீசன்ல எனக்கு அந்த மேங்கோஸ்தீன் ரொம்ப பிடிக்கும். சில வேளைகள்ல கிலோ 3 வெள்ளிக்கு போட்டிருப்பாங்க. அதுவும் தம்மி வாங்கிடாதீங்க. ஒரு முறை நான்
1: நினைக்கிறேன்
0: தரக்குறது எல்லாமே வீணா போயிருந்தது. அப்ப எப்படி அதுவே வந்து கிலோ 12 வெள்ளிக்கு ஒரு முறை வாங்கினேன். கிலோ 12 வெள்ளி அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. திறக்கிறது எல்லாமே வெள்ளை வெள்ளையா இருந்தது உள்ள.
1: ஆக தரம் வந்து அந்த விலைக்கு ஏத்த மாதிரி இருக்கு.
0: இருக்கு. ஆக டுரியானை விடவும் நான் ரொம்ப விரும்பி சாப்பிடறது மேங்கோஸ்தீன் தான்.
1: சரி, இல்ல உங்க வீட்டுக்கு வந்த போய் நீங்க எனக்கு தானே அதுதான் வழங்குனீங்க. அவ்வளவு கிலோ கணக்குல இருந்துச்சு உங்களுடைய வீட்டுல. சரி, இந்த டுரியான் பத்தி பேசும்போது ரஃபி, இந்த நேரத்துல என்னுடைய பாட்டியை நான் நினைவு கூற விரும்புறேன். பாட்டி அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய அப்பாவுடைய சின்னம்மா. அவங்க வந்து லண்டன்ல குடியிருந்தாங்க அந்த நேரத்துல. இல்ல ஆனா சின்ன வயசுல வளர்ந்தப்ப எல்லாமே சிங்கப்பூர்ல தான் வளர்ந்தாங்க. ஒரு 3 மாத காலகட்டம் சிங்கப்பூருக்கு வந்திருந்தாங்க.
0: சரி,
1: லண்டன்லயே தனியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல தங்குங்க சிங்கப்பூர்ல இருங்க நாளைக்கு சொல்லிட்டு 3 மாதங்கள் இருந்தாங்க.
0: ஆனா அந்த வாசனை பிடிச்சிருந்துச்சா அவங்களுக்கு?
1: என்ன சொல்றீங்க, சிங்கப்பூர்லயே வளர்ந்த ஒரு பெண்மணி அப்படின்னு சொன்னா டுரியானை தேடி தேடி போய் சாப்பிட்டாங்க. அவங்கனால நாமளும் சேர்ந்து போய் தேடணும். இங்கெல்லாம் இருக்கோ உடனே வாங்கிடுவாங்க, சாப்பிட்டுருவாங்க.
0: ஏன்னா அவங்க போயிட்டு வந்ததுனால கேட்டேன்.
1: அதனால அங்க கிடைக்காதுல்ல, அங்க கிடைக்காத பட்சத்துல அத்தனை வருடம் அவங்க இருந்த காலகட்டம் எல்லாத்தையும்
0: வாங்கிட்டாங்க.
1: ஒட்டு மொத்தமா சிங்கப்பூர்ல இருந்த 3 மாதத்திலேயே சாப்பிட்டு முடிச்சாங்க. அதனால அந்த டுரியான் பழத்தை சாப்பிடும் போது கூட அவங்கள நினைப்பு எப்போதுமே எனக்கு வரும். அவங்க அவங்கள மாதிரி ரசிச்சு யாருமே சாப்பிட்டு நான் பார்த்தது இல்லை. அதே சமயத்துல எனக்கு கத்து கொடுப்பாங்க, நவீன் இந்த பழம் வந்து இப்படி பாக்குறதுனா இப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எனக்கு சொன்னாங்க. இப்ப ஞாபகம் இல்ல, ஆனா அதுலயும் ஒரு கலை இருக்கு. அதை சாப்பிட அந்த ரசிக்கிற ருசிக்கிற அந்த ஒரு கலை இருக்குல்ல, அதையும் அடிச்சுக்க முடியாது ரஃபி.
0: அதோட இத வந்து மேற்கத்தியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது, இந்த வாடகை பிடிக்காது. இது என்ன பழம் இது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே நேரத்துல இந்தியாவில உள்ளவங்களுக்கும் இது வந்து பழக்கம் இல்லாத ஒரு பழமா இருக்கு இல்லையா?
1: ஆனா அவங்க சாப்பிட்டு பார்த்து அவங்களுக்கு பிடிக்குமா தெரியலையே.
0: இல்ல, அவங்களுக்கு வாடகை பிடிக்காது. சில பேருக்கு வாடையே பிடிக்காது, அவங்களுக்கும் பிடிக்காது, மேற்கத்திய நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் பிடிக்காது. ஆனா சில இந்தியர்கள் இங்க வந்து அவங்க குடியேறும் போது அவங்க அதை பழக்கப்படுத்திக்கிறாங்க.
1: சரி சரி
0: சரி, இதை நாம் சாப்பிட்டு பார்ப்போம், நல்லாதான் இருக்கு, சில பேருக்கு பிடிச்சிருக்கு.
1: ஒரு கேள்வி ரஃபி, இப்ப புதுசா யாராச்சும் வராங்க, எப்படி நீங்க வந்து அதை
0: அதனாலதான் பொது பேருந்துல ரயில் எல்லாம் நீங்க எடுத்துட்டு போக முடியும்.
1: அது உண்மைதான் ரஃபி. இப்ப நம்ம வாங்கி ஒரு வாகனத்துல எடுத்து நம்ம போகும்போது அந்த வாகனத்தில இருந்து அந்த வாடகை போகிறதுக்கு வாடி நமக்கு பிடிக்கும், ஒரு அழகு பிடிக்கும் வச்சுக்கோங்களேன். ஆனா அதுவே 3 நாள் அப்படியே தங்கி இருக்கும். என்ன என்ன ஆகுறது?
0: அது வந்து ஒரு வாயு, ஒரு கேஸ் உடைய நாற்றம் மாதிரி இருக்கும்.
1: ஆமா ஆமா, மாறுகிறது ஒலியில் உல்லாசம். தொடர்ந்து இணைந்திருங்க ஒலி 9:00.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டா மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: ஸ்டார்ஹப், we got you.
4: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
3: இது உங்க ஒலி ஒன்று அறியிட்டு
5: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
4: வார இறுதி ஒலியில் உள்ள

0: ரஃபி நவீன் வார இறுதி ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க. இன்றைக்கு நம்ம டூரியன் படத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு சிலருக்கு அதை பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு அதை வெறுக்கலாம் அப்படின்னு யாருமே நடுநிலையில இருக்குதுதான் சரித்திரமே கிடையாது ரஃபி.
1: அதான் நவீன், எனக்கு ஒண்ணு புரியல, ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு பிடிச்சிருந்து இன்னொருத்தருக்கு பிடிக்கலன்னா எப்படி
0: போறதா?
1: அம்மாவுக்கு பிடிக்கல, அப்பாவுக்கு பிடிக்கும், பிள்ளைங்கள்ல ரெண்டு பேர் இருக்காங்க, அதுல ஒருத்தருக்கு பிடிக்கும் இன்னொருத்தருக்கு பிடிக்காது.
0: ஆமா, கலவரம் தான். அதாவது இப்ப இல்லாச்சும் ரெண்டு பேர் இருக்காங்களே, சில பேர்ல வீட்டுல ஒரே ஒருத்தர் தான் சாப்பிடுவாரு. அப்படி இருக்கும் பட்சத்துல பரவாயில்ல, என் வீடு என்னுடைய விதிமுறைகள் அப்படி சொல்லிட்டு அவர் சாப்பிட நேரலாம். என்ன பண்ணுவாங்கன்னா, சரி போய் வெளியே சாப்பிடுவோம், டூரியன் பார்ட்டின்னு ஒண்ணு இருக்கும் ரஃபி, பல குடும்பங்கள போய் சாப்பிடுவோம், குடும்பம் போய் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. நண்பர்கள் கூட இது செய்வாங்க. இதுல என்ன ஒரு நல்லதுன்னா, அங்கேயே அவங்க சாப்பிடும் போது அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே அது வந்து
1: முடிச்சிருவாங்க,
0: வீசிட்டு அந்த வாசனை வந்து வீடு வரைக்கும் சேராது. அப்படி இருக்கும்போது என்ன, அவங்க ஏப்பத்துல தான் அது வரும்,
1: ஏப்பத்துல வரும்போது தான் தெரிஞ்சிருமே.
0: ஆமா, ஆனா அதை தவிர்த்து நீங்க அந்த சாப்பிடும் போது வீட்டுக்கு வரைக்கும் நீங்க எடுத்துட்டு வர தேவையில்லை. இருந்தாலுமே சரி, உங்ககிட்ட உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு நேர்கள் கிட்ட நம்ம கேட்டோம். அதுல ரெயின் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்காங்க, குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க.
2: டூரியன் பத்தி பேசிருக்கீங்க, டூரியன் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பழம். அதோட வாசம், அதோட சுளைகள், அது இப்ப நீங்க சொன்ன உடனே எனக்கு சாப்பிடலாம் போல தோணிடுச்சு. ஓகே, டூரியன் பழம் வந்து முந்திலாம் சர்வசாதாரமா விலை குறவா பக்குள் பக்குள சொன்னாங்க ஒருத்தவங்க. அதே மாதிரிதான் எங்க அப்பா வாங்கினாருன்னா பக்குள் பக்குளா தான் வாங்கிட்டு வருவாரு. இப்போ ஒரு பழம் வாங்குறதுக்கே யோசிக்கிறதா இருக்கு, ஏன்னா அவ்வளவு வழியா இருக்கு. ஆனா அதோட முசாங்கிங் சொல்லுவாங்களே, அதோட சுவைய தண்ணிலாம் அப்படியே மஞ்ச மஞ்ச சுளைகள பெருசா இருக்கும், ரொம்ப சுவையா இருக்கும். என்னோட ஃபேவரட்னா டூரியன் பழம் தான். அது தெரியல, ரொம்ப பேருக்கு அந்த பழம் அவ்வளவு ஃபேவரட் இல்லை. கேட்டா ஐயோ வாடி பிடிக்கல அப்படி, அது பழம் எங்களுக்கு சாப்பிட பிடிக்காது அப்படி சொல்றாங்க. அது எனக்கும் தெரியல, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் யாராச்சும் டூரியன் பழத்தை பத்தி பேசுனாங்கன்னா, ஓ நோவி டூரியன் பழம் தான் ஃபேவரட், அது சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கும்னு அப்படின்னு சப்போர்ட் பண்ணுவேன் டூரியனுக்கு.
1: பாருங்க, அது வந்து ரொம்ப பிடித்தவங்களும் இருக்கிறாங்க. அது ஒரு குடும்பத்துல எல்லாரும் பிடிச்சிருந்துச்சுன்னா அது பிரச்சனையே கிடையாது, அதை மட்டும் பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வாங்கிட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா சொந்த வாகனம் தான் நீங்க வச்சிருக்கணும்.
0: சொந்த வாகனம் வச்சிருக்கலாம், அது எப்படிதான் நம்ம வந்து கட்டுப்படுத்துறது ரஃபி? முடியாதுல்ல, வழியே இல்ல.
1: என்னது சாப்பிடுறதையா?
0: இல்ல இல்ல, அந்த பழத்தை நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறோம், வாடி இல்லாம.
1: வாடி இல்லாம கஷ்டம் தான்.
0: கடுத்துறது எப்படி? அந்த
1: பிளாஸ்டிக்ல வச்சு கட்டினாலும் கூட, அதை தூக்கி இன்னொரு பத்து பிளாஸ்டிக்ல வச்சாலும் கூட வரதான் செய்யும்.
0: ஆமா ஆமா, இதுக்குன்னு ஒரு தனி பெட்டி வாங்கணும்னு நினைக்கிறேன்.
1: ஆமா, இப்ப என்னன்னா அவங்க அது ஓடோட கொடுக்கறது கிடையாது, அந்த தோலெல்லாம் நீக்கி உள்ள பழத்தை மட்டும் தான் எடுத்து
0: கொடுக்கறாங்க.
1: அதுதான் ரொம்ப மோசமா இருக்கு இப்ப.

0: ரஃபி நவீன் தொடர்ந்து இணைந்திருங்க.
1: எனக்கு எப்போதுமே ஒரு கேள்வி ரஃபி, இந்த டூரியன் பழம் அதாவது தென்கிழக்கு ஆசியா வட்டாரத்துல தான் ரொம்ப பிரபலமான ஒரு பழமா இருக்கு.
2: ஆமா,
1: ஆனா நம்மளுடைய இந்திய நண்பர்கள் அதாவது இந்தியாவிலிருந்து வர நண்பர்கள் அதாவது இந்தியாவில் வசிக்கும் நண்பர்கள் இந்த பழத்தை விரும்பி சாப்பிடுவாங்களா இல்லன்னு எப்போதுமே எனக்கு இந்த கேள்வி இருந்திருக்கு.
2: ஆமா, இல்ல எப்போதுமே நீங்க பாக்கும்போது அவங்கள்ட்ட நான் பல பேர்கிட்ட பேசியிருக்கேன், எல்லாருமே சொன்னாங்க அந்த நாற்றம் எங்களால எடுத்துக்கொள்ள முடியாது, எங்களுக்கு இது வந்து புது பழம்.
1: சரி,
2: இங்க வந்து இருந்து பழகினவர்கள் வந்து அதை சாப்பிடறதுக்கு முயற்சி செய்யறாங்க. ஆனா இங்க ஜெல்டா சாந்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவங்களுடைய இந்திய நண்பர்களுக்கு இது ரொம்ப பிடிக்குமா, அவங்க இங்க இருந்து அங்க எடுத்துட்டு போய் அவங்க குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி எடுத்துட்டு போனாங்கன்னு தான் தெரியல. ஒரு காணொளி பார்த்தேன், இந்தியாவில ஒருத்தர் தூக்கி காட்டிக்கிட்டு இருந்தாரு இந்த பழத்தை வந்து இங்க விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. அவரும் நல்லா சாப்பிடுற மாதிரி தான் தெரியுது. அது பிடிக்கல அப்படின்னு
1: போச்சோ எல்லாருக்குமே இருக்கலாம். சரி, தியாகராஜன் சின்ன தம்பி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆமா ஆமா, நம்ம துரியன் பழம் வாசனை வந்து பெரும்பாலானோருக்கு பிடிக்காதுதான். 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்பழம் குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் ஆண்கள் இருவருமே சாப்பிட சொல்லுவாங்க, இது வந்து ஒரு தீர்வா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. முன்பு காலங்கள்ல இந்த பழத்துக்காகவே 1000-கணக்கான ரூபாயை தந்து சில மாதங்கள் காத்திருந்து கூட இந்த ஞாபகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு தியாகராஜன் சின்ன தம்பி. நான் கூட இந்த பார்த்தது கிடையாது, ஆனால் 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இது வந்து விளையுது இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
2: ஆக இந்தியாவில் இருக்கு இந்த பழம் இருக்கு, ஆனா வந்து அவங்க சாப்பிட்டு பழகாத பழமா. ஒரு சமயம் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்றாங்க இல்லையா, அது ஒரு பெரிய மலை, பெரிய இடம் அது. அந்த பகுதிகளில் இருக்கிறவங்க இதை சுவைத்திருக்கலாம்னு தோணுது எனக்கு.
1: ஆமா, ஒரு சிலருக்கு
2: இருக்கலாம்,
1: என்னன்னு கூட தெரியாம சாப்பிட்டுருக்கலாம் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவர் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப பிரமிப்பா இருக்கு ரஃபி, அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் சாப்பிட்டா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு முன்பு நம்பி இருக்காங்க. இப்ப அதற்கான அறிவியல் ஆதாரம் இல்லைன்னு
2: எதுவும் இல்லை. ஆனா இவர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது உள்ள போய் கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்.

0: வாய்ப்பு குட் டே பியூட்டி பார்லர் 6392212122 101 சுரங்கன் சாலை வாரத்தில் 7 நாட்கள் அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.
1: தொடர்ந்து இணைந்திருங்க. சிலர் வெறுப்பார், சிலர் கொண்டாடுவார். இப்படிப்பட்ட பழம் தான் நம்ம டூரியன் பழம். ரஃபி, உங்களுக்கு இன்னும் ஒரு தகவல் இருக்குன்னு சொன்னீங்க, என்ன தகவல்?
2: இந்த டூரியனை வைத்து நீங்க அந்த கஞ்சின்னு சொல்லுவாங்கல்ல, இது வந்து அந்த பாசி பயிர் இருக்கு இல்லையா, பச்சை பயிர் இருக்கு இல்லையா, அதை வைத்து அந்த கஞ்சி செய்வாங்க.
1: சாப்பிட்டுருக்கேன்.
2: அதுல வந்து இது போடுவாங்க, இந்த டூரியன் போடுவாங்க. அல்லது இன்னொன்று வந்து அந்த பலாப்பழம் இருக்கு இல்லையா, அதையும் போடுவாங்க.
1: சரி,
2: இந்த ரெண்டுல ஏதாவது, ஏன்னா இந்த ரெண்டுமே வந்து சுவையான பழங்கள், ரொம்ப நல்லா இருக்கும் சுவை. அதனால அதை சேர்க்கும் போது தேங்காய் பால் மற்றும் கருப்பட்டியோட சேர்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட.
1: ரஃபி, இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, இப்ப சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு.
2: அது எனக்கு பிடித்த டிசர்ட்.
1: ஆமா, எனக்கு வந்து ஒரு மாமா இருக்காரு, அது ரொம்ப அருமையா செய்வாரு, அந்த டிசர்ட் வகைகள்ல ரொம்ப செய்வாரு. அது குறிப்பிட்டு இதை செஞ்ச ஞாபகம் இருக்கு, ஒரு பாட்டில வந்து செஞ்சாரு. நானும் அள்ளுற எல்லாத்தையுமே, ஏன்னா நீங்க வந்து கொஞ்சம் அளவோட தான் இருக்கணும்.
2: ஆமா,
1: போல்ல நீங்க அந்த பச்சை பயிறு கஞ்சி நீங்க எடுத்தீங்கன்னா அளவோட தான் நீங்க டூரியன் பழத்தை நீங்க சேர்க்கணும்.
2: ஆமா,
1: அதான் ஃப்ரீயா இருக்கே அப்படின்னு அள்ளி பள்ளி
2: போட்டீங்க
1: கூடாதுதான். ஆனா ரொம்ப ரசிச்சு நான் சாப்பிட்டேன், ருசிச்சு சாப்பிட்டேன். அதே சமயத்துல இப்ப டூரியன் வந்து எங்கேயும் அவங்க பயன்படுத்துறாங்க ரஃபி, அண்மையில நான் பார்த்தேன் பீட்சால கூட அவங்க
2: பயன்படுத்துறாங்க.
1: அது நல்லா இருக்குமா இல்லையான்னு கூட தெரியல, சாப்பிட்டு பார்க்க மாட்டேன் தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் பழம் அப்படின்னு சொன்னாலே அது ஏதோ டிசர்ட் வகையில சேர்ந்தா நல்லா இருக்கும்.
2: ஆமா,
1: இந்த மாதிரி பீட்சா பாஸ்தா
2: பாப்ல வச்சிருக்காங்களே டூரியன் பாப்,
1: பாப் ஓகே ஒரு வகைக்கு ஓகே தான், அதெல்லாம் சாப்பிடுற டிசர்ட் வகை தானே.
2: ஆமா, ஆனா
1: சோர்ல போட்டு சாப்பிடுறது, குழம்புல போட்டு சாப்பிடுறது,
2: அதுதான்
1: தெரியல நீங்க செஞ்சிருக்கீங்களா தெரியல, நான் கண்டிப்பா சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறேன்.
2: ஆமா, இந்த டூரியன் வந்து நீங்க சாப்பிடலன்னா சாப்பிட்டு பார்க்கலாம், என்னடா இவ்வளவு சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது பண்ண தயங்க வேண்டியது இல்ல. ஆனா அந்த வாசனையும் பிடிக்கலாம்.
1: அதுதான் ரஃபி, நான் எல்லாருக்கிட்டயும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், உங்களுக்கு பிடிக்காட்டினாலும் அத வாசனை வைத்து நீங்க எடை போடுறாதீங்க. கொஞ்சம் முயற்சி செஞ்சாச்சும் பாருங்க, ஏன்னா நீங்க முயற்சி செய்யும் போதுதான் அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்க கூட ஆரம்பிக்கலாம்.
2: ஆமா,
1: அதே சமயத்துல இன்னொரு அறிவுரையை மட்டும் சொல்லிக்கிறேன். என்ன சொல்லிருப்பாங்கன்னா, நீங்க டூரியன் பழத்தை சாப்பிட்டா மதுபானத்தை நீங்க அருந்த
2: கூடாது. அதுதான் சொல்ல வந்த இப்ப முத, அதாவது ரெண்டையும் சேர்த்து நீங்க வந்து சாப்பிடவே கூடாது. ரெண்டு இதை டாக்டர் சொல்லுவாங்க தருமா, இதையும் இதையும் பக்கத்து பக்கத்துல சாப்பிடாதீங்கன்னு மறந்து அந்த மாதிரிதான் இதுவும். தயவு சேர்த்து வந்து அதை மட்டும் முயற்சி பண்ணிடாதீங்க.

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது? யாரது?
0: உங்க அனுபவங்களை, கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 9 6 8 #TheGillTales. அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இப்பவே மீ லிசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ் நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சியை நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.

0: ஒரு தேநீர் போட்டு தரவா?
1: இது மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்கு?
2: Come on baby, let's go on the bullet. On the vela padikala duet.
1: இது மாதிரி இருக்கு. ஒரியோட கொண்டாடுங்க.

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது? யாரது?
0: உங்க அனுபவங்களை கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 8 9 6 8 ஹேஷ்டேக் திகில் டேல்ஸ். அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இதுவரை நாம கேட்டது உங்க கதைகளை மட்டும்தான். இனிமே உலக கதைகளும் உண்டு.
1: ஐயோ, என்ன விட்டுடு ப்ளீஸ்.
0: தைரியம் இருந்தா இந்த நிகழ்ச்சிய தனியா ஒரு அறையில, அதுவும் இருட்டில் கேளுங்க. தைரியம் இருந்தா. நீங்க தயாரா? அமானுஷ்ய உலகத்துக்குள்ள நுழைவோமா?
2: என் பேரு ஜோசஃபின். நான் வந்து இப்போ ஷேர் பண்ண போற ஸ்டோரி வந்து நான் சின்ன வயசுல இருந்த ஒரு வீட்டை பத்தி. எனக்கு அப்போ ஒரு 11 வயசு இருக்கும். அந்த வீட்டுக்கு நாங்கள் புதுசாக குடி போயிருந்தோம். அந்த வீடு எப்படி இருக்கும்னா, ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் ஹவுசஸ் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் இல்லையா? படிக்கட்டு வரும். படிக்கட்டுலேருந்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒரு 8-10 வீடு ஒரு ஸ்ட்ரெச்சாக இருக்கும். நடுவில் ஒரு பிரேக் இருக்கும். அப்புறம் ஒரு 5 வீடு இருக்கும். அந்த மாதிரி இட்ஸ் அ லாங் ஸ்ட்ரெச். ஸோ அங்கே குடி போன நாளில் வந்து எனக்கு பெருசாக ஒன்றும் தோணலை. சந்தோஷமாக இருந்துச்சு. புது வீடு, புது ஃப்ரெண்ட்ஸ், புது இடம் அப்படின்னு. பட் அன்னைக்கு ஒரு 2-3 டேஸ் கழித்து ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது ஜன்னலுக்கு வெளியே வந்து சின்ன பிள்ளைங்க சிரித்து ஓடுற சத்தம் கேட்டுச்சு. எனக்கு டைம் சரியாக தெரியல, பட் மேபி 10 மணிக்கு அப்புறம் இருக்கலாம். சின்ன பிள்ளைங்க சிரித்து கேச்சிங்லாம் விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஸோ நானும் யார் எந்த நேரத்தில் விளையாடுறா, மேபி என்னோடய நேபர்ஸ் கிட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஒன்றும் நினைக்கல, தூங்கிட்டேன். அதே ராத்திரி இன்னும் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு எனக்கு வந்து முழிப்பு வந்துச்சு. ஐ வோக் அப் அண்ட் தென் என்னன்னா, வெளியே கேட்டுட்டு இருந்த சத்தம் எனக்கு இப்போ என்னோட ரூம்ல எனக்கு பின்னாடி கேக்குது. நான் வந்து ஓலை பார்த்து படுத்திருந்தேன். எனக்கு பின்னாடி பிள்ளைங்க வந்து இந்த கை பிடிச்சிட்டு ரிங்கா ரிங்கா ரோசஸ் விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு பாட்டு, என்ன மொழின்னு கூட எனக்கு சரியா சொல்ல தெரில, பாடிக்கிட்டே சுத்தி விளையாடுற மாதிரி சத்தம் கேக்குது. எனக்கு திரும்பி பார்க்கவா வேணாமா அப்படிங்கிற ஒரு டவுட். சரி திரும்பிடலான்னு சொல்லிட்டு திரும்ப பார்க்குற, திரும்ப முடியல. ஏதோ ஒன்று வந்து பிடிச்ச அமுக்கிற மாதிரி அப்படியே நான் தூங்கிட்டேன்.
0: இதுக்கு அடுத்து என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க இப்பவே மீ லெசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். அதே நேரத்துல ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ் நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சியை நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122, வாரத்தில் 7 நாட்களும்.
3: வணக்கம், நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
4: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வரேன். அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
3: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
4: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பதை நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
3: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

0: பரவசம். தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:00 கேட்டாலே பரவசம்.
1: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
2: யாரது? யாரது?
1: உங்க அனுபவங்களை, கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 8 9 6 8 ஹேஷ்டேக் திகில் டேல்ஸ். அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இதுவரை நாம கேட்டது உங்க கதைகளை மட்டும்தான். இனிமே உலக கதைகளும் உண்டு.
2: ஐயோ, என்ன விட்டுடு ப்ளீஸ்.
1: தைரியம் இருந்தா இந்த நிகழ்ச்சிய தனியா ஒரு அறையில, அதுவும் இருட்டில் கேளுங்க. தைரியம் இருந்தா. நீங்க தயாரா? அமானுஷ்ய உலகத்துக்குள்ள நுழைவோமா?

திகில் டேல்ஸ் நிகழ்ச்சியின் இந்த பாகத்தில் உலக கதையை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம போக போகிறது இங்கிலாந்தில் இருக்கிற காடுகளுக்கு. ஒரு காலத்தில் இங்கிலாந்தில் அதிகமாக சொல்லப்பட்ட, பரவலாக நம்பப்பட்ட ஒரு அமானுஷ கதாபாத்திரம் பிளாக் அனிஸ். இந்த பிளாக் அனிஸ் நீல வண்ணத்தில் இருக்கிற முகம் கொண்டது அப்படின்னோ, அதுக்கு ஆடுகளையும் மனிதர்களையும் குறிப்பாக பிள்ளைகளையும் உட்கொள்வது பிடித்த பொழுதுபோக்கு அப்படின்னோ ஒரு சில தகவல்கள் குறிப்பிடுது. பிளாக் அனிஸ் அப்படிங்கிற இந்த பயங்கரமான கதாபாத்திரம் ஒரு பெண் வடிவத்தில் வரும்னோ, அதுக்கு கூர்மையான நகங்கள் இருக்கு அப்படின்னோ, அதை வைத்து மனிதர்களின் தோலை நாறு நாராக கிழிக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னோ தகவல்களில் சொல்கிறாங்க. இதில் ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் என்னன்னா, இரவு நேரத்தில் மரங்கள் மேலே இதை அமர்ந்திருக்கோம் அப்படின்னோ, அந்த மரங்களின் இலைகளை தன்னுடைய ஆடையாக பயன்படுத்தி மரமோட மரமாக மறைந்திருந்து மனிதர்களை தாக்கும் அப்படின்னும் கதைகள் சொல்லுது. இதுக்கு அடுத்து என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க இப்பவே மீ லெசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். அதே நேரத்துல ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சியை நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.

இவருக்கு மட்டுமில்ல, இந்த ஊருக்கு மட்டுமில்ல, இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

0: அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.
1: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும்

0: அல்லது பேங்க் கடைகளை நாடவும்.
1: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 தேதி காலை 7:30 மணிக்கு உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கப் கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப்

0: அடிப்படை நுழைவு சீட்டுகளை பெற செல்லுங்கள் Fit and Fun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun டி-ஷர்ட்டை வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை Fit and Fun 2026 Everybody knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
2: யாரது? யாரது?
1: உங்க அனுபவங்களை கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க 9678 8 9 8 Hashtag Thrill Tales. அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இதுவரை நாம கேட்டது உங்க கதைகளை மட்டும்தான். இனிமே உலக கதைகளும் உண்டு.
2: ஐயோ, என்ன விட்டுடு ப்ளீஸ்.
1: தைரியம் இருந்தா இந்த நிகழ்ச்சிய தனியா ஒரு அறையில, அதுவும் இருட்டுல கேளுங்க. தைரியம் இருந்தா. நீங்க தயாரா? அமானுஷ உலகத்துக்குள்ள நுழைவோமா?
3: என் பேரு தாஜ். இந்த கதை நடந்தது வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா எனக்கு ஒரு 15 வயசா இருக்கும்போதுதான் அதோட உண்மையான சிச்சுவேஷனே என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கும் எங்க அம்மாக்கும் வந்து பேய் கதை பேசுறது, பேய் கதை பாக்குறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் அடிக்கடி வந்து ராத்திரி நேரத்தில் உட்காந்து பேய் கதை பேசிக்கிட்டு இருப்போம். எங்க அம்மாக்கும் நிறைய அமானுஷ்யம் நடந்திருக்கு. ஸோ அவங்க வந்து நினைப்பு வரும்போதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது, எனக்கு அப்போ 15 வயசு இருக்கும், எங்க அம்மா சொன்னாங்க அவங்களோட சைல்ட்ஹுட் வீட்டில், அதாவது அவங்க வளர்ந்த வீட்டில் வந்து நிறைய இந்த மாதிரி அமானுஷ்யங்கள் நடக்கும், ரொம்ப டிஸ்டர்பன்சஸாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாள் அவங்க வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கும்போது அவங்க சிஸ்டர்ஸோட ரூமில் வந்து ஸ்டே ஓவர் பண்ணும்போது ராத்திரி நேரத்தில் யாரோ வந்து முருகை பிடிச்சி அமுக்கிற மாதிரி இருந்துச்சு.
4: இதுக்கு அடுத்து என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க இப்பவே மீ லெசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். அதே நேரத்துல ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சியை நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது? யாரது?
0: உங்க அனுபவங்களை, கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 8 ஹேஷ்டேக் திகில் டேல்ஸ். அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இதுவரை நாம கேட்டது உங்க கதைகளை மட்டும்தான். இனிமே உலக கதைகளும் உண்டு.
1: ஐயோ, என்ன விட்டுடு ப்ளீஸ்.
0: தைரியம் இருந்தா இந்த நிகழ்ச்சிய தனியா ஒரு அறையில, அதுவும் இருட்டில் கேளுங்க. தைரியம் இருந்தா. நீங்க தயாரா? அமானுஷ்ய உலகத்துக்குள்ள நுழைவோமா?

இந்த சம்பவம் ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அப்போது நான் வந்து பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னென்னா, நான் ரொம்ப பொறுப்பான பையன், வேலையெல்லாம் முடிச்சிடுவேன், அதுவும் பாட வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா படிச்சுட்டு கணக்கில், அறிவியலில், தமிழில், ஆங்கிலத்தில் இப்படி பல பாடங்களில் சிறப்பாக செய்கிற ஒரு பையன் அப்படிங்கிறதுனாலே என் வீட்டில் வந்து ரொம்ப பொறுப்பாக பார்ப்பாங்க. எனக்கும் எல்லா வேலைகளையும் பொறுப்பாக எடுத்து செய்யணும் அப்படிங்கிற பழக்கத்தை சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனாலேயும் என்னமோ தெரியல, அப்போ எனக்கு வந்து ஒரு 16-17 வயசு தான் இருக்கும். ஆனால் அப்படி இருந்தும் என்னுடைய 5 வயசு கசனை பார்த்துக்கிறதுக்கான வேலையை தைரியமாக என்கிட்ட விட்டுட்டு போவாங்க என்னுடைய பெற்றோரும் சரி, என்னுடைய அத்தையும் மாமாவும் சரி. அப்படிதான் ஒரு நாள் நான் வந்து என்னுடைய கசனை வந்து பேபிசிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். காரணம், என்னுடைய பெற்றோரும் சரி, என்னுடைய அத்தையும் மாமாவும் சரி, அவங்களாம் வந்து ஒரு டின்னர் மாதிரி போயிருந்தாங்க. பெரியவங்க மட்டும் போகிற டின்னர், அங்கே உட்காந்து பல உரையாடல்கள் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல, எது எப்படியோ என்னுடைய கசனை வந்து பார்த்துக்க சொல்லி அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. நானும் சரி, 5 வயசு கசன், அதுவும் ஆம்பளை பையன், ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய விளையாண்டுக்கிட்டு இருந்தோம், விளையாடிக்கிட்டு இருந்தோம், பேசிக்கிட்டு இருந்தோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நேரம் போகிறதே தெரியல. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஏய், இவனுக்கு வந்து இசையில் நிறைய ஆர்வம் இருக்கே, எனக்கும் ஓரளவு இந்த பியானோலாம் வாசிக்க தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் என்ன பண்ணேன், அவன்கிட்ட ஒரு டாய் பியானோ மாதிரி இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும்ல, இந்த டாய்ஸ் ராஸ்லலாம் வாங்குமே, குட்டியாக இருக்கும், ஆனால் நல்லா சத்தம் போடுமே, ஆ அப்படிப்பட்ட ஒரு பியானோ வந்து அவன்கிட்ட இருந்துச்சு. கொஞ்சம் விலை உயர்ந்தது தான், இருந்தாலும் அந்த வயசு பையனுக்கு பிடிச்ச ஒரு பொருள் அப்படிங்கனால அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. ஓகே, ஸோ அந்த டாய் பியானோக்கு வருவோம். அதில் நான் வந்து அவனுக்கு எப்படி வந்து சில பாட்டு வாசிக்கிறது அப்படின்னு ஓரளவு கற்றுக் கொடுத்துட்டு இருந்தேன். குறிப்பாக இந்த மேரி ஹேட் எ லிட்டில் லேம், அந்த பாட்டு தெரியல உங்களுக்கு, சின்ன வயசுல சொல்லி கொடுப்பாங்க, நர்சரி ரைமெல்லாம் வருமே, ஆ அந்த பாட்டை எப்படி வந்து லேசாக வாசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் வந்து காட்டிகிட்டு இருந்தேன். இதுக்கடுத்து என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க இப்போவே மீ லெசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்கே திகில் டேல்ஸ் அப்படிங்கிறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையாக நீங்கள் கேட்கலாம். அதே நேரத்தில் ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸை நீங்கள் எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சியை நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.

0: காட்சியும் கானமும் அங்கத்தில் உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். நான் தான் நித்யா, உங்களுக்காக நிகழ்ச்சி படைக்க வந்துட்டேன். இந்த வார இறுதி பொழுது உங்களுக்கு எப்படி அமையுது? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சில பேர் சாலையில பயணம் செஞ்சுட்டு இருக்கலாம், சில பேர் வீட்டுல இருந்தபடி ஓய்வை எடுத்துக்கொண்டே இருக்கலாம். நீங்க என்ன செஞ்சாலும் வானொலி பக்கமாவே இருக்கணும் நேயர்களே. ஏன்னா இன்றைய காட்சியும் காணவும் அங்கத்தின் பிரபலம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அவர் நடித்த படங்களா இருக்கட்டும், பாடல்களா இருக்கட்டும், கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இன்றைய காட்சியும் காணவும் அங்கத்தில் நான் உங்களுக்காக சிறப்பு கானங்களையும் காட்சிகளையும் எடுத்து வச்சிருக்கேன். அந்த பிரபலம் யாரு அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா இதை கேளுங்க.
1: என்ன மாதிரி பசங்க
0: உண்மையான பெயர் வெங்கடேஷ் பிரபு கஸ்தூரி ராஜா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இவர் ஒரு நடிகர் மட்டும் இல்லைங்க, இவர் ஒரு தயாரிப்பாளர், இயக்குனர், கதாசிரியர், பாடலாசிரியர், பாடகர் என பல திறமைகளை கொண்டவர் நடிகர் தனுஷ். நடிகர் தனுஷ் 46 மேற்பட்ட திரைப்படங்களை நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம 4 தேசிய விருதுகள், 14 சைமா விருதுகள், 7 பிலிம்பேர் அவார்ட் சவுத் விருதுகள், இன்னும் பல விருதுகளை இவர் வென்றிருக்காரு. இப்படி பட்டியலிட்டு போகலாங்க, அவ்வளவு இருக்கு சொல்றதுக்கு. அது மட்டும் இல்லாம ஃபோர்ப்ஸ் சஞ்சிகையின் இந்திய பிரபலங்களின் 100 பட்டியல்ல இவர் 6 முறை இடம் பெற்றிருக்காருங்க. தனுஷ் நடித்த முதல் படம் துள்ளுவதோ இளமை. இந்த படத்தை கஸ்தூரி ராஜா, அதாவது தனுஷோடைய தந்தை தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஆரம்பத்துல தன்னுடைய தந்தை இந்த கதாபாத்திரத்துல நடிக்க ஒரு கதாநாயகனை தேடிக்கிட்டு இருந்தாரு. பல ஒத்திகைகளையும் பார்த்தாரு, எந்த முகமும் இந்த கதாபாத்திரத்துக்கு ஈடுபடல அப்படிங்கறதுனால தன்னுடைய மகனை நடிக்க வச்சாரு. தனுஷ் இந்த படத்தை நடிக்கும் போது அவர் மேல அவருக்கு அவ்வளவா நம்பிக்கை இல்லை. இவர் நல்லா நடிப்பாரு, அப்போட பேரை காப்பாத்துவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவ்வளவாக இல்லை அந்த நேரத்துல. ஆனா அப்படி இருந்தும் இந்த படம் மாபெரும் வெற்றியை பெற்றது. இதை பற்றி துள்ளுவது இளமை கதையை எழுதிய இயக்குனர் செல்வராகவன், அதாவது தனுஷின் அண்ணன், பகிர்ந்து கொள்றாரு. அதை நம்ம கேட்கலாம்.
2: உதயம் தியேட்டர் துள்ளுவது இளமை 1000 பேர் கெப்பாசிட்டின்னு நினைக்கிறேன். அந்த 1000 பேரும் அப்படி ஓ அப்படின்னு கத்தி எழுந்திருச்சு கை தட்டும் போது நான் அப்படியே ஓரமாக நின்று பார்த்துக்கணும், நான் பாட்டுக்கு அழுகிறேன். நான் வந்து தட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் சம்திங் எல்ஸ். அந்த இடத்துல ஓகே, இது இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் நமக்கு இருக்கு, ஐ திங்க் ஜஸ்ட் சச் எ ஜாய்ஃபுல் மூமெண்ட்.
3: 1000 பேர் அப்படிங்கிற அந்த ஆரவாரம் கொடுக்கும்போது
4: இல்லை, அதேதான். நீங்கள் எந்த கேமரா வச்சு ஷூட் பண்ணுறீங்க, என்ன டெக்னிக்கல் க்ரூ வச்சு ஷூட் பண்ணுறீங்கன்னு இல்லை. ஃபஸ்ட் ஃபிலிம் இஸ் அ ஃபஸ்ட் ஃபிலிம். ஸோ 20 ஐ நெவர் ஹேட் அ க்ளூ. ஸோ நானும் அந்த திமிரில் தான் போனேன். வந்து 1000 புக்குக்கு மேலே படிச்சிட்டோம், நிறையா பார்த்துட்டோம் படம். ஸோ எக்கச்சக்கமாக எல்லாம் தெரிஞ்சிருக்கு நாலேஜ். பட் த மூமெண்ட் யூ சுவிட்ச் ஆன் த கேமரா அண்ட் சே ஆக்ஷன், டப்புன்னு ஒரு 120 பேர் திரும்பி உங்களை பார்ப்பாங்க. அந்த யூ ஹேவ் டு டேக் எ கால். ஸோ அன்றைக்கி நடுங்க ஆரம்பித்த தொடை தான் வந்து. அண்ட் நிறைய பேருக்கு தெரியாது 23rd 24th டே ஐ வாண்ட் ஈவன் கமிட்டட் சூசைட். ஸோ தெரிஞ்சது ஒரு விஷயந்தான் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ அதுவும் இல்லைன்னா இப்போ என்ன? சம்மாவை ஐ சைட் ஓகே, இன்னொரு 10-15 டேஸ் பார்ப்போம். ஸோ காட் வாண்ட்ஸ் மீ டு பி எ டைரக்டர் வுட் ஹெல்ப் மீ. இல்லைன்னா வி ஹேவ் டு, பிகாஸ் ஐ டோன்ட் நோ எனி திங் எல்ஸ். எனக்கு மற்ற ஜாப்லாம் வந்து இன்னும் வேலைக்கு போகும்போது போனால் தான் அந்த இன்ஜினியரிங்க்கும் மரியாதை வந்து அதையும் தூக்கிப்பட்டாச்சு. அதையும் வச்சு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்னா இப்போ என்ன தான் பண்ணுவாங்க வந்து? ஒரு மனுஷனுடைய மிகப்பெரிய பேஷன் ஜாப். ஸோ அது இல்லைன்னா அப்புறம் என்னன்ட்டு. தென் இட் கேம் ஆன் 35th டே. ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் யூ ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங்.
3: ஓகே.
4: ஸோ இஃப் இன்சைட் யூ ஃபீல் ரைட், கோ அஹெட்.
2: உதயம் தியேட்டர் துள்ளுவதால் வந்து ஐ திங்க் 1000 பேர் கெப்பாசிட்டின்னு நினைக்கிறேன். அந்த 1000 பேரும் அப்படி ஓ அப்படின்னு கத்தி எழுந்திருச்சு கை தட்டும் போது நான் அப்படியே ஓரமாக நின்று பார்த்துக்கணும், நான் பாட்டுக்கு அழுகிறேன். நான் வந்து தட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் சம்திங் எல்ஸ். அந்த இடத்துல ஓகே, இது இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் நமக்கு இருக்கு, ஐ திங்க் ஜஸ்ட் சச் எ ஜாய்ஃபுல் மூமெண்ட்.
3: 1000 பேர் அப்படிங்கிற அந்த ஆரவாரம் கொடுக்கும்போது
5: நீ பேசுறேன்னு தெரியும். போன் பக்கத்திலேயே வந்து உட்கார்ந்துருப்பா. இப்ப ட்ரை பண்ணு, இப்ப ட்ரை பண்ணு, ட்ரை பண்ணு.
1: யோ, உன் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசியா? அந்த மாதிரி எதுவும் இல்ல, அவ என் ஃப்ரெண்டு தான். ஹலோ
6: ஹலோ பூஜா, இப்பதான் டைம் டேபிள் போட்டு வச்சிருக்கேன். நாளைக்கு உனக்கும் ஒரு காப்பி கொடுக்கறேன், அத ஒழுங்கா ஃபாலோ பண்ண. ஒரு நாளைக்கு ஃபாலோ பண்ணலனா அப்புறம் ஒரு மாசத்துக்கு பேச மாட்டேன்.
1: ஐயா அதெல்லாம்னால முடியாது. நான் மேட்ச் பார்க்கணும்.
6: டேய் 2 இயர்ஸ்க்கு டிவி எல்லாம் ஆஃப் பண்ணி வைடா. ஏண்டா 2 இயர்ஸ் கண்ட்ரோல் அந்த லைஃப் எல்லாம் நல்லா இருக்கலாம்ல. நீ தப்பு பண்ணிட்டு பிரின்சிபலை ஏண்டா திட்ற? அப்பா வா. இன்னும் 1 hour ஆகும் வரதுக்கு. அவ்ளோ பயமா?
7: என்ன யாரே?
1: பூஜா
6: ஃப்ரெண்ட் பா.
7: குடுமா. ஹலோ நான் பூஜாவோட அப்பா பேசுறேன்.
1: ஹலோ அங்கிள்.
7: என்ன தம்பி இன்ன நேரத்துல போனு?
1: இல்ல லெசன்ல டவுட்.
7: ஏன்பா பாடத்துல சந்தேகம்? என்ன இந்த வாத்தியார்ட்ட கேட்க வேண்டியதானே? என் பொண்ணுட்ட என்ன சந்தேகம்? இன்னைக்கு ஃப்ரெண்டுன்னு பேசுவீங்க, நாளைக்கு அங்கிள். என் ஃப்ரெண்டு பூஜாவோட வெள்ளப்பட்டு வரம்பிங்க, நாங்க தலையாட்டணும். கொஞ்ச நாள் கழிச்சு நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம்பிங்க, அதுக்கும் எங்களை தலையாட்ட சொல்றேன். எல்லாம் தூக்கி போட்டு படிக்கிற வேலையா பாரியா? பாத்துக்க தம்பி, வருஷம் போனா திரும்பி வராது. வச்சிடவா.
6: மகேஷ் எனக்கும் கோச்சிக்க தெரியும். அப்புறம் நீயே வந்து பேசினாலும் நான் பேச மாட்டேன்.
1: ரொம்ப சந்தோஷம். அதான் உனக்கு சேர்த்து உங்க அப்பா பேசுற.
6: நேத்து ஒரு நாள் திட்டதுக்கே உனக்கு இப்படி இருக்கே. பிறந்ததுல இருந்தே கேட்டுட்டு இருக்கேனே. நான் எங்க போய் கோச்சிக்கிறது? என்ன மகேஷ் இன்னுமா ஃபீல் பண்ற?
1: விடு, தப்பே பண்ணாம உள்ள திட்டு வாங்கிறதுக்கு ஏதாவது பண்ணிட்டு வாங்கிக்கலாம்.
6: கொஞ்ச பாரு, அப்புறம் படிப்பு நிறுத்திட்டு சுத்தமா வீட்டுல உட்கார வச்சிருவாரு. புத்தி போகுது பாரு உனக்கு.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்
2: ஒலியில் உல்லாசம். தொடர்ந்து இணைந்திருங்க ஒலி.

0: அலைகடல திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல்
1: வணக்கம்.
2: எங்க பாட்டையும் கேட்கலாம்,
3: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
4: ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோம்.
2: மனசுல உள்ளதை எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
3: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
5: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
2: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
3: ரஃபி
2: நவீன் வழங்கும்
6: இரவினில்லாட்டம் இடையில்லா கொண்டாட்டம். இரவினில்லாட்டம் இடையில்லா கொண்டாட்டம்.
2: பறக்காம கேளுங்க, இது ஒரு சிறப்பான வார இறுதி.
7: ஒலியில் உல்லாசம் நிகழ்ச்சியில் காட்சியும் கானமும் அங்கத்துல இணைஞ்சிருக்கும் நேர்களை இனித்தே நான் உங்களுக்காக நிகழ்ச்சியை படிச்சிட்டு இருக்கேன். நடிகர் தனுஷ் நடித்த திரைப்படங்களில் அடுத்ததாக எந்த காட்சியும் கானமும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்வதற்கு முன்பாக இந்த பாடல் பகுதியை லீசா கேளுங்களேன். இந்த பாடல் கேட்டு ரொம்ப நாளாச்சு இல்லையா? அது ஒரு கனாக்காலம் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தாங்க இது. இந்த திரைப்படத்துல பிரியாமணி தனுஷ் முக்கிய வேடங்கள்ல நடித்திருந்தாங்க. இந்த திரைப்படத்தை எழுதி இயக்கியவர் பாலு மகேந்திரா என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த திரைப்படத்தின் கதை எப்படி இருக்குன்னா, சின்ன வயசுல இருந்து பிரியாமணியும் தனுஷும் நல்ல நண்பர்கள். இடையில அவங்களுக்கு கொஞ்சம் அந்த தொடர்பு விட்டு போகும். ஆனா மீண்டும் அவங்க வளர்ந்த பிறகு மீண்டும் இணைவாங்க. அது எப்படின்னா, தனுஷ் நல்ல வசதி நிறைந்த ஒரு குடும்பத்துல பிறந்த வாலிபனா இருப்பாரு. ஆனா பிரியாமணி அதற்கு எதிர்மாறாக வசதி குறைந்த ஒரு குடும்பத்துல பிறந்த ஒரு பெண்ணாக இருப்பாங்க. தனுஷுடைய வீட்டுக்கு பிரியாமணியோட அம்மா பணிப்பெண்ணாக அவங்க போவாங்க அந்த வீட்டுக்கு வேலைக்கு. ஒரு கட்டத்துல பிரியாமணியோட அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாம போகும். அந்த நேரத்துல அவங்களுக்கு பதிலா மகளை அனுப்புவாங்க. பிரியாமணி தனுஷோட வீட்டுக்கு சென்ற பிறகுதான் அவங்களுக்கே தெரிய வரும், ஆஹா சின்ன வயசுல நம்ம கூட பழகின நண்பர் தானே இவரு அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன வயசுல அவங்க ரெண்டு பேரும் எப்படி பழகினாங்க அந்த நினைவுகள் எல்லாத்தையும் அவங்க பகிர்ந்து கொள்ளும் போது தனுஷே ரொம்ப ஆச்சரியப்படுவாரு. இத்தனை வருஷம் கழிச்சு இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லும் போது தனுஷ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மேல காதல் ஏற்படும். பிரியாமணிக்கு சின்ன வயசுல இருந்தே தனுஷ்னா ரொம்ப பிடிக்கும். அதனால ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா தனுஷோடைய வீட்டுல இதை ஒத்துக்க மாட்டாங்க. இறுதியில இவங்க ரெண்டு பேருமே எப்படி ஒன்னு சேர்றாங்க அப்படிங்கறதுதான் கதை. மக்களுடைய கருத்து என்னன்னா, கதையுடைய முதல் பாதி, அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இறுதி கட்டம் போகும்போதுதான் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்பட்ட மாதிரி இருந்தது. அதனால இந்த கதை நல்ல வரவேற்பு பெறல அப்படின்னு பல பேர் சொல்லிருந்தாங்க. இருந்த போதிலும் பிரியாமணி தனுஷ் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துல இடம்பெற்ற அந்த நாள் ஞாபகம், அந்த பாடலை நம்மளால மறக்க முடியுமா?
8: சின்ன, நீ காலேஜ் முடிச்சிட்டியா?
9: ஒரு வருஷம் ஆச்சு, இப்ப வேலை தேடிட்டு இருக்கேன்.
8: இல்ல முன்னால நீ என்னவா வரப்போறனு யாராவது கேட்டா என்ஜின் டிரைவரா வரப்போறன்னு சொல்லுவியே, இப்ப கூட அந்த வேலைக்கு தான் ட்ரை பண்ணிட்டு
9: இருக்கியா? எனக்கே மறந்து போச்சு. ஏ நீ எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சிருக்கப்பா.
8: நீ ஸ்வீட் சாப்பிடுறப்ப காக்கா கடி கடிச்சு எனக்கு கொடுக்கறது, என் விரல பிளேடு வெட்டினப்போ பதறி போய் எனக்கு பேண்டேட் போட்டு விட்டது, ஏ ஒரு வாட்டி மாடிப்படியில இருந்து என்ன தள்ளி விட்டியே மண்டை ஒடிஞ்சு ரத்தம் வேற வந்தது, அது எனக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்தது, அப்புறம் எங்க அப்பா செத்ததுக்கு நான் அழுதுட்டு இருந்தப்போ என் கைய புடிச்சிட்டு என் பக்கத்திலேயே உட்கார்ந்து இருந்தது, இப்படி நிறைய.
9: நேத்து மாதிரி இருக்குல்ல?
8: ஐயோ
9: என்ன கொதிக்கிற பாத்திரத்தை போய் அப்படியே தூக்குவியா நீ? என்ன பொண்ணு நீ, குறைஞ்சிருக்கா? இதுக்கு ஒரு நல்ல மருந்து இருக்கு, உடனே சரியாயிடும், போட்டு
8: விட்டா.
9: இப்ப பார்
8: என்ன டிஃபன் பண்ணட்டும்?
9: இட்லி

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 ஸ்ரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: இதோ வந்துட்டோம்.

0: அப்படி பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை.
0: இப்படிலாம் இல்லாம உங்களால நல்ல பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா?
2: இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள்,
0: உங்க மனம் கவர்ந்த பாடல்கள் காத்திருக்குங்க.
3: டீ கடைக்கு போமா?
2: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை
0: உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
3: எக்ஸாக்ட்லி.
0: கேட்க தவறாதீங்க.
4: தொந்தரவு இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராங் டீ சுகர் தூக்கல.
0: இல்லைங்க.

0: வேலின் மொழிகள் உனையே
1: காட்சியும் காணவும் அங்கத்தில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இன்று நம்ம நடிகர் தனுஷ் நடித்து வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து காட்சிகளையும் கானங்களையும் கேட்டுட்டு இருக்கோம். சற்று முன்பாக துள்ளுதோ இளமை படத்திற்கான காட்சியும் கானத்தையும் நாம கேட்டோம். துள்ளுதோ இளமை படத்தின் வெற்றியை தொடர்ந்து இயக்குனர் செல்வராகவனும் தனுஷும் இணைந்த அடுத்த படம்

0: ஆமாங்க, காதல் கொண்டேன் திரைப்படத்தை பத்தி தான் நாம இப்ப பேச போறோம். தனுஷ் அதுல அவ்வளவு அருமையா நடிச்சிருப்பாரு. நடிகர் தனுஷ் காதல் கொண்டேன் படப்பிடிப்புக்கு சென்ற போது அங்கிருந்த தொழில்நுட்ப குழுவினர்கள் அவரை பார்த்து கேலி செய்வாங்களாம். ஏன்னா அப்ப வந்து அவரு உடல் அளவுல கொஞ்சம் மெலிந்து இருப்பாரு, அதனால அவரை பார்த்து எல்லாரும் கேலி செஞ்சு சிரிப்பாங்க. அதன் பிறகு இவர்கிட்ட இந்த படத்தின் கதாநாயகன் யாருன்னு கேட்டாலும் அவரு அவர்தான் சொல்ல மாட்டாரு, வேற யாராவது கையை கட்டிடுவாரு. இதனால பல முறை இந்த படப்பிடிப்பின் போது அந்த அவமானம் தாங்க முடியாம இவர் தன்னுடைய வாகனத்துக்கு சென்று ஓனு அழுவாரு. இதனால நடிகர் தனுஷ் மனம் தளர்ந்து அவர் நடிப்பே வேணாம்னு சொல்லிட்டு இதெல்லாம் கைவிட்டுட்டு போயிருந்தார்னா தமிழ் திரையுலகிற்கு இப்படி ஒரு நல்ல நடிகர் கிடைத்திருக்காது.
1: It's okay. Start from the beginning.
2: இல்ல சார், நான் காலேஜ் விட்டே போறேன். எனக்கு டிசி கொடுத்துருங்க.

0: ப்ளீஸ் திவ்யா,
1: நோ சான்ஸ்.
0: நீ நீ விளையாடு தானே சொல்ற?
1: சத்தியமா நீ கலந்துக்கற?
0: என்னால முடியாது.
2: டேய், அவ சொல்றத கேளுடா.
0: திவ்யா, என்ன ஏன் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிற?
1: டேய், இதுல என்னடா அசிங்கம்? கிளாஸ்ல உன்னை எப்படி எல்லாம் அவமானப்படுத்தினாங்க? உன் பக்கத்துல யாருமே உட்கார்றது இல்ல, பேசுறது இல்ல. உன்னை பார்த்தாலே கமெண்ட்ஸ். ஏ, என் ஃப்ரெண்ட்ஸ் வேதாவே தியேட்டர்ல உன்னை பத்தி தப்பா நினைக்கல? அவங்க எல்லாரும் ஒரு செகண்ட் அப்படியே கொஞ்சம் ஸ்டைல சிரி. அந்த சிரிப்புல ஆடியன்ஸ் எல்லாம் கரைஞ்சு போயிடணும். ஐயோ, இப்படி எல்லாம் சிரிச்சேன்னு வச்சுக்க, ஆடியன்ஸ் எல்லாம் உன்னை பார்த்து பயந்து ஓடி போயிடுவாங்க. அழகா மெதுவா வாய திறந்து
3: ஏண்டா
1: எல்லா பழியும் காட்டுற? என்ன பாரு, ஹாப்பி பர்த்டே வினோத்.
4: உன்னை

நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், இத நாளைக்கு செமினார்க்கு போட்டுக்கோ. வினோத், இத பாத்தியா, பர்த்டே கேண்டில். இதுக்கு முன்னாடி நின்னு நீ எதை விஷ் பண்ணாலும் அது கண்டிப்பா நடக்கும்.

0: இன்று தொடங்குது சிங்கப்பூர்ல தமிழ் இளையர் விழா. இது ஆங்கிலத்துல தமிழ் யூத் ஃபெஸ்டிவல் அப்படின்னு அழைக்கிறாங்க. சிங்கப்பூர்ல தமிழர்கள், குறிப்பா இளையர்கள், நல்லா தமிழ்ல உரையாடணும், அதற்கான தளத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதோட அவங்க தமிழ்ல உரையாடுற அதே நேரத்தில் தன்னம்பிக்கையா வாழ்க்கையில சிறப்பா செய்யணும் போன்ற முக்கியமான கூறுகளை மாணவர்களிடையில கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வளர்த்தமிழ் இயக்கம் இந்த விழாவை வெற்றிகரமா நடத்திட்டு வராங்க. இப்போ இந்த விழாவை பொறுத்தவரை இன்று தொடங்கி செப்டம்பர் 13 தேதி வரைக்கும் உங்களுக்காக தீவு முழுவதும் 11 நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. 11 பங்காளிகள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலா இளையர்களுக்கு சுவாரஸ்யமான நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்து வச்சிருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு சொன்னா சந்தோஷம், இல்ல தெரியல சரியா புரியல அப்படின்றீங்களா, தெரிஞ்சுக்க வேண்டியது நம்முடைய கடமை தானே. நீங்கள் என்ன செய்யலாம், வளர்த்தமிழ் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய இணையப்பக்கத்துக்கு சென்று எந்தெந்த நிகழ்ச்சி எப்பப்போ நடக்குது அப்படிங்கிற தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். உதாரணத்திற்கு டீ பொறி பறக்கும் அப்படின்னு ஒரு சிறப்பு பட்டிமன்றம் நடக்க போகுது. இதில் இளையர்கள் அவங்களுடைய வாதத்தை வைக்க போகிறாங்க. இந்த நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 13 தேதி நடைபெறும். அதே நாளில் இன்னொரு நிகழ்ச்சியும் நடைபெறுது உமல்புறவர் தமிழ் மொழி நிலையத்தில், குறிப்பா அது கதை திருவிழா அப்படின்னு அழைக்கப்படுது. இப்படி ஒவ்வொரு வயதினருக்கும், குறிப்பா இளையர்களே, இளம் இளையர்கள் இருப்பாங்க, பதின்ம வயதினர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்த இளையர்களும் இருப்பாங்க, எல்லாருக்கும் தமிழ் சார்ந்த பல நடவடிக்கைகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே பார்த்து பார்த்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. நீங்க தாங்க போகணும், குறிப்பா பெற்றோர் வீட்டில் பசங்க சும்மா இருக்காங்கன்னு சொன்னா அவங்ககிட்ட சொல்லுங்க, போய் பாருப்பா, இந்த நிகழ்ச்சி வாயிலா நீ பல தகவல்களை கத்துக்கிற அதே நேரத்தில் பல புது நண்பர்களையும் சந்திக்கலாம், அதுக்கான வாய்ப்பும் இது அமையலால. நான் சொன்னது போல தமிழ் இளையர் விழா 2026 இன்று தொடங்கி செப்டம்பர் 13 தேதி வரைக்கும் நடக்க போகுது. மேல் விவரங்களுக்கு நீங்க போகலாம் வளர்த்தமிழ் அவங்களுடைய இணைய பக்கத்துக்கு. சரியா,
1: இப்போது நீங்கள் கேட்க விருப்பது ஒலியின் சிறந்த 10 பாடல்களின் தொகுப்பு.

0: சகித்தால் என்ன,
1: உங்க விருப்ப பாடல்களோ இடம்பெறும். அதனால எங்களோட தொடர்ந்து இணைந்திருங்க.
2: நீங்க உணவுன்னு வரும்போது, சாப்பாடுன்னு சொல்லும் போது எவ்வளவு தூரம் போவீங்க? எங்கிருந்து எங்க வரைக்கும் போய் இந்த சாப்பாடை சாப்பிட்டே ஆகணும், ஒரு பொடி பிடிச்சே ஆகணும் அப்படின்னு செயல்படுவீங்கன்னு கேட்டிருந்தேன். உங்களை பலர் கருத்து சொல்லியிருக்கீங்க. அவங்கள ஒருத்தர் தான் திருமயம் செந்தில். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழே எழுதி அனுப்பியிருக்காரு. காலை வணக்கம் ரவிஜி, நான் துவாசிலிருந்து லிட்டில் இந்தியா செல்வேன் பிரியாணி சாப்பிடுவதற்காக அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி நீங்களும் செயல்படலாம். உங்களுடைய சுவாரஸ்யமான அனுபவங்களை பற்றி என்கிட்ட சொல்லுங்க. சமீபத்தில் சிங்கப்பூரில் நடந்த ரொம்ப வினோதமான ஒரு சம்பவம், இதை கேட்டீங்க நீங்கள் அசந்து போயிடுவீங்க. நான் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் வானொலி பக்கமாகவே இருங்க, சரியா?
3: பக்கத்து கிளாஸ் தான்
4: மஜா பண்ணிட்டான்பா.
3: அப்படியா?
4: டேய் உண்மையிலேயே மடா,

0: என்ன மச்சான், பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க.
1: ஏய், நம்ம பிரவீன் பையன் கமிட் ஆயிட்டான்டா.
0: இவனுக்கு பொண்ணா? சும்மாவே ரொம்ப ஆடுவான். எப்படிடா?

0: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: ஃபைட்லாம் இல்லங்க, ஆனா நல்ல கேள்விகள் இருக்கு.
1: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
4: கல்லுல ஊத்தும் போது சுவைன்னு கேக்குங்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
3: என்னது சுவைன்னு கேக்குமா?
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும்.

0: நான் கேட்டிருந்தேன் உணவுன்னு வந்துருச்சுன்னா சாப்பாடுன்னு சொன்னா நீங்க எவ்வளவு தூரம் போய் சாப்பிடுவீங்க, எப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நான் கேட்டப்ப நம்ம கௌரி சங்கர் சுவாரஸ்யமான அனுபவத்தை பகிர்ந்துகிட்டாரு. என்ன சொல்றாருன்னு கேட்போமா? இப்போ
1: நான் வந்து இந்தியாவில் இருக்கும்போது ஒரு ஹைவேல வந்து ஒரு டெல்லி தாபான்னு ஒரு கடை இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக ஹைவேல லாரி டிரைவர்ஸ்க்காக வச்சுருந்தாங்க. அங்கே நல்லா இருக்குங்கிறதுக்காக வந்து அது ஆல்மோஸ்ட்டாக வந்து ஒரு என் வீட்டிலேருந்து அப்போ ஒரு 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். அப்போ நாங்கள் சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து பைக்கில் அங்கே போய் சாப்பிட்டு வருவோம். ஐ திங்க் ஃபார் மை எக்ஸ்பீரியன்ஸ் 60+60 120 கிலோமீட்டர்ஸ் வாஸ் த லாங்கஸ்ட் ஐ வென்ட் ஃபார் ஃபுட்.
0: எப்பா 120 கிலோமீட்டர் நீங்கள் பயணம் செஞ்சுருக்கீங்கன்னா அந்த அளவுக்கு உணவு வாயை ஊற வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுல சந்தேகமே எனக்கு இல்லை. அடுத்ததா நம்ம நம்பி அப்படிங்கிற நேர், அவர் என்ன சொல்கிறாருன்னா ஜேபிக்கு போய் பிரியாணி சாப்பிடுவாரா அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிவிச்சிருக்காரு. லீலா என்ன சொல்கிறாங்க, நான் ஜூரோங்கில் குடியிருக்கேன் தம்பி, ஆனால் எனக்கு மீ சோத்தோ சாப்பிடணும்னு சொன்னால் ரொம்ப பிடித்தது, சாங்கி வில்லேஜ்க்கு வரைக்கும் போய் சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. பேர் லீலான்னு போட்டிருக்குது, ஆனால் பாலா ஜூரோங்னு கடைசியில் தெரிவிச்சிருக்கீங்க. எப்படியோ லீலாவாக இருந்தால் என்ன பாலாவாக இருந்தால் என்ன, மீ சோத்தோன்னு வந்துருச்சுன்னா சாங்கி வில்லேஜ்க்கு போகிறதுல அவங்க குறியாக இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. மிக்க நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. தொடர்ந்து எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் சுவாரஸ்யமான அனுபவங்களே உங்களை சில சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கு இடையில் நான் சமீபத்தில் சிங்கப்பூரில் நடந்த ஒரு ரொம்ப வினோதமான அனுபவம், அதே நேரத்தில் நம்மளை சிந்திக்க வைக்கிற ஒரு சம்பவம் அப்படி கூட சொல்லலாம். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். நீங்கள் இணைந்திருங்க என்னோட. இது ஓலை 968.

நீங்க என்ன சம்பந்தமே நம்ம பேசிட்டு

0: இந்த வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
1: நரச்சனத்தை மூடி மயக்குதையாள, அதில் ஒரு ஊஞ்சல் கட்டி குறுக்க மறுக்க ஆட.
0: ஒலி 9:8
2: உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும், கேட்டாலே பரவசம்.
3: நான் ராஜி உங்க எல்லாத்தையும் கேட்டிருந்தேன், உணவு தந்துருச்சுன்னா சாப்பாடு வந்துருச்சுன்னா நீங்க எவ்வளவு தூரம் போவீங்க, வந்த உங்க அனுபவத்தை சொல்லுங்க அப்படின்னு. அந்த வரிசையில அடுத்ததா அவங்களுடைய அனுபவத்தை மாலத்தை சொல்லியிருக்காங்க. இவங்க ஜேபியில இருக்கிற குறிப்பிட்ட ஒரு KFC உணவகத்துக்கு போவாங்களா, ஏன்னா அது கடல் பக்கத்துல இருக்கு, அங்க போய் கடலை பார்த்துக்கிட்டே கோழியை சாப்பிடும் போது கிடைக்கிற சுகம் இருக்கே அப்படின்னு அவங்க சொல்றது எனக்கும் புரியுது. இந்த KFCக்கு நானும் போயிருக்கேன், உங்களை பல போயிருப்பீங்க நம்புறேன். இது வந்து அந்த ஜாலான் இப்ராஹிம் சுல்தான் இருக்கு இல்லையா, அந்த பக்கமாக இருக்கிற KFC. அது அப்படியே ஒரு நடுக்கடலில் இருக்கிற மாதிரி இருக்குங்க. எதுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை பார்க்குற மாதிரி அந்த கடல் வந்து அமைஞ்சிருக்கோம் இல்லையா, அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இடம் தான், சந்தேகமே கிடையாது அதில். அதுக்கப்புறம் அலன்ஜி, இவர் வருஷத்துக்கு 2-3 முறையாவது பினாங்கிற்கு போயிடுவாரா, காரணம் பினாங்கில் இருக்கிற நாசி கண்டார், குறிப்பாக பினாங் சாலை ஜார்ஜ் டவுனில் இருக்கிற அந்த கடையில் போய் நாசி கண்டார், அங்கே ஒரு புடி பிடிச்சாதான் தம்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மலேசியாவிலே சிறந்த நாசி கண்டார் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. ரொம்ப நன்றி அலன்ஜி, உங்க பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அவர் சொல்லியிருக்காரு, முகமது காசிம் சொல்றாரு, நான் கொஞ்சம் வித்தியாசமானவன் தம்பி எப்படின்னு சொல்கிறேன். அவரு இந்த மாதிரி உணவெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த உணவு குறிப்பை போய் எடுத்துக்கிட்டு அவர் வீட்டிலே செஞ்சு சாப்பிடுவாரா, குறிப்பாக இன்னும் ஆரோக்கியமான முறையில் செய்து சாப்பிடுவார் அப்படின்னு கசீம் சொல்லியிருக்காரு. அவருக்கு கைத்தட்டலனா எப்படி, நீங்கள் ரொம்ப தூரம் போகாமல் இருந்தாலும் உங்கள் ஆரோக்கியத்துக்காக ரொம்ப தூரம் போகிறீங்க அப்படின்னு நினைக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. சரளா சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு உணவகம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. சிங்கப்பூரில் பல மணி நேரம் காத்திருந்து நான் சாப்பிடுவேன், வெயிலோ மழையோ அதை பற்றிலாம் நான் கவலைப்பட்டதே கிடையாது. இந்த உணவகத்தில் அவங்களுக்கு இந்த லேம் ஷேங் பிரியாணி, அதுக்கப்புறம் சமோசா இருக்குல்ல பா, சும்மா அப்படி இருக்குங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கும் வாயூர்து தான். சரி சரி சரி, வேலை முடிஞ்சோடனே நானும் போயிட்டு இன்னைக்கு வார இறுதியாக இருக்கனால கொஞ்சம் இந்த சீட் மீல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பிட்றேன்.

மட்டுமில்ல இந்த ஊருக்கு மட்டுமில்ல இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

இப்ப நான் எதனால இந்த கையில எடுத்தேன், இந்த தலைப்பை உங்ககிட்ட கொடுத்தேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். சமீபத்துல சிங்கப்பூர்ல ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஒரு காணொலி வாயிலா இதை நான் பார்த்திருந்தேன். அதாவது சீனாவை சேர்ந்த உணவு விநியோகிப்பாளர், டெலிவரி மேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவரு சிங்கப்பூர்ல அவருடைய சீருடையை போட்டுட்டு ஒரு கடையில் நின்னாரு. என்னது இது, வித்தியாசமான சீருடையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அணுகி கேட்டப்ப தெரிஞ்சிருக்கா என்னன்னா, சீனாவிலிருந்து 455 வெள்ளி செலவு செய்து விமானத்தை எடுத்து வந்து இங்கே அவர் கரிப்பாஃபை பெற்றுக்கொண்டாரு. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். என்ன ஆச்சுன்னா, சீனாவில் ஒருத்தர் சிங்கப்பூரில் இருக்கிற கடையில் கரிப்பாஃப் வாங்கியிருக்காங்க. அதனால் சீனாவில் இருக்கிற உணவு விநியோகிப்பாளர் கிட்டத்தட்ட 455 வெள்ளி சிங்கப்பூர் காசு செலவு செய்து விமானம் ஏறி வந்து இங்கே இருக்கிற கடையில் அந்த கரிப்பாஃபை பெற்றுக்கொண்டாங்க. எனக்கு புரியலை, சீனாவில் கிடைக்காத கரிப்பாஃபா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சரி, அவங்க தான் சீனாவிலேருந்து சிங்கப்பூரில் போய் வாங்கிட்டு வான்னு சொன்னால் இவரும் வருவாரான்னு நீங்கள் கேட்கலாம். இப்படி பல கேள்விகள் இருக்கிற இந்த கட்டத்தில் அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வினா, இவ்வளோ தூரம் ஃப்ளைட்டெல்லாம் எடுத்து வந்திருக்கீங்களே, உங்களுக்கு அதிக அளவில் காசு கொடுக்குறாங்களோ இந்த மாதிரி உணவு விநியோகிப்பு செய்கிறதுக்கு அப்படின்னு கேட்டப்ப, அதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. சரி, இவ்வளோ தூரம் வந்திருக்காரு, இந்த உணவுடைய விலை எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 13 வெள்ளி 50 காசு கரிப்பாஃப்காக 455 வெள்ளி விமானத்தை எடுத்து வந்து அவர் மறுபடியும் சீனாவுக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு ஆள்கிட்ட இந்த கரிப்பாஃபை கொடுத்துருக்காரு. எனக்கு இதை வந்து எப்படி பார்க்கறதுலே தெரியலை. இப்போ அவங்க அங்கேருந்து விடுப்புக்காக இங்கே வந்து சாப்பிட்டா அது வேற, அல்லது இவர் அந்த மாதிரி அவருக்காக செஞ்சுருந்தா வேற. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு ஆள் இங்கே இருக்கிற கடையில் கரிப்பாஃபை வாங்குறாங்க, அங்கேருந்து ஒரு ஆள் இங்கே வந்து அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அங்கே போய் கொடுக்குறாங்க. உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு ஒரு கட்டம் யோசிக்க தோணுது.

0: 80களின் அதிசய உலகம்.
1: ஒரு பாட்டு காதல் பூத்தது அதை கேட்டு
0: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
2: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
0: கேட்டாலே பரவசம்.
3: ஒலி 9:06 சாட்டர்டே சிங்க குட்டி இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கோம்.
4: ரவிஜி
3: ஹிஸ் கில். சரி,
4: அடுத்த சங்கம் வந்து குட்டி ஸ்டோரி. ஒரு சியோலுக்கு ஏத்த மாதிரி ஒரு கதை சொல்லுவேன்.
3: ஓகே, அந்த செய்யுளுக்கு ஏத்த மாதிரி ஒரு கதை. சொல்லுங்க கதையை.
4: இந்த கதை வந்து நெஞ்சமா என்னோட நிஜமான கதை எனக்கிட்ட நடந்துச்சு. நான் பள்ளியில 3 வகுப்பு படிக்க பார்த்த நான் வந்து ஒரு சட்டம் பிள்ளை ஆயிட்டேன், அதாவது ஒரு ப்ரீஃபெக்ட். நான் என்னோட சட்டம் பிள்ளை ஒரு பொறுப்புகள்லாம் நல்லா தான் செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து 5 வகுப்புல வந்து என்னை வந்து ஒரு தலைமை சட்டம் பிள்ளையா என்னை வந்து ஒரு நேர்முக தேர்வுக்கு கூப்பிட்டாங்க.
3: சரி,
4: அந்த நேர்முக தேர்வில் நான் கண்டிப்பாக ஒரு தலைமை சட்டம் பிள்ளை ஆவேன்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து மேடையில் வந்து நான் தான் நான் சொல்வேன், நம்மளுடைய உறுதிமொழியாக நான் தான் சொல்வேன்.
3: ஸோ
4: எனக்கு கண்டிப்பாக வரும்ட்டு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. நான் அந்த நேர்முக தேர்வுக்கு சென்று ஆசிரியர் வந்து முடிவு சொல்லும் போது எனக்கு கிடைக்கல. அந்த தருணத்தில் வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் சோகமாகவும் இருந்துச்சு. ஆனாலும் அதை வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து நான் வந்து வேறு இடங்களை வந்து முன்னேறி நான் நிறையா போட்டிகளாக சென்றேன். பேச்சு போட்டிகளுக்கு, கணக்கு போட்டிகளுக்கு நான் நிறையா போட்டிகளை சென்றேன்.
3: சரி,
4: அங்கே சென்று வந்து எனக்கு நிறையா பரிசுகளும் கிடச்சிச்சு. ஸோ இந்த கதையிலிருந்து நம்மளை என்ன செயல் சொல்லனா, முயற்சி திருவினை ஆக்கும்.
3: இதுதான் அந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கிற செய்யுள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நீங்க விடாமுயற்சியோட செயல்பட்டீங்க. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு தான் கிடைக்காது அப்படின்னு தூண்டு போயிடுவாங்க. அப்படி தூண்டு போறோம்னு நினைக்கிற மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்வீங்க?
4: இப்படி நினைக்கிற மாணவர்களுக்கு நான் என்ன சொல்வேன்னா, விடாமுயற்சியோடு செஞ்சால் தான் நீங்கள் வந்து வாழ்க்கையில முன்னேற முடியும். நீங்கள் வந்து ஒரு சோகமாக ஒரு விஷயம் நடந்துச்சு நினச்சிட்டு நீங்கள் விடாமுயற்சியோடு மற்ற வேலைகள்லாம் செய்ய முன்னேறி செய்யலைன்னா வாழ்க்கையில் வந்து நீங்கள் அந்த நிலைமையிலேயே இருப்பீங்க.
3: பாருங்க, பிரமாதமாக பேசுகிற நம்ம குட்டி பையன் ஹிஸ்கில், அவரை நீங்கள் பார்க்கணும், வாழ்த்துக்களை வாரி வழங்கணும்னு சொன்னால் டிக்டாக் லைஃப்க்கு வரணும். உங்களை பலர் ஏற்கனவே அங்கே இருக்கீங்க, கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்கீங்க. என்னென்ன சொல்கிறேன்னு
4: தெரிஞ்சுப்போமா?
3: இப்போ நம்ம ஷீலா ராஜ் சொல்லியிருக்காங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கு, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு.
4: நன்றி.
3: பிளேஃபுல் அப்படின்னு போட்டிருக்குது. அவரும் வந்து சார்மிங் பாய் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லியிருக்காரு, க்யூட் அப்படின்னு வந்திருக்குது. இதுக்கெல்லாம் நடுவில் எனக்கு ஸ்டேன் அப்படிங்கிற நேர் இருக்கார் இல்லையா, அவர் சொன்னதாக ரொம்ப பிடிச்சிருக்குது. அவர் நீங்கள் பார்க்குறதுக்கு என் தம்பி மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காரு.
4: ஆமாம், ரெண்டு மூஞ்சி கண்ணாடி போட்டு
3: நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயோ ஒரு 20-25 வயசு வித்தியாசம் இருக்குதுங்கிறத கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம
4: நீங்களும் தான் யங்கா இருக்கீங்க பார்க்க.
3: ஆனால் உண்மையிலே தம்பி, உங்களுக்கு இப்போ என்ன வயசு? 12?
4: 12 வயசு.
3: அண்ணனுக்கு என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க?
4: அண்ணனுக்கு ஒரு 28.
3: அப்படியே நினச்சிக்கோங்க, அதை அப்படியே மனசில் பதிச்சு வச்சுக்கோங்க, எந்த வித மாற்றமும் வேண்டாம் அதில். ஓகேயா? தொடர்ந்து உங்களுக்காக சத்திர சிங்கக்குட்டி நிகழ்ச்சியை வழங்கிட்டு இருக்கோம். ஹிஸ்கில்
4: ரவிஜி.

0: வீட்டில் தாத்தா சாய்வு நாக்காளிக்கு பின்னால் நின்றுகிட்டு இருக்கிறாரு. தாத்தா ஏன் சாய்வு நாக்காளிக்கு பின்னால் நின்றுகிட்டு இருக்கிறாரு? கொஞ்சம் கேமராவுக்கு கீழே பார்க்கும்போது பாட்டி வரவேற்பு அறையில் ரத்த வெள்ளத்தில் கிடந்தாங்க. பேரனுக்கு என்ன செய்யணும்னே தெரியலை. இந்த மாதிரி ஒரு காட்சியை சிசிடிவியில் அவர் பார்ப்பாருன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. பாட்டி ரத்த வெள்ளத்தில் மிதந்துக்கிட்டு கிடக்கிறாங்க. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறாரு. உடனே ஆம்புலன்ஸுக்கு அழைக்கிறாரு. நடந்ததை சொல்கிறார் அவங்கக்கிட்ட. இந்த மாதிரி வீட்டில் என் பாட்டி வந்து ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாங்க.
1: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீல் லிசனுக்கு
2: செல்லுங்கள்.
3: பாடிக்கலாம்
2: இறுதியை கொண்டாடுங்க.

0: பிறந்த நாளோட நீங்க தொடங்குனீங்க உங்க வாரத்தை.
1: ஆமா, என் வாரத்தை பிறந்த நாளோட தொடங்கினேன். அன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் நிறைய பரிசுகள் தந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு வந்து ரூபிஸ் கியூப் தந்தாங்க. நான் பேசிக்லி ஒரு ரூபிஸ் கியூப் பைத்தியம் ஆயிட்டேன். அம்மா ஒரு ரூபிஸ் கியூப் தந்தாங்க, என் நண்பர்களும் ஒரு ரூபிஸ் கியூப் தந்தாங்க. எனக்கு இன்னொரு நண்பன் வந்து ரொம்ப யோசனையோடு எனக்கு ஒரு பரிசு தந்தான்.
0: என்ன பரிசு? எந்த பரிசு அது?
1: அவனுக்கு வந்து எனக்கு 30 வெள்ளி தந்தான்.
0: ஆனா 30 வெள்ளியா?
1: ஆமா.
0: இருங்க, 50 வெள்ளி கேள்விப்பட்டிருக்கேன், 100 வெள்ளி கேள்விப்பட்டிருக்கேன். ரவுண்டா கொடுப்பாங்க, அதனால 30 வெள்ளி.
1: ஒரு அதுக்கு மேல ஒரு காரணம் இருக்கு. அவனோட பிறந்த நாள் வந்து அக்டோபர்ல வருது. அவன் என்ன சொன்னானா, அந்த காசு வச்சு சேமித்து அவனுக்காக ஒரு பரிசு வாங்க சொன்னான்.
0: முதலீடு?
1: ஆமா ஆமா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நான் பத்திரமா வைப்பேன்ட்டு.
0: இப்பவே பையன் வந்து நல்ல முதலீடு எல்லாம் செய்யறாரு. யார் அந்த நண்பர்? பக்கத்துல வச்சுக்கோங்க.
1: என் நம்ப வந்து பேர் வந்து ஜெய்கிரிஷ்.
0: ஜெய்கிரிஷா, நல்லா வருவ தம்பி, நீ நல்லா வருவ. சரி, அப்புறம் என்ன ஆச்சு இந்த வாரம் உங்களுக்கு? ஸ்கில்
1: அப்புறம் இந்த வாரம் வந்து வியாழன் கிழமை வந்து அந்த ஆசிரியர் தின கொண்டாட்டம் என் பள்ளியில, எல்லா பள்ளியிலையும் நடக்கும். நான் அந்த கொண்டாட்டத்தில் வந்து என் நண்பனோட வகுப்புக்கு சென்று படித்தேன். ஆசிரியருக்கு என்ன நன்றி சொல்லணும், ஆசிரியருக்கு ஏன் மதிக்கணும், அப்புறம் சில விளையாட்டுகள்லாம் நான் விளாடணும். அப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து நேற்று வந்து ஒரு ஸ்கூல் ஹாலிடேனா, அந்த ஆசிரியர் தினத்துக்கு கொண்டாட்டத்துக்கு ஒரு ஸ்கூல் ஹாலிடே,
0: விடுப்பு மாதிரி.
1: விடுப்பு மாதிரி. அப்புறம் இந்த சனிக்கிழமை நான் இப்போ உங்க பக்கத்துல உட்காந்து நான் இப்போ ரேடியோ கவுண்டில இருக்கேன்.
0: ஆமா, ரொம்ப பிரமாதமா இருக்குதுல்ல, இவ்வளவு சின்ன வயதுல நல்லா பேசுறீங்க, பாக்குறதுக்கே மகிழ்ச்சியா இருக்கு. சரி, ஆசிரியர் தினம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பிடித்த ஆசிரியர்கள் யாரு, என்ன காரணம் சொல்லுங்க?
1: ஆசிரியர் தினம் வந்து லைக் ஆசிரியருக்காக ஒரு கொண்டாட்டம். ஆசிரியர் நம்ம நல்லா கத்துக் கொடுக்குறாங்க, அதனால தான் அவங்களுக்கு ஒரு கொண்டாட்டம். அவங்க நன்றி ஆசிரியர் அப்படிலாம் சொல்றது. எனக்கு பிடிச்ச ஆசிரியர் வந்து என்னோட ஆங்கிலம் ஆசிரியர், என்னோட தமிழ் ஆசிரியம்.
0: பேர் என்ன உங்களுக்கு?
1: என் ஆங்கில ஆசிரியர் வந்து மேடம் ஃபஹானா, என் தமிழ் ஆசிரியர் வந்து மேடம் லலிதா.
0: ஏன் பிடிக்கும் அவங்கள?
1: அவங்க வந்து வகுப்பா அப்ப அவங்க வந்து ரொம்ப உற்சாகத்துடன் சந்தோஷமா நம்மள கத்து கொடுப்பாங்க. என்னோட ஆங்கில ஆசிரியர் வந்து நிறைய பரிசுகளும் தருவாங்க, நம்ம நல்லா செஞ்சா
0: பரிசு கொடுத்தா பிடிக்கும்.
1: பரிசு கொடுத்தா பிடிக்கும்ட்டு இல்ல, ஆனா நம்மளுக்கு வந்து லைக் நமக்கு நல்லா செஞ்சா ஒரு மோட்டிவேஷன் மாதிரி தருதா பரிசு தந்தா. அப்புறம் என்னோட தமிழ் ஆசிரியர் வந்து அவங்களோட வகுப்பு அப்போ நிறைய நிகழ்ச்சி நடக்கும், இந்த மாதிரி விளக்கி விளக்கி சொல்லுவாங்க இது எப்படி சொல் செய்யறது. அப்புறம் தேர்வோட நேரத்துக்கு வந்துச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க, நீ இப்படி ப்ரிப்பேர் பண்ணா இப்படி வந்துடும்ட்டு.
0: எல்லா
1: மாணவர்களுக்கும் அவங்க ஒரு தகுதியான ஒரு லைக் ஒரு பொறுப்பும் தருவாங்க, லைக் இப்படி செஞ்சா நீங்க இப்படி செய்யலான்ட்டு சொல்லுங்க.
0: பிரமாதம் பிரமாதம். சரி, உங்க ஆசிரியர்கள் பத்தி நீங்க சொல்ல சொல்ல போய்கிட்டே இருக்குது, அந்த அளவுக்கு அற்புதமான ஆசிரியர்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.

0: நிகழ்ச்சியில அப்படி என்ன இருக்கு?
1: மட்டன் சுக்கா
0: அது இல்லைங்க,
2: கொஞ்சம்
0: சாப்பாடு காணும். இந்த அங்க இருக்குது
2: அது மட்டுமா?
0: இன்று நாம சிவில் சர்வன் என்கிற ஆங்கில வார்த்தையின் தமிழாக்கம் கேட்டிருந்தோம்.
3: சிவில் சர்வன் தமிழ்ல அரச ஊழியர்.
0: இப்படி ஒவ்வொரு நாளும் எங்க நிகழ்ச்சியில புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சியை நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
0: ஹலீமா
2: நாகப்படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.

வெளியில போகணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை நம்ம எல்லாருக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு. ஆனா இப்ப காற்று தூய்மை கேட்டு குறியிட நாம கவனத்துல கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஹேஸா அதன் காரணத்தினால வெளியில போறது எப்படி திட்டமிட்டு தான் நீங்க செயல்படுறோம். குறிப்பா இப்போ இந்த PSI அளவு வந்து 100 கீழே இருந்ததுன்னா நீங்க வெளிப்புற நடவடிக்கைகளை பார்த்து மேற்கொள்ளலாம். அதுவே 100 மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வெளியில் போய் உடற்பயிற்சிகள் செய்கிறத ரொம்ப குறைச்சிக்கணும் அப்படின்றாங்க. அதுவே 200 மேலே PSI போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் வெளிப்புற உடற்பயிற்சி நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துங்க முற்றிலும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் 300 மேலே ஒருவேளை அது தாண்டிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் வெளியில் போகிறதையே குறைச்சிக்கணும் அப்படின்றாங்க. அதுவும் வயதானவர்கள், நோய்வாய்ப்படக்கூடியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், இப்படிப்பட்டவங்க அந்த PSI அளவு கூடிட்டே போகும்போது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அறிக்கையில் பார்த்து நடந்துக்குங்க. ஏன்னா வார இறுதியில் வெளியில் போகணுங்கிற ஆர்வம் நம்ம எல்லாருக்கும் இருக்குது, எனக்கு கூட இருக்குது. ஆனால் திடீர்னு நமக்கு உடல் நலம் இல்லாமல் போயிடுச்சுன்னா அது முழுவதும் நம்மளை பாதிக்கலாம். அதனால் பார்த்து செயல்படுங்க, சரியா?

ஒலி ஒன்பது ஆரியத்தில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தொண்ணூறுகளில் வெளிவந்த ஒரு சில பாடல்கள் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் இன்னும் ஒரு சில புதுமையான பாடல்கள்னா உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. அதற்கு முன்னாடி தமிழ் சார்ந்த ஒரு சில தகவல்களை பற்றி உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால ஒரு திருக்குறளை நம்ம அப்படியே பார்க்கலாம். திருக்குறள் 511. இந்த தனிப்பட்ட ஒரு திருக்குறள் என்ன சொல்லு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நன்மை எது தீமை எது என ஆராய்ந்து அறிந்து நற்செயலில் மட்டுமே நாட்டம் கொண்டவர்கள் எப்பணியினை ஆற்றிடவும் தகுதி பெற்றவர்கள் அப்படின்ற ஒரு திருக்குறள். குறள் 511. திருவள்ளுவர் அவர்கள் இதை எப்படி எழுதியிருக்காங்கன்னா, நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆழ படும். இந்த உலகத்துல நேயர்களே, கண்டிப்பா நம்மள சுத்தி நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். முக்கியமா சமுதாயத்துல நல்ல நண்பர்கள் கெட்ட நண்பர்கள் இது போன்ற நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா எது சரி எது தவறு என்று நமக்குன்னு ஒரு பகுத்தறிவு இருக்கணும். நமது நண்பன் தவறு செய்யறான் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம சென்று விட்டோம் அப்படின்னா நமது வாழ்க்கை நெறியான ஒரு முறையில செல்லாது. ஆனா நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அது நம்மளால எளிதில சொல்ல முடியாது. எல்லாரும் எல்லா நேரத்திலயும் நல்லது செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் முற்றிலும் உண்மை இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன். அப்படி இருக்கும் பொழுது முடிந்த அளவுக்கு நம்ம நன்மையே யோசிக்க வேண்டும். அவ்வாறு நல்ல சிந்தனைய நம்ம மனதில் கொண்டா நம்மளை பார்த்து பலரும் நல்ல சிந்தனைகளை அவங்களோட மனதுல ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு செயல்ல தீங்கு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சா அந்த இடத்துல இருந்து நம்ம விலகணும். அப்படி இல்லைன்னா நல்லதை எடுத்துரைக்கிற நிலைமையில நம்ம இருக்கணும். நேர்கள் தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்திருங்க. இது ஒலி 968 கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா வழங்கி கொண்டிருக்கிறேன். இது ஒலியின் லாசம்.

0: டீயா போடு.
1: டீயாலே போட்டுருவோம்.
2: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
3: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
4: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
5: நடக்கும்
4: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

ஒலி வென்பது ஆரியத்தில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நான் வந்து அண்மையில தமிழ் சார்ந்த ஒரு சில விஷயங்களை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, பெண்ணை வந்து தமிழ்ல, முக்கியமா தமிழ் இலக்கியத்துல, ஒரு பெண்ணை வர்ணிக்கணும் அப்படின்னா மிகவும் அழகாக வெவ்வேறு வார்த்தைகளை வைத்து வர்ணித்து இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெண் ஏதாவது ஒரு விஷயத்துல அதிகமாக விருப்பம் கொண்டானா அவளை நாங்க விருப்பமுடையவள் அப்படின்னு அழைப்போம் இல்லையா. வெய்யல் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கும் விருப்பமுடையவள் என்ற ஒரு அர்த்தம் இருக்குதான். அதாவது இந்த பெண்ணுக்கு அதிக அளவுல நிறைய விஷயங்களின் மேல் விருப்பம் இருக்குது, நாட்டம் இருக்குது. அவளை வெயில் அப்படின்னு தமிழ் இலக்கியத்துல அழைத்து இருக்காங்க. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு பெண்ணுடைய அழக வர்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக தமிழ் என்ற ஒரு மொழியை தான் எல்லாரும் நாடணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். மிகவும் ஒரு அழகான மொழி. அந்த ஒரு மொழியை நான் தினமும் பேசுறேன் அப்படின்னு சொல்வதற்கே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்களும் பெருமைப்படுவீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ந்து உங்களுக்காக ஒரு சில பாடல்கள் வரவிருக்கின்றன. இது ஒலியின் உல்லாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
1: நடக்கும்
0: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலி.

0: புதியதொரு பாகம் என்ன நடந்தது? அவ்வளவுதான், டன்னுக்கு கோபம் வந்தது. அந்த வாகனத்தை மீண்டும் முந்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் தனது காரின் வேகத்தை மணிக்கு குறைந்தது 122 கிலோமீட்டர் வரை அதிகரித்தார். பிடக் ரசுவா சாலையில் வாகனங்களுக்கு இடையே மாறி மாறி வேகமாக சென்றார். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீதும் மோத போனார். அதன் பிறகு என்ன நடந்தது? மீ லிசன் செயலிக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவிடப்பட்ட அனைத்து குற்ற வழக்குகளையும் நீங்கள் அங்கே சென்று கேட்கலாம். மீடியா காப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
1: இனிய பழைய பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் மீடியா காப் ஒலி 968.

வெளிவென்பது ஆரியற்றில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. ஒரு பெண்ணை வர்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் மொழிய நாடிதான் நம்ம செல்லணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒரு பெண்ணை மிகவும் அழகாக நம்மளாலதான் வர்ணிக்க முடியும் அப்படின்றத நான் ஒரு பெருமையாவே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது வெயில் அப்படின்னா விருப்பமுடையவள் அப்படின்னு தமிழ் இலக்கியத்துல நம்ம அழைப்போம் ஒரு பெண்ணை. ரொம்ப ஒரு விஷயத்துல அதிகமான நாட்டம் கொண்டவள நம்ம வெயல் அப்படின்னு அழைப்போம். இதே வளையல் அணிந்த ஒரு பெண்ணை எப்படி அழைப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா தொடியோள் அப்படின்னு அழைப்போமா தமிழ்ல. மிகவும் அழகாக கை நிறைய வளையல்களை அணியும் ஒரு பெண்ணை தொடியோள் அப்படின்னு நம்ம அழைப்போம். இது போன்ற வார்த்தைகள் நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் கேட்டதே இல்லை. ஆனா இது அனைத்தும் மறைந்த சொற்களாக இருந்தாலும் கூட இன்றும் பல ஆய்வாளர்களால தேடி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சில சொற்கள்ல இந்த சொற்களும் இருக்கின்றன. அப்ப நீங்க யோசிச்சுக்கோங்க நேயர்களே, எவ்வளவு சொற்கள் இன்னும் தமிழ்ல அடங்கி இருக்குது இல்லையா? படித்ததுல எனக்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது ஒரு பெண்ணை எப்படின்னா வர்ணிக்கிறாங்க என்பதை. அதனால உங்ககிட்ட பகிர்ந்து கொண்ட தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்துருங்க. இது ஒலி 96.8 கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

what you eating. Ha ha ha ha ha ha ha ha ha!

அடுத்தபடி நுழைவுச் சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun T-Shirt வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை Fit and Fun 2026 Everybody Knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியாகாப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.

0: ஒலி 9.68 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டிருந்தேன். பல்கேரியா நாடு, இந்த நாட்டுல மக்கள் தொகை மற்றும் மக்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகுதான். இன்றைய காலகட்டத்துல இன்றைய வாழ்க்கை முறையில அதிக அளவுல இடம்பெயர்தல், அதாவது மைக்ரேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வாங்க, ஊரு விட்டு ஊரு போகிறது, நாடு விட்டு நாடு போறது, இவ்வாறு இருக்கும் பொழுது கிராமங்கள்ல மக்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருது. அவ்வாறு இருக்கும் பொழுது பல்கேரியா என்ற ஒரு நாட்டுல இருக்கிற மக்களின் எண்ணிக்கை மற்றும் மக்கள் தொகை குறைந்து கொண்டே வருது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பல்கேரியா நாட்டின் அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கைகளை செய்து கொண்டு வராங்க என்பதுதான் இதுல முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கணும். ஒரு நாட்டுல மக்கள் இல்ல அப்படின்னா அந்த நாடு முன்னேறாமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. ஏன்னா நிறைய வளம், அதாவது நிறைய ரிசோர்சஸ் இருந்தாலும் கூட மக்கள் வளம் இல்லாவிட்டால் அந்த நாடு முன்னேற்றத்தை அடையாது. அந்த வகையில ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எது அப்படின்னு சொன்னா அது சிங்கப்பூர் தான். ஏன்னா மேற்கத்திய கலாச்சாரம் சிங்கப்பூர்ல அதிக அளவுல இருக்குது. அதனால நிறைய நாட்டுல இருந்து சிங்கப்பூருக்கு பலரும் புலம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து வராங்க. அவ்வாறு இருக்கும் பொழுது சிங்கப்பூர்ல இருக்கிற மக்கள் வளம் அதிகரித்து கொண்டே வருது. ஆனா இதனால மற்ற நாடுகள்ல இருக்கிற மக்கள் தொகை குறைந்து கொண்டே வருது. இது ஒரு வளர்ந்து வரும் பிரச்சனையாக இருந்தாலும் கூட மக்கள் தொகையை அதிகரிப்பதற்கு பிறப்பு விகிதத்தை நம்ம அதிகரிக்கலாம். அதற்கான நடவடிக்கைகளை பல நாடுகள்ல இருக்கிற அரசாங்கம் செய்து கொண்டு வருது. தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்துருங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நான் பகிர்ந்து கொண்டு வரேன். இது ஒளி 9.68 கேட்டாலே பர்ற வசம்.
1: நீயே சொல்லு.

ஒலிவன்பது 6-8 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. அண்மையில நான் ஒரு செய்தியா படிச்சிருந்தேன், ரொம்ப வியப்பான ஒரு செய்தியா இருந்தது, உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு தோணுச்சு. நெருப்பு கோழி இருக்கலையா, அதாவது ஆஸ்திரிச் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம். இந்த நெருப்பு கோழியுடைய கண் அதோடைய மூளையை விட பெருசா இருக்குமா. நம்ம நான் பெற்றோர்கள் கிட்ட திட்டு வாங்கும் பொழுது பேச்சுவாக்குல சொல்லுவாங்க, உன்னோட மூளை என்ன உன்னோட கண்ணை விட சிறுசாவா இருக்குது அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே இந்த நெருப்பு கோழியுடைய மூளை அதோடைய கண்ணை விட சிறிதாக இருக்கிறது. இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நெருப்பு கோழியுடைய ஐலேஷஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம், கண்மையில இருக்கிற முடி அதனுடைய அளவும் மிகவும் நீட்டமா இருக்குமா, மிகவும் அதிக அளவுல இருக்கும். இதற்கு காரணம் அந்த நெருப்பு கோழியுடைய முட்டை கண்ணை பாதுகாப்பதற்காக அது அதிகமாக பெருசா இருக்கும். இந்த ஒரு தகவலை நான் ஆண்மையில படிச்ச நேயர்களை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு தோணுச்சு. அதனால பகிர்ந்து கொண்ட தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. இது போன்ற இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களை நான் பகிர்ந்து கொள்றேன். இது 96.8 கேட்டாலே பரவசம்.

0: வணக்கம் அங்கிள் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. எங்க இருக்கீங்க? இத்தனை நாள் எங்க இருந்தீங்க? சரி, உங்க பிள்ளைங்களா எப்படி இருக்காங்க பார்த்து? ரொம்ப நாள் ஆச்சு அவங்களையும். உங்களை பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கே. சரி, கவலைப்படாதீங்க, நான் தான் வந்துட்டேன்ல, உங்களுக்கு நான் உதவி செய்யறேன்.
1: வயதான நேரத்துல இப்படி ஒருத்தர் வந்து சொல்லும் போது உங்களுக்கு கேட்பதற்கு நன்றாக தான் இருக்கும். இந்த வலைப்பதிவை கேட்க இப்போதே மீ லிசன் பாட்காஸ்ட்டுக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்றச்செயல்களின் வலைப்பதிவு இப்போது உங்களுக்காக மீ லிசன் பாட்காஸ்ட்.

வணக்கம். காலை மணி 5 ஆகிவிட்டது. நேர்களே, மீரகாப் ஒலி 9:06 நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய சேவசியில் தொடக்கமாக கத்திரி கோபால்நாத் அவர்கள் வாசித்திருக்கும் சாக்ஸபோன் இசை ஒலியறவிருக்கின்றது. ஞான விநாயகனே, ராகம் கம்பீர நாட்டை, தாளம் ஆதி, கேட்டு மகிழுங்கள்.

அடுத்து சாக்ஸபோன் இசையில் ஜி ராமநாதன் அவர்கள் வாசித்திருக்கும் ஹிரண்மயீம், ராகம் லலிதா, தாளம் ரூபகம்.

பாமணம் தொகுப்பில் அடுத்து தமிழ் கீர்த்தனைகள் ஒலியறவிருக்கின்றன, கேட்டு மகிழுங்கள். பாமணம் தொகுப்பில் தொடக்கமாக ஒலிக்கின்றது சுதா ரகுநாதன் அவர்கள் பாடியிருக்கும் மயில் வாகனா, ராகம் மோகனம். மயில்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடகாப் ஒலி 968. பாமணம் தொகுப்பில் அடுத்து சுதா ரகுநாதன் அவர்கள் பாடியிருக்கும் மான் ராகத்தில் ராமனை பஜித்தாள்.

தொகுப்பில் இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீனகாப்பொலி 968 கேட்டாலே பரவசம்.

0: வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678889 அழைக்க வேண்டிய எண் 6691119
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg
2: மட்டுமில்ல இந்த ஊருக்கு மட்டுமில்ல இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

0: தீபு,
1: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
2: இது உங்க
3: ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது. நைஸ்
4: ட்ரை. வார இறுதி ஒலியில் உள்ள

0: கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: பாத்தீங்களா, ஓடி போயிட்டாங்க, நீங்க ஓடி போயிடுங்க, அப்படி ஒண்ணு பண்ணலாம்.
2: ஓடி போறவங்க கூட சுத்தி இங்கதான் வந்தாகணும்.
3: நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க சுத்தி இங்கதான் வருவீங்கன்னு.
4: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
3: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
4: மனசுல உள்ளதே எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
3: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
0: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
4: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
3: ரஃபி நவீன் வழங்கும்
5: இரவின் இல்லாட்டம் இடைநில்லா கொண்டாட்டம்
4: பறக்காம கேளு.

0: ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
1: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
2: ஏ ஜிங்கிறத தங்கா அவ பந்தய போறா, ஏ ஜிங்கிறத தங்கா நான் சிங்கிள் சொறா.
3: வார இறுதி ஒலியில் ஒலி.

0: வணக்கம். காலை மணி 7, மீடியா காபூலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். நேபாள வெள்ளம் தொடர்பில் இணையத்தில் பதிவான இனவாத கருத்துகள் குறித்து சிங்கப்பூர் காவல்துறை ஆராய்கிறது. விதிமுறைகளை மீறும் கருத்துக்களை அகற்றும்படி சமூக ஊடக தளங்களை கேட்டுக்கொள்ளவிருப்பதாகவும் தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சு கூறியது. தேசிய பாதுகாப்புக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் கா சண்முகம் இணையத்தில் ஏற்கத்தகாத கருத்துக்கள், குறிப்பாக இந்தியர்களை குறிவைக்கும் கருத்துக்கள் அதிகரித்திருப்பதாக தெரிவித்தார். அவை மோசமானவை, அறவே ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றார் அவர். நேபாளத்தில் காணாமல் போனவர்களின் பெயர் அல்லது இனத்தை சுட்டிக்காட்டி அவர்கள் உண்மையிலேயே சிங்கப்பூரர்கள்தானா என்று சிலர் கேள்வி எழுப்பினர். போலி சிங்கப்பூரர்கள் என்ற சொற்களும் பயன்படுத்தப்பட்டன. அந்த கருத்துக்கள் பெரும்பாலான சிங்கப்பூரர்களை பிரதிபலிக்கவில்லை என்று நம்புவதாக திரு சண்முகம் கூறினார். இந்தியர்களை குறிவைத்து அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட சில கருத்துக்கள் வெளிநாடுகளிலிருந்து தூண்டிவிடப்பட்டதாக திரு சண்முகம் குறிப்பிட்டார். இது ஒரு சமூகத்துடன் நின்றுவிடாது. இன்று இந்தியர்கள், அடுத்து வேறு இனத்தவர் என்று அவர் எச்சரித்தார். பல இன மக்கள் வாழும் சிங்கப்பூரில் இத்தகைய பிளவுகள் சமூக ஒற்றுமையை பாதிக்கலாம் என்று திரு சண்முகம் வலியுறுத்தினார். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் முதலீட்டு முடிவுகளில் அரசியல்வாதிகள் தலையிடக்கூடாது என்று மூத்த அமைச்சர் சண்முகம் கூறியிருக்கிறார். அந்த முடிவை நிறுவனத்தின் நிர்வாகமும் இயக்குநர் குழுவும் தான் எடுக்க வேண்டும் என்றார் அவர். ஏர் இந்தியா நிறுவனத்தில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் மேலும் முதலீடு செய்ய வேண்டுமா என்ற கேள்வியை பாட்டாளி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கெனத் தியோங் ஃபேஸ்புக்கில் கேட்டிருந்தார். நட்டத்தில் இயங்கும் ஏர் இந்தியா நிறுவனத்தில் மேலும் முதலீடு செய்வதால் ஏற்படக்கூடிய தாக்கம் குறித்து திரு தியோங் கேள்வி எழுப்பினார். ஏர் இந்தியா நிறுவனத்தை ஆதரிக்க வேண்டிய பொறுப்பு சிங்கப்பூரர்களுக்கு இல்லை என்றும் அவர் கூறியிருந்தார். ஏர் இந்தியாவின் பங்குதாரர் தமாசிக் அல்ல, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தான் என்பதை திரு சண்முகம் தெளிவுபடுத்தினார். நீண்டகால வளர்ச்சியையும் லாபத்தையும் கருத்திற்கொண்டு மேலும் முதலீடு செய்வது வர்த்தக ரீதியாக பயன் தருமா என்பதை சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனமே மதிப்பிட வேண்டும் என்று திரு சண்முகம் தெரிவித்தார். பாட்டாளி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கெனத் தியோங் சிங்கப்பூர் சமுதாயத்தில் இனவாதத்திற்கு இடம் இல்லை என்று கூறியிருக்கிறார். ஏர் இந்தியா நிறுவனத்தில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் முதலீடு செய்வது பற்றிய தமது விமர்சனங்களை திரு தியோங் தற்காத்து பேசினார். தமது அக்கறைகள் முற்றிலும் வர்த்தகம் சார்ந்தவை என்றார் அவர். முன்னதாக நேபாள திபெத் பேரிடர், ஏர் இந்தியாவில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் முதலீடு ஆகியவற்றின் தொடர்பில் எழுந்த இனவாத கருத்துக்களை மூத்த அமைச்சர் கா சண்முகம் சாடியிருந்தார். அதன் தொடர்பில் திரு தியோங் தமது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டார். ஒருவரின் இனத்தை வைத்து அவரது நோக்கங்களை விமர்சிப்பதை தாம் கண்டிப்பதாக திரு தியோங் கூறினார். அந்த பதிவில் அவர் மீண்டும் ஏர் இந்தியாவில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கொண்டுள்ள பங்கை பற்றி அக்கறைகளை முன்வைத்தார். வரும் வாரம் நாடாளுமன்றம் கூடும்போது அது குறித்த கேள்விகளை முன்வைக்கப் போவதாக திரு தியோங் சொன்னார். சிங்கப்பூரில் புகைமூட்டம் தொடர்பான உடல்நல பிரச்சினைகளுக்கான மருந்தகங்களை நாடுவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. சில மருந்தகங்களில் நோயாளிகளின் எண்ணிக்கை சுமார் 20 விழுக்காடு உயர்ந்துள்ளது. இதற்கிடையே சிங்கப்பூரில் அடுத்த பருவத்துக்கான சளிக்காய்ச்சல் தடுப்பூசிகள் வழக்கத்தை விட 2 வாரங்கள் தாமதமாக கிடைக்கவிருக்கின்றன. அடுத்த மாதத்தின் முற்பாதியில் அரசாங்க தனியார் சுகாதார சேவை வழங்குநர்களுக்கு தடுப்பூசிகள் கிடைத்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுகாதார அமைச்சும் தொற்றுநோய் அமைப்பும் இதுகுறித்து தகவல் அளித்துள்ளன. ஆக அண்மைய சளிக்காய்ச்சல் தடுப்பூசிகளை தயாரிப்பதில் மருந்து நிறுவனங்களில் ஏற்பட்டுள்ள தாமதம் இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரைக்கேற்ப தற்போதுள்ள பருவத்திற்கு ஏற்றாற்போல் புதிய தடுப்பூசிகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் காற்றின் தரம் மிதமான நிலைக்கு மேம்பட்டிருக்கிறது. காலை 6 மணி நிலவரப்படி 24 மணி நேரத்துக்கான காற்று தூய்மை கேட்டு குறியீடு ஆக அதிகமாக மத்திய வட்டாரத்தில் பதிவானது. அங்கு அது 85 இருந்தது. கிழக்கில் 75, வடக்கில் 70, தெற்கில் 68, மேற்கில் 80. இந்தோனேசியா புகைமூட்டம் பரவுவதை கட்டுப்படுத்த ஆசியான் உறுப்பு நாடுகளுடன் செயல்படுகிறது. அமைப்பில் உள்ள நடைமுறைகள் வழி எல்லை தாண்டிய தூய்மை கேட்டை அண்டை நாடுகளுடன் சேர்ந்து கையாள்வதாக ஜகார்த்தா சொன்னது. ஆசியான் செயலகம் சென்ற வாரம் வட்டார அளவில் 3 கட்ட எச்சரிக்கை நிலையை அறிவித்தது. அதன்படி உறுப்பு நாடுகள் அன்றாடம் தகவல்களை வழங்க வேண்டும். போர்னியோவிலும் சுமத்ராவிலும் உள்ள 6 வட்டாரங்களில் சுமார் 73,000 ஹெக்டேர் நிலம் தீக்கு இரையானது. மற்ற இடங்களிலும் காட்டுத்தீ சம்பவங்கள் திடீரென அதிகரித்தன. மலேசியாவின் சரவாக் மாநிலத்தில் 6 இடங்களில் காற்றின் தரம் மிக ஆரோக்கியமற்ற நிலையை அடைந்தது. ஆக அதிகமாக ஓர் இடத்தில் குறியீடு 287 பதிவானது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம். இது மீடியாகாப் வானொலி 96.8 கேட்டாலே பரவசம். இன்று 2026 செப்டம்பர் மாதம் 6 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இவ்வருடத்தின் 249 நாள். ஆண்டு நிறைவு பெற 116 நாட்கள் எஞ்சியிருக்கின்றன. பிரபவ ஆண்டு ஆவணி மாதம் 20 தேதி. திருவள்ளுவர் ஆண்டு 2057. ஹிஜ்ரி 1448. ரபியுல் அவால் மாதம் பிறை 23. அன்பான நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். மீண்டும் உங்களுக்காக நிகழ்ச்சி படைக்க வந்துட்டேன். நான் உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 9.8 கேட்டாலே பரவசம். தொடர்ந்து நாம 5 சேர்ந்து அரட்டை அடிக்க போறோம். ஆனா அதையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்பு இப்போது உங்களுக்காக வளமான வரிகள் கொண்ட ஒரு பாடல், சின்ன கண்ணம்மா திரைப்படத்துல இருந்து இளையராஜாவுடைய இசையில் மனோ வழங்கும் ஒரு பாடல். அந்த பாடலை கேட்டுட்டு வாங்க. உங்களுக்காக கிறிஸ்துவ பாடல்கள் அங்கம் காத்துக்கிட்டு இருக்கு. அது முடிந்த பின் உங்களுக்காக 2010 மேல இடம்பெற்ற பாடல்கள், புதிய பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அதோட நேர்களை உங்க கூட பகிர்ந்துக்கிறதுக்கு நான் சில தகவல்கள் வச்சிருக்கேன். இதெல்லாம் கேட்கறதுக்கு வானொலி பக்கமாக இருங்க. இப்போது உங்களுக்காக பாடல் கேட்டு மகிழுங்க.

0: இது உங்க ஒலி உணர்வு அறியீட்டு.
1: குடும்பத்தோட கொண்டாடுங்க.
2: நரச்சனத்தை மூடி மயக்குதையாள, அதில் ஒரு ஊஞ்சல் கட்டி குறுக்க மறுக்க ஆள.
1: ஒன்பதாறு எட்டு
3: உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும். கேட்டாலே பரவசம்.
4: ஒன்பதாறு எட்டில் போக்குவரத்து நிலவரம்.
5: பிஐஇ நோக்கி செல்லும் ஜூரோங் டவுன் ஹால் சாலை ஏஒய்இ அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஜூரோங் டவுன் ஹால் சாலை மூடப்பட்டிருக்கிறது ஏஒய்இக்கு அருகில்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
6: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
7: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
6: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
8: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968. இனி கிறிஸ்துவ பாடலை நாம் கேட்டு மகிழவிருக்கிறோம்.

0: இடம்பெற்ற கிறிஸ்துவ பாடல் உங்களை மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
1: வார இறுதி ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 968 கேட்டாலே பரவசம். ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
2: சங்கையை நோக்கி செல்லும் PIE தெங்கா போலவர் அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. கவனத்துடன் பயணம் செய்யுங்க நேயர்களே.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: வீட்ல தாத்தா சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்கிறாரு. தாத்தா ஏன் சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்கிறாரு? கொஞ்சம் கேமராவுக்கு கீழே பார்க்கும்போது பாட்டி வரவேற்பு அறையில ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க. பேர் எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு காட்சியை CCTV-ல அவர் பாப்பாருன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. பாட்டி ரத்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு கிடக்குறாங்க. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறாரு. உடனே ஆம்புலன்ஸ்க்கு அழைக்கிறாரு. நடந்ததை சொல்றாரு அவங்க கிட்ட. இந்த மாதிரி வீட்டுல என் பாட்டி வந்து ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க.
3: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீல் லிசனுக்கு செல்லுங்கள்.
2: அப்புறம் என்னங்க, வுட்லண்ட்ஸ் நார்த்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இனிமே குதூகலம் தான். சிங்கப்பூர் ஜோஹர் பாரு இடையே பயணிக்கும் RTS ரயில் சேவைக்கான வுட்லண்ட்ஸ் நார்த் ரயில் நிலையம் வெற்றிகரமாக கட்டி முடிக்கப்பட்டதான். கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு நீடித்த கட்டுமான பணிகளுக்கு பிறகு செப்டம்பர் 4 அன்று இந்த ரயில் நிலையம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது. திட்டமிட்டபடி 2027 இரு நாடுகளுக்கும் இடையே RTS ரயில் சேவை அதிகாரப்பூர்வமாக தொடங்குமா. அதனால எப்ப வேணாலும் நம்ம இப்ப இருக்கிற பிடுக்ல இருந்து ஒரு டோவர்க்கோ இல்ல ஒரு புக்கிட் பார்த்தோ MRT எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி ஏறி உட்கார்ந்தா போதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரயில் நிலையம் ஜோஹர் பாருக்கு செல்லும் அந்த ரயிலுடைய நிலையம் வுட்லண்ட்ஸ் நார்த் ரயில் நிலையத்திற்கு டைரக்டா கனெக்ட் ஆகிருக்கு. அதனால நீங்க MRT விட்டு இறங்கணும்னே இந்த ட்ரெயின்ல ஏறிடலாம். அதாவது சிங்கப்பூருடைய வுட்லண்ட்ஸ் நார்த் நிலையத்தையும் மலேசியாவுடைய ஜோஹர் பாருவில் உள்ள புக்கிட் சாகர் நிலையத்தையும் நேரடியாக இணைச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி, நம்மளுடைய ரயில் நிலையத்திலிருந்து இறங்கணும்னே இந்த ரயில்ல ஏறிடலாம். எவ்வளவு சுலபமா ஆயிடுச்சு பாருங்க. தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் பூமி திரைப்படத்துல இருந்தும் சீமராஜா திரைப்படத்திலிருந்தும் டி மனிசையில் கேட்டு மகிழுங்க.
8: அண்ணலும் நோக்கினா

இந்த ஊருக்கு மட்டுமில்ல, இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

இந்த கடந்து வந்த பாதை அங்கத்தில் கடந்த வாரத்தை பற்றி நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சப்போ படித்த ஒரு விஷயம் என்னோட மனசில் ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு. அதை பற்றி தான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். சிங்கப்பூரில் ஏற்பட்ட பயங்கர விபத்தில் உயிர் பிழைத்த முன்னாள் வெளிநாட்டு ஊழியர் ரஹ்மான் தனக்கு கிடைத்த காப்பீடு தொகை, அதாவது இன்சூரன்ஸ் பே அவுட் வச்சு தனது சொந்த கிராமத்தில் ஏழை குழந்தைகளுக்காக பள்ளி ஒன்றை தொடங்கி நடத்தி வருகிறார். பங்களாதேஷை சேர்ந்த ரஹ்மான் கடந்த 2015 தனது 20 வயசுலேயே கட்டுமான பணிக்காக சிங்கப்பூருக்கு வந்திருக்காரு. ஆனால் ஒரே வருஷத்தில் 2016 நிலத்தடி தண்ணீர் தொட்டி அண்டர்கிரவுண்ட் வாட்டர் பைப்ஸை சுத்தம் செய்யும் போது நிகழ்ந்த ஒரு வெடி விபத்தில் இவருக்கு 73 விழுக்காடு கடுமையான தீக்காயங்கள் ஏற்பட்டு 3 மாதங்கள் கூமா நிலைக்கு சென்றிருக்காரு. இந்த துயரமான விபத்தில் இருந்து மீண்டு வந்த அவருக்கு சிங்கப்பூர் பணி விபத்து இழப்பீடு சட்டத்தின் கீழ் 137,000 வெள்ளிக்கும் அதிகமான காப்பீடு தொகை வழங்கப்பட்டது. வறுமையின் காரணமாக தான் நினைத்தபடி படிக்க முடியாமல் போன ரஹ்மான் தனக்கு கிடைத்த இழப்பீடு தொகையின் பெரும்பகுதியை தனது கிராமத்தில் உள்ள ஏழை எளிய குழந்தைகள் கல்வி கற்பதற்காக பயன்படுத்த முடிவு செய்திருக்காரு. அதன்படி பங்களாதேஷில் உள்ள தனது சொந்த கிராமத்தில் ஆல் ஷொஹாக் என்ற பள்ளியை தொடங்கினாராம். விபத்து நடந்து 10 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில கூட அவர் தொடங்கிய பள்ளி தொடர்ந்து சிறப்பாக இயங்கி பல குழந்தைகளுக்கு இலவச அல்லது மிக குறைந்த கட்டணத்தில் தரமான கல்வியை வழங்கி வருது. நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தடங்கள் வரும்போதே வாழ்க்கையே ஏன் இப்படி போகுது, ஏன் இப்படி இருக்கோம், ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நிறைய யோசிப்போம். ஆனா இவரு உண்மையிலேயே ஒரு மறுபிறவி எடுத்து வந்தோம். தான் இருந்த நிலையில குழந்தைகள் இருந்திருக்கூடாது, இத்தனைக்கும் அவரோட சொந்த குழந்தைகள் கூட இல்லை, அவருடைய கிராமத்தில் உள்ள குழந்தைகள் அந்த நிலைக்கு போயிடக்கூடாது படிப்பு இல்லாமல் அப்படின்னு நினச்சி ஒரு பள்ளியை தொடங்கியிருக்காரு. அதனால நேயர்களே, நம்ம வாழ்க்கையில் எந்த தடங்கள் வந்தாலும் நம்மை விட கஷ்டப்படுறவங்க சில பேர் இருக்காங்க என்பதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நாம் சிறப்பாக செய்ய முயற்சி செய்யணும். நம்மளால் முடிந்த அளவுக்கு ஒரு வெள்ளியோ ரெண்டு வெள்ளியோ அதை மற்றவங்களுக்கு கொடுத்து பழகுவோமே. தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் இமைகா நொடிகள் திரைப்படத்திலிருந்தும் கோமாளி திரைப்படத்திலிருந்தும் ஹிப்ஹாப் தமிழா இசையில் கேட்டு மகிழுங்க.

0: சிடிஇ எனக்குச்சலம் எஸ்எல்இ லென்டோ அவென்யூ அருகில் விபத்து ஏற்பட்டுள்ளது. பிஐஇ எனக்குச்சலம் டிபிஇ பேசரிஸ் டிரைவ் 8 அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. சங்கி நோக்கி செல்லும் பிஐஇ கேபிஇ அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒளி என்பது அறியட்டு கேட்டாலி பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. சரி, இப்போ உங்களுக்காக நான் ஒரு கதை வச்சிருக்கேன். ஒரு காலத்துல கர்நாடகாவுடைய பெங்களூர்ல ஒரு இளைஞர் வாழ்ந்து வந்தாராம். அவருடைய குடும்ப சூழ்நிலை மிகவும் ஏழ்மையானதாக இருந்துச்சு. தன் அன்றாட பிழைப்பிற்காகவும் குடும்பத்தை நடத்துவதற்காகவும் அவர் பெங்களூரு போக்குவரத்து கழகத்துடைய பஸ் கண்டக்டராக வேலைக்கு சேர்ந்திருக்காரு. அவருடைய பேருந்தில் டிக்கெட் கொடுக்கும் விதம் மிகவும் வித்தியாசமாக இருந்துச்சான். மிக வேகமாக ஸ்டைலாக அவர் டிக்கெட் தருவதையும் விசில் அடிப்பதையும் பார்ப்பதற்காகவே பயணிகள் அந்த பேருந்தில் ஏற காத்திருப்பாங்க. அவருக்கு சினிமா மீது ஒரு தீராத காதல் இருந்துச்சான். அவரது இந்த திறமையையும் ஆர்வத்தையும் கண்ட அவருடைய நண்பர் ராஜ் பகதூர் தனது சொந்த பணத்தை கொடுத்து அவரை மெட்ராஸ் பிலிம் இன்ஸ்டிடியூட்ல சேர்த்து விட்டுருக்காரு. அங்க அவருக்கு நடிப்பு கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா தமிழ் திரையுலகத்துல நுழைவது எளிதாக இல்லை. ஆரம்பத்துல அவரது கருப்பான நிறம், சுருட்டை முடி மற்றும் அதிவேகமான பாவனைக்காக அவர் பல இடங்களில் நிராகரிக்கப்பட்டார். உன் முகத்திற்கும் நிறத்திற்கும் நீ எல்லாம் எப்படி கதாநாயகரா ஆக முடியும் அப்படின்னு பலர் அவரை கேலி செஞ்சிருக்காங்க. ஆனாலும் அவர் தன் மீதான நம்பிக்கையை இழக்கவில்லை. தனது தனித்துவமான வேகத்தையும் ஸ்டைலையும் தனது பலமாக மாற்றிக்கொண்டாராம். இயக்குனர் கே பாலச்சந்தர் அவருடைய திறமையை கண்டறிந்து 1975 ஆண்டுல அபூர்வ ராகங்கள் என்ற திரைப்படத்துல ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் அறிமுகம் செய்தாரு. அதன் பிறகு வில்லனாக, குணச்சித்திர நடிகராக என கிடைத்த எல்லா வாய்ப்புகளிலும் தனது அசாத்திய ஸ்டைலால முத்திரை பதித்தாரு. பல அவமானங்களையும் நிராகரிப்புகளையும் தாண்டி இன்று உலகமே வியந்து பார்க்கும் தமிழ் சினிமாவின் ஒரே சூப்பர் ஸ்டார் நம்ம ரஜினிகாந்த் பற்றிய கதை தான்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
1: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968. கேட்டாலே பிரவசம் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் யாழினி. தொடர்ந்து உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கவரை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். காலத்தை வென்றவர்கள் என்ற இந்த அங்கத்தில் ஒரு காலத்தில் வறுமையுடைய பிடியில் சிக்கிய ஒரு சிறுவன் இருந்தான். 2 வயதில் தந்தையையும் பின்னர் சகோதரியையும் இழந்து அவருடைய குடும்பம் ஏழ்மையில் வாடியது. தாயின் பசியை போக்க வெறும் 7 வயதில் பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டு நாடக குழு ஒன்றில் சேர்ந்திருக்கான். சிறிய தோற்றம் காரணமாக ஆரம்பத்துல பெண் வேடங்கள்லயே நடித்தானா. சினிமாவில் சாதிக்க நினைத்த அவனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. 10 ஆண்டுகளுக்கும் மேலாக உதாசீனப்படுத்தப்பட்டு கூட்டத்தில் ஒருவனாகவும் பெயரற்ற காவலாளியாகவும் மட்டுமே நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. மற்றவர்கள் எளிதாக நட்சத்திரங்களான போது இவன் தொடர் நிராகரிப்புகளையே சந்தித்தான். ஆனாலும் அவர் மனம் தளரவில்லை. சிலம்பம், கத்திச்சண்டை போன்ற தற்காப்பு கலைகளை தீவிரமாக கற்றுக்கொண்டு தனக்கான வாய்ப்பிற்காக காத்திருந்தார். இறுதியாக 11 வருட போராட்டத்திற்கு பிறகு 1947 தனது 30வது வயதில் ராஜகுமாரி என்ற படத்தில் கதாநாயகனாக நடித்தார். அந்த படம் மாபெரும் வெற்றி அடைந்தது. அந்த ஒரு வெற்றி எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்க்கையையும் தென்னிந்திய அரசியலையும் மாற்றியது. திரையுலகில் மக்கள் திலகமாக உயர்ந்த அவர் தமிழகத்தின் முதலமைச்சராகவும் மாறினார். இந்த மாதிரி நேர்களே, பல நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நிராகரிக்கப்படுவோம். ஆனால் நமக்குன்னு ஒரு பாதை இருக்கும். அந்த பாதை என்னென்னு மட்டும் கண்டுபிடிச்சிடனா போதும், நம்மளை கையில் பிடிக்க முடியாது. தொடர்ந்து உங்களுக்காக இந்த அங்கத்தை முடித்து வைப்பதற்காக பாடல்கள் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்தில் இருந்தும், திருச்சிற்றம்பலம் திரைப்படத்தில் இருந்தும் அனிருத் இசையில் கேட்டு மகிழுங்கள்.

0: வீட்டில் போக்குவரத்து நிலவரம்.
1: வெஸ்கோஸ் விரைவு சாலையை நோக்கி செல்லும் தெலோக்லங்கா சாலை விஷாட் ரோட் அருகில் விபத்து ஏற்பட்டுள்ளது. இரண்டாம் தரத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
7: இது உங்க ஒலி ஒரு அறியீட்டு.
8: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
9: வார இறுதி ஒலியில் உள்ள